0: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டோம். நேர்லே எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 5:54. இன்று சக ஆண்டு 1948 ஜெயிஷ்ட மாதம் 6 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் வைகாசி மாதம் 13 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 27 தேதி புதன்கிழமை. வந்தே மாதரம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே ஒருங்கிணைந்த நல்லுறவை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன உரிமையாளர்களிடமிருந்து உடனடியாக அபராதம் வசூலிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தியை மத்திய அரசு மறுத்துள்ளது. தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு உத்தரவிட்டுள்ளார். காலி மது பாட்டில்கள் விவகாரம் தொடர்பாக ஈரோடு உள்ளிட்ட ஒரு சில மாவட்டங்களில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள டாஸ்மாக் பணியாளர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். அம்மா உணவகங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை நீக்கிவிட்டு முதலமைச்சர் திரு விஜயின் புகைப்படங்களை வைத்திருப்பதற்கு அஇஅதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளதால் சாத்தனூர் அணை வரை உள்ள தென்பெண்ணை ஆற்றங்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் கோடை விழாவை முன்னிட்டு பழ கண்காட்சி இன்று தொடங்குகிறது. திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவிலில் 34 ஆண்டுகளுக்கு பின்னர் சுவாமி அம்பாள் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் வெள்ளித்தேரில் எழுந்தருளி ரதவீதிகளில் உலாவரும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இந்தியா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஹஜ் புனித யாத்திரைக்காக லட்சக்கணக்கானோர் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் இடம்பெற்றிருப்பதை இந்தியா நிராகரித்துள்ளது. ராஜஸ்தான் உள்ளிட்ட கிழக்கு மாநிலங்களிலும் வடமாநிலங்களிலும் தொடர்ந்து நீடித்து வரும் வெப்ப அலை காரணமாக மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நேற்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:02. நிகழ்ச்சி நிரல். நமது குமரி பண்பலை 101 இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. குமரி பண்பலை 101 இதே நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஆர்கேஜி நெய். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குவர் ரா பூபாலன் அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 6:15 குரலமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்று காலை 7:00 வட்டார செய்திகள் முற்றத்தில். இன்று 7:10 அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 குமரி பண்பலை இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் வழங்கும் தென்குமரி தென்னை தொடர்ந்து இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்திச் சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, மறுபகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00 மற்றும் 5:00, 20:10. 8:02 தொடரும் தென்குமரி தென்னையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம், தொடர்ந்து திரையிசை. 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம். தென்னையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சுந்தரவதனா அவர்கள். தொடர் நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு கொடைக்கானல் வானொலி நிலையம். இன்று காலை 9:02 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களை இன்று ஒரு தகவல் விளம்பரதார் நிகழ்ச்சி. 9:07 குமரி பண்பலை 101 நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விருப்பு நேர்லை நிகழ்ச்சி. 10:02 வாசிப்பை சுவாசிப்போம் திரையிசை. 10:30 திரையிசை. 11:02 எக்ஸோ, தொடர்ந்து குமரி பண்பலையுடன் உங்களின் கட்டுப்பாடான உணவு முறை நேரலை நிகழ்ச்சி. இன்று பகல் 12:00 நிகழ்ச்சி. 12:10 மனநிலையும் மதுரமடையது தேரசுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வு மருத்துவ தொடரில் தூக்கத்தின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள். 12:55 திரையிசை. இன்று பகல் 1:00 செய்தி தெரியுமா. 1:10 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் வழங்கும் ஹாய்ஸ் நிகிதியை. பள்ளி திறப்பதற்கு முன் பெற்றோர்களிடம் குழந்தைகள் வாங்கி கேட்டு அடம்பிடிக்கும் பொருட்கள் என்னென்ன நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் கேட்டு

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரா பூபாலன் அவர்கள்.
2: அன்பென்று கொட்டு முரசே, அன்பென்று கொட்டு முரசே, இந்த வார்த்தைகள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் கவிதை சொற்கள். பாரதி தேசிய விடுதலை போராட்ட காலத்தில் மட்டுமல்ல, எல்லா காலத்திற்குமான உண்மையை இந்த ஒரு வரியில் சொல்லிவிட்டார். அன்பு என்பது வெறும் உணர்ச்சி அல்ல, அது ஒரு அதிரடியான குரல், அது ஒரு புரட்சிகரமான அறிவிப்பு. முரசு என்பது பண்டைய தமிழகத்தில் மக்களை அழைப்பதற்கும் போர் முழக்கத்தை வெளிப்படுத்துவதற்கும் மகிழ்ச்சியோ துக்கமோ பகிர்ந்து கொள்வதற்குமான ஒரு பறைக்கருவி. அந்த முரசை கொட்டுவது போல அன்பு எனும் உணர்வை ஒலிக்கச் சொல்கிறார் பாரதி. அதாவது, எங்கும் அன்பே முழக்கமாக இருக்கட்டும், அதுவே நம் செய்தியாகட்டும் என்பதே அவரின் வேண்டுகோள். இன்று நாம் வாழும் உலகம் போர்கள், வன்முறைகள், வெறுப்பு பேச்சு, மன அழுத்தம் என பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் சிக்கி தவிக்கிறது. இத்தகைய சூழலில் அன்பென்று கொட்டும் முரசே என்பது மாபெரும் மானுடக் கனவு. அன்பு என்பது பலவீனம் என்ற பேச்சு பொய்யானது. மாறாக வெறுப்பை வெல்லும் மிகப்பெரிய சக்தி அன்புதான். அன்பு என்பது மானிட இனத்தின் தோற்றத்தோடு சேர்ந்து பிறந்த ஒரு உணர்வு. இதனை உலகின் அனைத்து முக்கிய மத சமய தத்துவ நூல்களும் உயர்ந்த நெறியாக போற்றுகின்றன. குறிப்பாக தமிழ் மரபில் அன்பு இறைவனுக்கு இணையாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. அன்பு இல்லையென்றால் இந்த வாழ்க்கை பயனற்றது. பாரதிக்கு அன்பு என்பது மானுட அடிப்படை. அன்பு செய்வீர் என்று அறிவுறுத்துகிறார். உங்களுக்கு தொழிலிங்கே அன்பு செய்தல் கண்டீர் என அன்பையே மனித வாழ்வின் பயன் என்று போற்றுகிறார். பகைவனுக்கருள்வாய் நன்னெஞ்சே என பகைவருக்கும் அன்பை பொதுவில் வைக்கிறார் பாரதியார். புத்த மதம் எல்லா உயிர்களிடத்தும் ஒரு தாய் தன் குழந்தை மீது கொள்ளும் அன்பை போல அன்பு காட்டுக என்கிறது. கிறிஸ்துவம் உங்கள் பகைவரிடத்தும் அன்பு காட்டுங்கள் என்கிறது. இஸ்லாம் கருணையுள்ள இறைவன் என்று அன்பை முதன்மைப்படுத்துகிறது. காந்தியம் அன்பு என்பது இயற்கையின் மிக வல்லமையான சக்தி, அதற்கு எதிராக எதுவும் நிலைக்க முடியாது என்கிறது. இவ்வாறு சமய நூல்கள், இலக்கிய நூல்கள், அறிஞர்கள், ஞானிகள் என எங்கெங்கும் அன்பே பிரதானமாயிருக்கிறது. இன்று உலகம் மேம்பட்ட தொழில்நுட்பம், மேம்பட்ட பொருளாதாரம், அறிவியல் சாதனைகள் இவற்றையெல்லாம் கொண்டாடுகிறது. ஆனால் இணைய ஊடகங்களில் வெறுப்பு பேச்சு, சமூக வலைதளங்களில் மிரட்டல்கள், இன மற்றும் மத வன்முறைகள், போர் பயங்கரங்கள், இவை அனைத்தும் வெறுப்பின் வெளிப்பாடுகளே. உலக அளவில் ஆயுத மோதல்கள் அதிகரித்துள்ளன. இத்தகைய சூழலில் அன்பு தன்னை இழந்துவிட்டதா என்று நினைத்தாலும் ஏராளமான எடுத்துக்காட்டுகள் மறுப்பாக இருக்கின்றன. பேரிடர் காலங்களில் மக்கள் ஒருவருக்கொருவர் உதவுவது, ஊர் திரண்டு மழை வெள்ளத்தில் உயிர்களை காப்பதற்கு செயல்படுவது, இவை அன்பின் காட்சிகளே, அன்பின் சாட்சிகளே. இவற்றை நாம் புறக்கணித்துவிட்டு வன்முறை காட்சிகளை மட்டும் பெரிதுபடுத்தக்கூடாது. அன்றாட வாழ்வில் அன்பின் முரசை கொட்டுவது எப்படி? கல்வி, சட்டம், பொருளாதாரம் இவை முக்கியமானவை என்றாலும் உண்மையான மாற்றம் தனிமனித அளவில்தான் தொடங்குகிறது. ஒவ்வொரு மனிதனும் தனது சிறிய செயல்கள் மூலம் அன்பின் முரசை ஒலிக்க முடியும். ஒரு நல்ல வார்த்தை, ஒரு நன்றி, ஒரு மன்னிப்பு கேட்பு என சொற்களில் அன்பின் முரசை ஒலிக்கலாம். ஒரு வயதானவருக்கு இருக்கை தருவது, ஒரு ஏழைக்கு உணவிடுவது, ஒரு மன அழுத்த நண்பனுக்கு செவி கொடுப்பது என செயல்களில் அன்பின் முரசை கொட்டலாம். வெறுப்பு கருத்துக்களை பகிராமல் ஊக்கமூட்டும் தரமான செய்திகளை பரப்புதல் மூலம் சமூக வலைதளங்களில் அன்பின் முரசை கொட்டலாம். இவை சின்ன சின்ன செயல்களாக தோன்றினாலும் அவை கூட்டமாக ஒரு பெரிய அன்பின் புரட்சியை உருவாக்கும். அன்பென்று கொட்டு முரசை என்பது பாரதியின் கற்பனை மட்டுமல்ல, அது நவீன உலகின் வருங்காலத்துக்கான மாபெரும் திட்டம். உலகெங்கிலும் காணப்படும் மனநல நெருக்கடிகள், சுற்றுச்சூழல் சீர்கேடு, பயங்கரவாதம், பசி, வறுமை இவை அனைத்திற்கும் மைய காரணம் மனிதர்களிடையே அன்பு இல்லாமையே. மனச்சிதைவிலும் கோபத்திலும் மூழ்கிவிடும் ஒரு சமூகம் அன்பின் மூலமே குணமடையும். மகாத்மா காந்தி, மண்டேலா, அன்னை தெரசா, மார்ட்டின் லூதர் கிங் இவர்கள் அனைவரும் அன்பென்று முரசு கொட்டியவர்கள்தான். இவர்கள் தோற்றுப்போன காலம் எதுவும் இல்லை, மாறாக வரலாறு இவர்களை வெற்றியாளர்களாகவே காட்டுகிறது. எனவே நாமும் அந்த முரசை தூக்கி பிடிப்போம். அன்பென்று கொட்டு முரசை.

0: கருத்து முரண்பாடு தோன்றும் போது அதற்கு எதிராக நின்று விட்டுக் கொடுக்கும் மன வலிமை பெற்றவரை எவராலும் வெற்றி கொள்ள முடியாது. குறள் எண் 855 அதிகாரம் இகல்.
1: இகலதில் சாய்ந்தொழுக வல்லாரையாரே மிகழூக்கும் தன்மையவர்.
0: கருத்து முரண்பாடு தோன்றும் போது அதற்கு எதிராக நின்று விட்டுக் கொடுக்கும் மன வலிமை பெற்றவரை எவராலும் வெற்றி கொள்ள முடியாது. குறள் எண் 855 அதிகாரம் இகல்.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள்.
3: குமரிப்பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நே.
2: நிகழ்ச்சிகள் கேட்கிறான் நேயர்களே. இன்று பகல் 1:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். இன்று பிற்பகல் 2:15 திரை இசை. 2:55 வானிலை அறிக்கை கேட்கலாம். இன்று பிற்பகல் 3:02 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நேயின் தேனி நேரம் வெள்ளித்திரையில். இன்று மாலை 4:02 வானிலை அறிக்கை தொடர்ந்து ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 சார்பாக மாவட்ட அளவில் நடைபெற்ற கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சுப் போட்டியில் ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை எனும் தலைப்பில் 3 பரிசு பெற்ற கல்லூரி மாணவர் என் லிஜிஸ் அவர்களின் உரை கேட்கலாம். தொடர்ந்து திரை இசை. மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒளிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். இன்று மாலை 5:02 முல்லைச்சர் மன்ற முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். மாலை 6:00 நிகழ்ச்சியில் 6:10 சேவை செய்திகள், 6:15 3-in-1, 6:20 மெல்லிசை, 6:40 திரை இசை. இன்று இரவு 7:00 இன்னிசை நேரம், 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி சுரேகா அவர்கள். 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து கிசான் வாணி. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, பல பயிர் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நல்லூர் ஜி ரோஹித் அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி, பாரத பிரதமரின் கிருஷி சிஞ்சாய் யோஜனா உரையாடல் கேட்கலாம். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். வாழையில் தண்டு கூன் வண்டு தாக்குதல் தகவல்களை தருகிறார் திருப்பதி சரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சி நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். இன்று இரவு 8:00 செய்தியிற்கு, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நிலை நிகழ்ச்சி, 8:30 திரைக்களஞ்சியம் குலசேகரபுரம் செல்லப்பன் எனும் நேயர் தொகுத்து அனுப்பிய திரை இசை பாடல்கள் கேட்கலாம். இன்று இரவு 9:15 செய்திச்சுடர், 9:30 திருதனியன் சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை பாடல்கள் கேட்கலாம். இன்று இரவு 10:05 நீலாமுற்றம் நேர்லை நிகழ்ச்சி, 11:00 மனசுமயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியுமறை திரை இசை. நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம் இடம்பெறும்.

கைகள் கூப்பி வணங்கும் போது கண்ணீரும் பூவாய் மாறும். இற இருள் துணையாக இருந்தால் இருள் கூட ஒளியாகும். உங்கள் குமரி பண்பலின் நூற்றுமன்றில் ஆரம்பமாகின்றது பக்தி மாலை. நிகழ்ச்சியின் முதலில் சோழமங்கலம் சகோதரிகள் பாடிய பாடல்.

இறைவனுக்கு பாமாலை சூட்டி மகிழ்ந்தோம் பக்தி மாலையாக. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 7:30 RKG நெல் வழங்கும் தென்குமரி தேனிலை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 சர்பரோக நிவாரணி சைவால் வழங்கும் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:07 ஆர்கேஜினை வழங்கும் வசந்த அழைப்பு நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக

0: விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வாங்கை பிரதமர் புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒருங்கிணைந்த நல்லுறவை மேம்படுத்தவும் முதலீடுகளை அதிகரிப்பது குறித்தும் விரிவாக ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்திற்கு வெளிப்படையான நடவடிக்கைகளை தொடரவும் முடிவு செய்யப்பட்டதாக பிரதமர் அதில் கூறியுள்ளார். இதேபோல் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் தோஷி மிட்சு மொட்டேகியையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றார். இந்தியா ஜப்பான் இடையே அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்வதற்கு உலக நாடுகளுடன் இணைந்து முக்கிய பங்காற்றுவதை உறுதி செய்வதாகவும் மற்றொரு பதிவில் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் கல்வி வேலைவாய்ப்புகளில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். கல்வி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் 69% இடஒதுக்கீட்டிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்குகளின் விசாரணை இன்று வரவுள்ள நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். அப்போது 69% இடஒதுக்கீட்டினை பாதுகாக்கும் நோக்கில் தேவையான சட்ட நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள அவர் அறிவுரை வழங்கியதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு விஜய் முதன்முறையாக இன்று தில்லி செல்கிறார். மாலை 4:30 அளவில் அவர் பிரதமரை சந்திக்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காலி மதுபாட்டில்கள் விவகாரம் தொடர்பாக ஈரோடு உள்ளிட்ட ஒரு சில மாவட்டங்களில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள டாஸ்மாக் பணியாளர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாட்டில்களை வெளிமுகமை மூலமாக திரும்பப் பெறுவது குறித்து உயர்நீதிமன்றத்தில் உறுதிப்பத்திரம் அளிக்கப்பட்டு வரும் ஜூன் மாத இறுதிக்குள் பணியாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு மதிப்பளித்து பணியாளர்கள் அனைவரும் இன்று முதல் வழக்கம்போல் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அம்மா உணவகங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை நீக்கிவிட்டு முதலமைச்சர் திரு விஜயின் புகைப்படங்களை வைத்திருப்பதற்கு அஇஅதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அம்மா உணவகங்கள் என்றாலே மாநிலம் முழுவதும் மக்களின் உள்ளத்தில் தோன்றுவது ஜெயலலிதாவின் உருவம்தான் என்று கூறியுள்ளது. இத்தகைய செயல்களை தவிர்த்து அம்மா உணவகங்களின் செயல்பாடுகள் குறித்த அறிவிப்பை அரசு தீவிரமாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு உத்தரவிட்டுள்ளார். இம்மாவட்டத்தில் சட்டவிரோதமாக கனிமங்கள் வெட்டி எடுக்கப்படுவதை தவிர்க்க 76 குவாரிகளில் ஆளில்லா விமானம் மூலம் அளவீடு செய்யப்பட்டு அறிக்கை பெறப்பட்டதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதையடுத்து விருதுநகர் மாவட்ட புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்திய அமைச்சர், குத்தகை பரப்பிற்கு வெளியே குவாரி பணி மேற்கொண்ட 23 குவாரிகளை தற்காலிகமாக மூட உத்தரவிட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் பழக் கண்காட்சி இன்று தொடங்குகிறது. ஜுராசிக் பார்க் என்ற கருப்பொருளுடன்

0: நான்கு நாட்கள் இக்கண்காட்சி நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசனில் சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறை இணைந்து பல்வேறு கண்காட்சிகளை நடத்தி வருகிறது. இந்த ஆண்டு உதகை ரோஜா பூங்காவில் ரோஜா கண்காட்சி, புகழ்பெற்ற உதகை அரசு தாவரில் பூங்காவில் மலர் கண்காட்சி, காட்டேரி பூங்காவில் மலைப்பயிர்கள் கண்காட்சி போன்றவை நடைபெற்றது. இந்த நிலையில் கோடை விழாவின் இறுதி கண்காட்சியாக குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 66வது பழக்கண்காட்சி இன்று தொடங்கி 30ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெறுகிறது. இதற்காக குழந்தைகளை கவரும் வகையில் ஜுராசிக் பார்க் என்ற கருப்பொருளை கொண்டு அலங்கார வடிவங்கள் பழங்களால் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக முகப்பு பகுதியில் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாக பேரிச்சம்பழங்களை கொண்டு பிரம்மாண்ட டைனோசர் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் டைனோசர் முட்டைகள் நெல்லிக்காய்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதைத் தவிர பல்வேறு வகை பழங்களை கொண்டு மேலும் சில டைனோசர்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. உதகையிலிருந்து சரவணன்.
0: திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவிலில் 34 ஆண்டுகளுக்கு பின்னர் சுவாமி அம்பாள் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் வெள்ளித்தேரில் எழுந்தொருளி ரத வீதிகளில் உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவிளையாடல் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவிலில் கடந்த ஆண்டு புதிதாக வெள்ளித்தேர் செய்யப்பட்டு கோவிலுக்கு ஒப்படைக்கப்பட்டதை தொடர்ந்து 34 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வெள்ளித்தேரில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா வரும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவிளையாடல் திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி நெல்லையப்பர், காந்திபதி அம்பாள் மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து வெள்ளித்தேரில் சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள், விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளும் எழுந்தருளினர். அதனைத் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வெள்ளித்தேரின் வடம்பிடித்து நெல்லையப்பர் கோவிலின் 4 ரதவீதிகளிலும் தேரை இழுத்துச் சென்றனர். திரளான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் வரும் 31ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்த 5 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும், வெப்பநிலை இயல்பை விட சற்றே அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். நிலவில் தளம் அமைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக ரோபோட்டிக் தரையிறங்கும் கருவிகள், ஆளில்லா விமானங்கள் குறித்த விவரங்களை நாசா வெளியிட்டுள்ளது. இந்தியா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஹஜ் புனித யாத்திரைக்காக லட்சக்கணக்கானோர் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் இடம்பெற்றிருப்பதை இந்தியா நிராகரித்துள்ளது. நாட்டின் மக்கள் தொகை அதிகரிப்பை கட்டுப்படுத்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு பிரகாஷ் பிரபாகர் நவ்லேக்கர் தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது. போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன உரிமையாளர்களிடமிருந்து உடனடியாக அபராதம் வசூலிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தியை மத்திய அரசு மறுத்துள்ளது. மகாராஷ்டிராவின் பால்கர் சாலை விபத்தில் உயிரிழந்த 13 பேரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. நாகப்பட்டினம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் 4 வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே கொத்தூரில் உள்ள எல்லை சோதனைச் சாவடியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு அக்ஷய் அனில் வாக்கரே ஆய்வு செய்தார். கிருஷ்ணகிரி அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்படவுள்ளதால் சாத்தனூர் அணை வரை உள்ள தென்பெண்ணை ஆற்றங்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்தி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை 92 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 254 ரன் எடுத்தது. 255 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 19.3 ஓவரில் 162 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 6:55. இன்று பராபவ வருடம் வைகாசி மாதம் 13 புதன்கிழமை. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கும் முன்,
1: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.
2: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில் சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
1: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வாழ்த்துவாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
3: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
1: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
2: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை. டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 7:30 ஆர்கேஜி நை வழங்கும் தென்குமரி தேனலை கேட்கலாம். உழவர்களுக்கான அறிவிப்புகள். வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் கன்னிப்பூ சாகுபடிக்கு உகந்த திருப்பதி சாரம் 5 ரக ஆதார விதை நெல் விற்பனைக்கு உள்ளது. இது 118 நாட்கள் வயதுடையது. மழைக்கு சாயாமலும் அதிக மகசூலும் கொடுக்கும் தன்மையுடையது. குறைந்த அளவே இருப்பில் உள்ளதால் நெல் விதை தேவைப்படும் விவசாயிகள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தை அணுகி வாங்கிச் சென்று பயனடையுமாறு திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய விஞ்ஞானி மற்றும் தலைவர் கேட்டுக் கொள்கிறார். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9944044. 1 9 3.

கன்னியாகுமரி மாவட்டத்தில் மே மாதத்திற்கான விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் இன்று காலை 10:30 மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வைத்து நடைபெறுகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து கடந்த பிப்ரவரி மாதம் 18 அன்று நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் பெறப்பட்ட விவசாயம் தொடர்பான மனுக்களுக்கான பதில்கள் வழங்கப்படும். மேலும் விவசாயம் தொடர்பான கோரிக்கைகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் நேரில் பெறப்படும். கோரிக்கை மனுக்கள் பதிவு செய்யும் வசதி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அலுவலகத்தில் செய்யப்பட்டிருக்கும். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் நேரடியாக தங்கள் கோரிக்கைகளை தெரிவிக்க விரும்பும் விவசாயிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பயன்பெற கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடற்கரையொட்டியுள்ள பட்டா நில விவசாய நிலங்களில் சவுக்கு நாற்றுகளை நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் வனத்துறை மூலம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள தரமான சவுக்கு நாற்றுகளை இலவசமாக பெற்று நடவு செய்யலாம். தற்போது வனத்துறையில் நாகர்கோவில் சமூக காடுகள் சரகத்தின் மூலம் ஆர்வாய்மொழி மத்திய நாற்றங்காலில் தரமான சவுக்கு நாற்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. விரும்பும் விவசாயிகள் வனச்சரக அலுவலர் நாகர்கோவில் சமூக காடுகள் சரகம் வடசேரி என்ற முகவரியில் நேரடியாகவோ அல்லது 9360521712 என்ற கைபேசி எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு சவுக்கு நாற்றுகளை பெற்று பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

0: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 7:30 ஆர் கே ஜி நெய் வழங்கும் தென்குமரி தேனிலை கேட்கலாம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:07 ஆர் கே ஜி நெய் வழங்கும் வசந்த் அழைப்பு தொலைபேசி வழி நேர்விருப்ப நேர்லை நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித்தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நேரம் காலை 7:00.

0: வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. மாவட்ட ஆட்சியர் தகவல். குமரி மாவட்டத்தில் பள்ளிகள் திறப்பதற்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரம். இனி விரிவான செய்திகள். குமரி மாவட்ட விவசாயிகளின் குறைகள் தீர்க்கும் வகையில் ஒவ்வொரு மாதமும் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வருகின்றது. அதன்படி இம்மாதத்திற்கான குறைதீர்க்கும் கூட்டம் இன்று காலை 10:30 நடைபெறும். இதில் கடந்த மாதம் நடந்த கூட்டத்தில் விவசாயிகள் அளித்த மனுக்கள் மீதான பதில் மற்றும் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து தெரிவிக்கப்படும். குமரி மாவட்டத்தில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பதற்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. குமரி மாவட்டத்தில் 1000-க்கும் மேற்பட்ட அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் மெட்ரிக் பள்ளிகள் இயங்கி வருகின்றன. ஜூன் 1 பள்ளிகள் திறக்கப்படுவதால் பள்ளி வளாகங்களை சீரமைக்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. நாகர்கோவில் மாநகராட்சி பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் தூய்மை பணியாளர்கள் மூலமாக பள்ளி வளாகங்கள், விளையாட்டு மைதானங்கள் மற்றும் கழிவறைகளை சுத்தம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அரசு பள்ளிகள் திறக்கப்படும் முதல் நாளன்றே மாணவ மாணவிகளுக்கு தேவையான விலையில்லா பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் மற்றும் கல்வி உபகரணங்களை வழங்குவதற்கு கல்வித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இதற்காக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலகங்களிலிருந்து அந்தந்த பள்ளிகளுக்கு புத்தகங்களை அனுப்பி வைக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: குமரி பண்பலை 101 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் RKG நெய்.

0: கமகமமனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903999.
5: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
6: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
7: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
8: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
9: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
10: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.1 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை 101. பண்பலையில் இனி நாம் கேட்போம்.
11: என்னப்பா டீய போடுறிய தவிர பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அக்கறை இல்லையே. ஒரு கடையில டீ குடிக்க வந்தோம்னா ஏதாவது ஆப்பமோ இட்லியோ புட்டோ பூரியோ சாப்பிட்டு டீய குடிச்சிட்டு போற மாதிரி ஏற்பாடு பண்ணு. கொஞ்சம் யோசனை பண்ணப்பா, நான் உன்னை கிளம்புறேன்.
12: ஏ ராஜா, ஏ கண்ணா, அண்ணே, இந்த நேரம் நடைப்பயிற்சி எல்லாம் முடிச்சுக்கிட்டு டீ குடிச்சிட்டு போகக்கூடிய நேரம் இல்லையா? என்ன கேக்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தா பாத்துருக்கலாமையா? நீ என்னப்பா, என்னது காலையில டிஃபனாட்டு பூரியோ தோசையோ இடியப்பமோ ஆப்பமோ ஏதாவது செய்யக்கூடாதான்னு சத்தம் போட்டுட்டு போறாரு? என் பார்வைக்கு பக்கத்துல

0: இருபத்தி ஐந்து இருந்தாலும் ஒரு 200 ரூபாய் எடுத்து மேல் சட்டையில பாக்கெட்டுக்குள்ள வைப்போம். நினைச்சேன் வீட்டுல இருந்து கிளம்பும் போதே எதிர்ப்பு சரியில்லையேன்னு பூனையில குறுக்க சாடிச்சு இப்ப பணம் போக்காயிரம் போல இருக்க. எனே எனே எனே
1: யாரப்பா, ரொம்ப பரிச்சயமான குரல் மாதிரி இருக்கு. என்னப்பா நீ இப்ப எதுக்கு வந்த? அவசரமா? எனக்கு வேற கட்டும் பசி.
0: என்னே நீங்க யாருக்கு எதிர்ப்பு என்ன வந்தீங்க?
1: ஆர்வமா கேக்குற மாதிரி இருக்கு. எதிர்ப்பு பத்தி எல்லாம் எதிர்ப்பெல்லாம் நீ பாக்குறது உண்டாப்பா?
0: ஏனே அதுல எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லடே. ஆனா நடைமுறையில நடக்கிறத பாக்கும் போது அதெல்லாம் உண்மையா இருக்குமோன்னு தோணுதுண்ணே.
1: இந்த கடையில புட்டு வித்தியாசமா பண்ணிருப்பான்பா. சாப்பிட்டு பாருப்பா, என்ன யோசனை வேண்டி இருக்கு.
0: ஏனே இப்ப சமீபத்துல ஒரு 5 சென்ட் இடம் வாங்கினோம்னே, அந்த இடத்துல ஒரு சமூக சேவை அடிப்படையில எல்லாருக்கும் பயன்படக்கூடிய வகையில மூலிகை செடிகள் வைக்கலாம்னு ஒரு யோசனையில இருக்கோம்னே.
1: நல்ல யோசனை தானே?
0: சொல்லுங்கண்ணே.
1: பாரு என் தம்பி, என் கூட பழகி பழகி அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சமூக சேவை அப்படின்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றேன். நமக்கு ஏற்படக்கூடிய அன்றாட நோய்களை தீர்க்கக்கூடிய வகையிலையும் உடலை ஆரோக்கியமா வச்சிருக்க கூடிய வகையிலையும் இயற்கை நமக்கு தந்த பொக்கிஷம் தான். என்ன சொல்லு பாப்போம்.
0: மூலிகைகள்ல
1: சாதா வீடுகளுக்கு அருகாமையிலேயே நிறைய மூலிகை செடிகள் இருக்குது. அந்த செடிகளை சேகரம் பண்ணி செலவு இல்லாம நீ வளர்த்து மத்தவங்களுக்கு உபயோகப்படுத்தலாம.
0: சொல்லுங்கண்ணே என்னென்ன செடிகள்லாம் வைக்கலாம்.
1: துளசி வைக்கலாம்பா, கற்றாழை வைக்கலாம், மஞ்சள் வைக்கலாம், இஞ்சி வைக்கலாம், தூதுவளை வைக்கலாம், சுண்டக்காய் வைக்கலாம், துத்தி இலை வைக்கலாம், நல்ல மிளகு கூட வச்சுக்கலாம.
0: பாரு லேசாதான் கேட்டேன், புட்டு புட்டுல வைக்காரு.
1: துளசி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கறது அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. சளி வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல, இருமல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. துளசி இலைய 4 இலைய எடுத்து போட்டு வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்கள்ட்ட கேட்டு கஷாயத்தை போட்டு குடிச்சோம் அப்படின்னு சொன்னா பக்குவமா இருக்குமே. வயிற்றுப்புண் வராம இருக்கணும் அப்படின்னு சொன்னா கத்தாழைய பயன்படுத்தலாம. தோல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கத்தாழையில இருக்க. உடலை குளிர்ச்சியா வைக்கக்கூடிய தன்மை கத்தாழையில இருக்க. மஞ்சளை பொறுத்த அளவுல அது ஒரு அற்புதமான கிருமி நாசினிப்பா. தம்பி இஞ்ச பொறுத்த அளவுல செரிமான கோளாறுகளை சரி செய்யக்கூடிய தன்மை ஏற்படும். சில ஆட்கள் திடீர்னு குமட்டல் வருது, வாந்தி வருது அப்படின்னு சொல்லுவாங்க, பாத்திருக்கியா?
0: ஆமா.
1: அவங்களுக்கு இஞ்சி அருமையான மருந்தாச்சே.
0: கேளே இதெல்லாம் எப்படினே பயன்படுத்தணும்
1: தம்பி? அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. என்னென்ன மூலிகை வைக்கணும்னு கேட்டிருக்க, அதான் வரிச கிரமமா சொல்லிட்டு இருக்கேன். இத பயன்படுத்துறதுக்கு வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்கள்ட்ட அல்லது பக்கத்துல யாராவது பெரியவங்க இருக்காங்கன்னா இயற்கை ரீதியா அந்த மூலிகைகளை பயன்படுத்துறது எப்படி? அந்த காலத்துல எல்லாம் மருத்துவமனை பக்கமே போனது இல்லையாம. உங்களுக்கு வயது 92 ஆகுத, ஒரு தகவல் ஒண்ணு சொல்லுங்களான்னு கேட்டா பக்குவமா எடுத்து சொல்லுவாங்களே, அப்படி கேட்ட தெரிஞ்சுக்கிடுவியா? அப்படி
0: பாரு எங்க அண்ணன, துளசியா இருந்தாலும் கத்தாழையா இருந்தாலும் மஞ்சளா இருந்தாலும் இஞ்சியா இருந்தாலும் கண்ட மேரிக்கு பயன்படுத்த கூடாது, அனுபவம் வாய்ந்தவங்கள்ட்ட கேட்டுதான் பயன்படுத்தணும் அப்படிங்கறத எப்படி அழகா சொல்லித்தாரு. அதனாலதான் அண்ணனுக்கு போற இடம் எல்லாம் ஒரே வரவேற்பா இருக்கு போல இருக்கு.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 7:30 ஆர்கே நேர்களே பண்பலையிலே நாம் கேட்போம்.
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
2: காதல் கேட்கின்றதா?
3: ஒரு கியூட்டான ஒரு பேபி வந்திருக்காங்க, வாங்க. உங்களுடைய பேர் என்ன? ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
4: யூகேஜியே.
3: சரி, உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்கிறாங்க?
4: அம்மா, அப்பா, மாமா, ஆச்சி, நான், அக்கா.
3: சரி, எல்லாருக்க பேரும் சொல்லிடலாமா? அம்மா பேரு
4: காயத்ரி,
3: அப்பா பேரு
4: சுந்தர்,
3: அக்கா பேரு
4: சிவானி,
3: மாமா பேரு
4: ஜெகதீஷ்குமார்,
3: ஆச்சி பேரு
4: சுப்பம்மா.
3: சரி, பிள்ளை வந்து யூகேஜி படிக்கிறீங்களா, உங்களுக்கு ஸ்கூல்ல டீச்சர் என்னெல்லாம் சொல்லி தந்திருக்காங்க?
4: ரைம்ஸ் சொல்லி தந்திருக்காங்க.
3: சரி, ரைம்ஸ் பாடுறீங்களா?
4: வட்டமான தட்டு, தட்டு நிறைய லட்டு, லட்டு மொத்தம் எட்டு, எட்டில் பாடி விட்டு எடுத்தால் மீளம் கிட்டு, மீதமுள்ள லட்டு முழுதும் தங்கை பத்து, பொட்டால் வயல் பிட்டு கிட்டு நாண்டு லத்து, பத்து நாண்டு லத்து மொத்தம் தீண்ட தெத்து, மீரம் காளி தத்து.
3: சூப்பரா பண்ணீங்க மித்ரன். உங்களுக்கு யார் இந்த ரைம் சொல்லி கொடுத்தாங்க?
4: தமிழ் மேம்.
3: சரி, தமிழ் மேம் வேற என்னலாம் சொல்லி தந்திருக்காங்க?
4: அம்மா அம்மா வடுவாளே, அன்பாய் முத்தம் தருவாளே, தும்மோடு நூறன்பாய், துணைக்கு இன்றும் நான் அன்பாள், கத்தி பிடிச்சி அணைத்தாலும் உடம்பில் பழம் செய்தாலும் சுற்றி தனகள் புரிஞ்சாலும் சொந்தம் நம்மளுக்கு அம்மாவே.
3: சரி, சூப்பரா பண்ணீங்க. உங்களுக்கு அம்மா ரொம்ப பிடிக்குமா?
4: ஆமா.
3: வேற என்னலாம் பிள்ளைக்கு தெரியும்?
4: Five rhymes.
3: பாடுறீங்களா?
4: Five.

0: ஸ்டம்பிங் அண்ட் தி பேட்.
1: ரொம்ப அழகா பாடிட்டீங்க மித்ரன். வேற என்னலாம் தெரியும் உங்களுக்கு?
0: பிரஸ் பிரஸ் பிரஸ் யூ தி பிரஸ் இட் எவ்ரி டே ஃபாரன் மாடர் பிரஸ் இட் எவ்ரி டே வாஷ் வாஷ் வாஷ் யுவர் ஃபேஸ் வாஷ் இட் எவ்ரி டே ஃபாரன் மாடர் பேடர் சிஸ்டர் வாஷ் இட் எவ்ரி டே.
1: உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நேம் எல்லாம் சொல்றீங்களா?
0: சித்தேஷ், ருத்ரன், சீதிகேசன், மிருல் சாய், ராகவ், சேந்தன் அண்ணே, சேயன் அண்ணே.
1: இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்காங்களா? இப்போ பிள்ளை வந்து சின்ன பிள்ளையா இருக்கீங்க, குட்டி பிள்ளையா இருக்கீங்க, அப்படிதானே? பெரிய பிள்ளையா ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகணும்னு ஆசை?
0: டாக்டர்.
1: டாக்டர் ஆகணுமா? சரி, டாக்டர் ஆனதுக்கு அப்புறமா என்னலாம் பண்ணுவாங்க?
0: பேஷண்ட்க்கு ஊசி போடுவாங்க, டேப்லெட் கொடுப்பாங்க.
1: இன்னைக்கு சூப்பரா நிகழ்ச்சியில பேசுனீங்க, வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
2: இந்த இனிய தருணத்தோட சின்ன பாஸ்போர்ட்டுக்கெல்லாம் நாளைக்கு இன்னொரு மலையின் அமுத மொழிகளோட சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பை.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை

10:2 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் குழு குழு ஏசி மீளா.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பட்டியலின மக்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்த ஏதுவாக இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தொடங்கி வைத்தார். ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் இடம்பெற்றிருப்பதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். ராஜஸ்தான் உள்ளிட்ட வடமாநிலங்களில் வெப்பத்தின் தாக்கம் அடுத்த சில தினங்களுக்கு நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். பட்டியலின மக்களுக்கான நலத்திட்டங்களை அமல்படுத்துவதை வலுப்படுத்தவும் அவற்றை டிஜிட்டல் முறையில் மேற்கொள்ளவும் ஏதுவாக இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்த நடவடிக்கையின் மூலம் காகிதங்கள் பயன்பாட்டின் மூலமாக நிறைவேற்றப்பட்டு வந்த பட்டியலின மக்களுக்கான நலத்திட்டங்கள் இனி விரைவாக டிஜிட்டல் முறையில் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். திட்டங்களை செயல்படுத்துவதற்கான கால அவகாசமும் விரைவுபடுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பழங்குடியின மக்களுக்கான நலத்திட்டங்கள் வெளிப்படையான முறையில் மேற்கொள்வதை இந்த நடவடிக்கை உறுதி செய்யும் என்றும் டாக்டர் வீரேந்திரகுமார் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவுடனான இந்தியாவின் ஒருங்கிணைந்த நல்லுறவுகள் கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங்கை சந்தித்த பின்னர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியா இந்தியா பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து விவாதித்ததாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். அணுசக்தியை உற்பத்தி செய்வதற்கான யுரேனியம் வழங்குவது உள்ளிட்ட எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்தும் அரிய வகை கனிமங்களை உற்பத்தி செய்வது தொடர்பாகவும் அப்போது ஆலோசனை மேற்கொண்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் அதில் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் இடம்பெற்றிருப்பதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்கள் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதிகள் என்று கூறினார். இதனை பாகிஸ்தானும் சீனாவும் நன்கு அறிந்திருந்த போதிலும் இதுபோன்ற கூட்டறிக்கை வெளியிட்டிருப்பதை ஏற்க முடியாது என்று அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீர் லடாக் பகுதிகளில் வேறு எந்த நாடும் உரிமை கொண்டாடுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்று திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் உறுதிபட கூறினார். தலைநகர் தில்லியில் காற்றின் தரத்தை மேம்படுத்துவது குறித்து எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தாவுடன் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையின்போது பல்வேறு துறைகளுடன் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், காற்றின் தரத்தை மேம்படுத்த எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள், குளிர்காலம் தொடங்குவதற்கு முன்பாக காற்று மாசடைவதை குறிப்பிடத்தக்க அளவு குறைக்க தேவையான நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. தில்லி அரசு எடுத்துள்ள முயற்சிகள் பாராட்டத்தக்கவை என்று திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு விஜய் முதன்முறையாக இன்று தில்லி செல்கிறார். மாலை 4:30 மணி அளவில் அவர் பிரதமரை சந்திக்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் இருந்து லட்சக்கணக்கானோர் ஹஜ் யாத்திரைக்காக சவுதி அரேபியா சென்றடைந்துள்ளனர். 5 நாட்களில் மேற்கொள்ளப்படும் இந்த புனித யாத்திரையில் சுமார் 16 லட்சத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றுள்ளனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா மதினா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்தியாவில் இருந்து மட்டும் 175,000 யாத்ரீகர்கள் ஹஜ் யாத்திரை சென்றுள்ளனர். இரவு நேர தொழுகைக்கு பின்னர் யாத்ரீகர்கள் அனைவரும்

0: மினா நோக்கி புறப்பட்டுச் செல்வார்கள். பின்னர் அங்கு சாத்தான் மீது கல்லெறியும் நிகழ்வு நடைபெறும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வாங்கை பிரதமர் புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒருங்கிணைந்த நல்லுறவை மேம்படுத்தவும் முதலீடுகளை அதிகரிப்பது குறித்தும் விரிவாக ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்திற்கு வெளிப்படையான நடவடிக்கைகளை தொடரவும் முடிவு செய்யப்பட்டதாக பிரதமர் அதில் கூறியுள்ளார். இதேபோல் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மொட்டேகியையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றார். இந்தியா ஜப்பான் இடையே அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்வதற்கு உலக நாடுகளுடன் இணைந்து முக்கிய பங்காற்றுவதை உறுதி செய்வதாகவும் மற்றொரு பதிவில் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நேபாள முன்னாள் பிரதமர் ஷேர் பகதூர் தூபா, அவருடைய மனைவியும் முன்னாள் வெளியுறவு அமைச்சருமான அர்சு ராணா தூபாவையும் கைது செய்ய வேண்டாம் என்று அந்நாட்டு அரசை நேபாள உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தற்போது ஷேர் பகதூர் தூபாவும் அவருடைய மனைவியும் வெளிநாட்டில் தங்கியுள்ளனர். அவர்களுக்கு எதிராக காத்மாண்டு மாவட்ட நீதிமன்றம் கடந்த மாதம் கைது உத்தரவை பிறப்பித்த நிலையில் உச்சநீதிமன்றம் தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ராஜஸ்தான் உள்ளிட்ட கிழக்கு பகுதி மாநிலங்களிலும் இதர வட மாநிலங்களிலும் இம்மாத இறுதி வரை வெப்பத்தின் தாக்கம் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு மாநிலங்களில் வரும் 29ஆம் தேதி வரையிலும் கிழக்கு வளைகுடா பகுதிகளில் வரும் 31ஆம் தேதி வரையிலும் வெப்ப அலைகள் தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதே நேரம் கேரளாவின் ஒரு சில பகுதிகளிலும், லட்சத்தீவு, தமிழகம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கிழக்கு பகுதிகளிலும் அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இந்நிலையில் தென்மேற்கு பருவமழை அரபிக்கடல் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சனிக்கிழமை தொடங்கும் என்றும், வங்கக்கடலின் கிழக்கு பகுதி மற்றும் அந்தமான் கடல் பகுதியின் பெரும்பாலான இடங்களில் பருவமழை முன்கூட்டியே தொடங்கும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு உத்தரவிட்டுள்ளார். இம்மாவட்டத்தில் சட்டவிரோதமாக கனிமங்கள் வெட்டியெடுக்கப்படுவதை தவிர்க்க 76 குவாரிகளில் ஆளில்லா விமானம் மூலம் அளவீடு செய்யப்பட்டு அறிக்கை பெறப்பட்டதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதையடுத்து விருதுநகர் மாவட்ட புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்திய அமைச்சர், குத்தகை பரப்பிற்கு வெளியே குவாரி பணி மேற்கொண்ட 23 குவாரிகளை தற்காலிகமாக மூட உத்தரவிட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நேற்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. வியட்நாமின் டானாங்கில் நடைபெறும் இப்போட்டியின் 65 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் மோஹித் குமார் கிர்கிஸ்தான் வீரரை 12-4 என்ற புள்ளிக்கணக்கில் வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். 79 கிலோ எடை பிரிவில் சந்திரமோகன் தங்கம் வென்றார். 92 கிலோ எடை பிரிவு இறுதியாட்டத்தில் கிர்கிஸ்தான் வீரரிடம் வெற்றி வாய்ப்பை இழந்து புனித்குமார் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். 125 கிலோ எடை பிரிவில் கஜகஸ்தான் வீரரிடம் தோல்வியடைந்த லாக்கியும் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 86 கிலோ எடை பிரிவில் சச்சின் மோர் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை 92 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 254 ரன் எடுத்தது. கேப்டன் ரஜத் படிதார் 33 பந்துகளில் 93 ரன் குவித்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். விராட் கோலி, கிருணால் பாண்டியா ஆகியோர் தலா 43 ரன் சேர்த்தனர். 255 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 19.3 ஓவரில் 160

22 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அந்த அணியின் ராகுல் தெவாட்டியா மட்டுமே 68 ரன் சேர்த்தார். இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பட்டேல் இன மக்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்த ஏதுவாக இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்தர் குமார் தொடங்கி வைத்தார். ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் இடம்பெற்றிருப்பதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் வெப்பத்தின் தாக்கம் அடுத்த சில தினங்களுக்கு நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 7:25. சேவை செய்திகள் கேட்கும் முன்,
1: உங்கள் டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கரில்
2: அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரத்திலான ஊஞ்சல்கள்,
1: பாட்டில் வார்ட்ராப்,
2: ஷோகேஸ் பொருட்கள்,
1: சாய்ந்ததும் தூக்கத்தை தழுவும் தரம் வாய்ந்த ஈசி சேர்கள்,
2: தரத்திற்கு ஏற்ற விலையில் நிறைவாய் வாங்கிட
3: டிஜிமார்ட். இது நம்ம டிஜிட்டல் பார்ட்னர்
4: ஸ்டேடியம் இதில் நாகர்கோவில்
5: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை.
6: டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில்.
7: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
8: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
9: ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் நான் மிஸ் கன்னியாகுமரியில் சூஸ் பண்ணனும்.
10: இது 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம், பிடெக் இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி. NFP ரெகனைஸ் பண்ணி அமெரிக்கன் சர்டிபிகேஷன்ஸும் கிடைக்கிறதால வெளிநாட்டுல கூட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது.
11: மிஸ் கன்னியாகுமரி.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 7:30 ஆர்கேஜினை வழங்கும் தென்குமரி தேனலை கேட்கலாம். சேவை செய்திகள். கருங்கல் கூனாலுமூடு ஸ்ரீ கண்டன் சாஸ்தா பத்ரகாளி இசக்கியம்மன் திருக்கோவில் திருவிழாவில் இன்று காலை 8:00 அஷ்டாபிஷேகம், கலச பூஜை. காலை 9:30 சாஸ்தாவுக்கு அஷ்டாபிஷேகம், காலை 10:00 துர்கா பூஜை, நண்பகல் 12:00 உச்ச பூஜையும் தீபாராதனையும், இரவு 7:30 சிறப்பு பூஜையும் தீபாராதனையும், நாளை காலை 5:30 நிர்மாலய தரிசனம், காலை 7:30 உச்ச பூஜை. மேலசங்கரன்குழி ஸ்ரீமன் நாராயண சுவாமி அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை 6:30 சிறப்பு பூஜை, நாளை காலை 6:00 பூஜை, 6:30 சிறப்பு பூஜை. நாகர்கோவில் கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2 டிப்ளமோ படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை இம்மாதம் 4 முதல் தொடங்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் இணையதளம் வாயிலாகவோ அல்லது அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி கோணம் நாகர்கோவில் உள்ள மையம் வழியாகவோ நேரடியாக வந்து விண்ணப்பிக்கலாம். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி 2 மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இக்கல்லூரியின் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித் தொகையுடன் டிப்ளமோ படிப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் கேட்டுக் கொள்கிறார். நாகர்கோவில் SMRV மகளிர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் ஆன்லைனில் விண்ணப்பங்கள் அடுத்த மாதம் 3 வரை விண்ணப்பிக்கலாம். பயிற்சி கட்டணம் முற்றிலும் இலவசம். மேலும் விவரங்களுக்கு 9499055807 9449239779 என்ற கைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி எண் 0462222569. உதவித்தொகை 750 ரூபாய் மாதந்தோறும். குறைந்தபட்ச கல்வித் தொகுதி 8 10 அதற்கு மேற்பட்ட எந்த பட்டப்படிப்பு பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம். தமிழக அரசு வழங்கும் உயர்கல்வி உதவித்தொகை மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை கூடுதலாக வழங்கப்படும். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மற்றும் ஆதித்திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் விடுதிகளில் தங்கி பயிற்சி பெற வசதிகள் ஏற்படுத்தி தரும். விலையில்லா மடிக்கணினி மற்றும் விலையில்லா மிதிவண்டி, விலையில்லா பாடப்புத்தகம் மற்றும் வரைபட கருவிகள், விலையில்லா சீருடை, மூடு காலணி. பயிற்சி முடிக்கும் முன்பாக முன்னணி தொழில் நிறுவனங்களின் வேலை மற்றும் சுயதிறன் வாய்ப்புகள் பெற்றுத்தரப்படும். 10 முடித்த பின்னர் 2 ஐடிஐ

பயிலும் பயிற்சியாளர்கள் மொழிப்பாடங்களை மட்டும் எழுதி 12ஆம் வகுப்புக்கு இணையான மாநில அரசு சான்றிதழை பெறலாம். மத்திய அரசின் NCVT சான்றிதழ் மாநில அளவில் முதன்மையாக வரும் பயிற்சியாளர்களுக்கு சிறப்பு சான்றிதழும் ரொக்க பரிசும் வழங்கப்படும். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றுவன் இன்று காலை மணி 9:07 RKG வழங்கும் வசந்த அழைப்பு நேர்லை நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை. 101 நேரம் காலை 7:30. குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நே. நேர்களை, உங்கள் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது தென்குமரி தேனிலை.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நே.
2: ஆஹா, செம்ம வாசனை
3: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: காலை வணக்கம் வாரு மந்திரியாரி. இப்படி அமரும்
1: மன்னர் வேந்தே, தாங்கள் கடல் அடியில் ஸ்கூபா டைவிங் செய்ய வேண்டும் என்று கூறினீர்களே, அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டோம். தாங்கள் சரி என்றால் இன்றே.
0: அதற்குள் ஏற்பாடுகள் செய்தாகி விட்டதா? அதுவும் இன்றே வர வேண்டுமா?
1: ஏன் மன்னா இப்படி அதிர்ச்சி ஆகிறீர்கள்? தாங்கள் தானே மிகவும் விருப்பப்பட்டு ஸ்கூபா டைவிங் கடலுக்கடியில் செல்ல வேண்டும் என்றெல்லாம் கூறினீர்கள். அதுவும் தங்களுக்குள் பயம் எட்டி பார்க்கிறதோ, அதற்கு என்ன காரணம்?
0: மந்திரியாரி, ஒரு பயங்கரமான செய்தியை கேட்டேன். நம் நாட்டு கடலுக்குள் ஜாம்பி புழுக்கள் புகுந்து விட்டனவாமே. அரண்மனை கதவுகளை உடனே பூட்ட சொல்லவா? அவை நடந்து வந்து என் ராஜ மூளையை சாப்பிட்டு விட்டால்?
1: மன்னரின் பயத்திற்கு இந்த புழுக்கள் தான் காரணமா? மன்னா பயப்படாதீர்கள், மன்னா நிதானமாக இருங்கள். மன்னா அவற்றுக்கு கால்களே கிடையாது, ஏன் கண்கள் கூட கிடையாது, ஏன் வயிறு கூட கிடையாது. மன்னா அப்புறம் எப்படி அவை இங்கே அரண்மனைக்குள்ளே வர முடியும்?
0: வயிறு இல்லாத ஜாம்பியா, இது என்ன புது கதை? இப்படி என்றால் அவை நம்மை பார்த்து முறைத்தே நம் உயிரை எடுத்து விடுமோ? ஓ, அதற்குதான் கண்கள் கூட கிடையாது. சிறிது பயத்தில் கொஞ்சம் மறந்து விட்டேன்.
1: அது சரி, பயம் மன்னரையும் விட்டு வைக்கவில்லை. அப்படி இல்லை மன்னா, அவற்றின் அறிவியல் பெயர் ஒசாடாக்ஸ் என்பதுதான். அவை கடலின் ஆழத்தில் உயிரற்ற நிலையில் கிடக்கும் திமிங்கலங்களின் எலும்புகளை சாப்பிட்டு உயிர் வாழுமா?
0: எலும்பு மட்டுமா, கறி இல்லையா? அப்படி என்றால் இது ஜாம்பியே கிடையாது மந்திரியாரே, இது ஏதோ ஒரு விசித்திரமான நாயினம் போல் இருக்கிறது.
1: மன்னா அது தங்களது பார்வையில் அப்படி தெரிகிறது புரிகிறது, ஆனால் அது சாப்பிடும் விதம்தான் விசித்திரமானது மன்னா. ஏனென்றால் அவற்றுக்கு வாயே கிடையாது.
0: என்ன மந்திரியாரை குழப்புகிறீர்? வாய் இல்லை என்கிறீர், சாப்பிடும் என்கிறீர், இதில் நான் எதை நம்புவது?
1: மன்னா இதில் குழப்பமே வேண்டாம். அவை பச்சை வேர்களை போல ஒரு அமைப்பை வளர்த்து அதன் மூலம் அமிலத்தை சுரந்து எலும்புகளை உருக்கி பாக்டீரியாக்கள் உதவியுடன் சத்துக்களை உறிஞ்சுகின்றனவா?
0: அமிலத்தால் எலும்பை உருக்குமா? மந்திரியாரே இது என்ன, சாதாரண ஜாம்பியை விட கொடுமையாக இருக்கிறது. ஒருவேளை நான் குளிக்கும் தொட்டிக்குள் இது புகுந்து விட்டால்?
1: மன்னர் வேந்தே, நாங்கள் 3000 மீட்டர் ஆழத்தில் கடலுக்கடியில் ஒரு அழகிய

0: சேர்ந்து குளித்தால்
1: என்ன கூறினீர்?
0: இல்லை மன்னா, ஒரு பேச்சுக்கு கூறினேன் மன்னா. அப்படி செய்தால் ஒழிய உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று கூற வந்தேன்.
1: ஓஹோ, ஆழமான கடலா? சரி, தப்பித்தேன். ஆனால் இவற்றிற்கு ஏன் ஜாம்பி புழுக்கள் என்று பெயர் வந்தது?
0: ஒரு எலும்பு கோட்டை சிதைத்து அதில் பல உயிரினங்கள் வாழ வழி வகுப்பதால் தான் இதற்கு இப்படி ஒரு பெயரை வழங்கி இருக்கிறார்கள்.
1: மந்திரியாரி, இந்த எலும்பை உருக்கும் அமிலத்தை கூட தாங்கிக் கொள்ளலாம், ஆனால் இது கேட்பதற்கே நடுக்கமாக இருக்கிறதே. இரவு என் கனவில் இந்த ஜாம்பியா புழுக்கள் வந்து தொந்தரவு செய்யாமல் இருக்க வேண்டும். நான் பேசாமல் தரையிலேயே இருந்து விடுகிறேன். எனக்கு கடலுக்கு அடியில் ஸ்கூபா டைவிங் வேண்டவே வேண்டாம்.
0: அச்சோ, அப்படியா மன்னா? நிறைய ஆசைப்பட்டீர்களே மன்னா. சரி, உங்கள் விருப்பப்படியே கேன்சல் செய்து விடுவோம். மன்னர் கேன்சல் செய்தால் என்ன, அந்த ஸ்கூபா டைவிங்க்கு நாம் சென்று வருவோம். இன்றைய குறுஞ்செய்தி.

நேரம் காலை 7:35. விழித்த கண்களுக்கு மட்டுமில்லை, விழித்த கனவுகளுக்கும் தான் வெற்றி அருகில் இருக்கும். ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய வாய்ப்பு. நேற்றைய கவலைகளை விட இன்று நம்பிக்கையை தேர்வு செய்வோம். கதிரவன் தினமும் உதிப்பது போல நம்ம முயற்சியும் தினமும் தொடர்ந்தா வெற்றி நிச்சயம்தாங்க. நேரம் மாறும் மாறும் அப்படின்னு காத்திருக்காம நீங்க நகர ஆரம்பிச்சீங்கன்னா வாழ்க்கையே மாற ஆரம்பிக்கும். உங்கள் குமரி பண்பலை 101 ஆரம்பமாயிருச்சு. தென்குமரி தேனலை நிகழ்ச்சியின் முதலில் தலைவன் தலைவி திரைப்பட பாடல் கேட்டலாம். சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சு பாடியிருக்காங்க. சுப்லக்ஷ்மியோட இணைந்து வேக்கின் வரிகள்ல கேட்டலாமா?

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 சர்வரோக நிவாரணை சைவால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
2: Ponchesly Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesly Super Speciality Hospital.
4: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
5: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
6: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
8: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
9: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
10: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
0: நேர்களை தென்குமரி தென்னிலை கேட்டுக்கும். இனி பொதறிவு கேள்விக்கான நேரம். இன்றைய கேள்வி, முதியோர்களுக்கான அவசர உதவி மற்றும் முதியோர் பராமரிப்பு சேவைகளை எளிதாக பெற அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி எது? கேள்வி மீண்டும், முதியோர்களுக்கான அவசர உதவி மற்றும் முதியோர் பராமரிப்பு சேவைகளை எளிதாக பெற அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி எது? இதான் நேர்களுக்கான இன்றைய பொதறிவு கேள்வி. கேள்விக்கான பதில் என்ன யோசிச்சுட்டு இருங்க, ஒரு பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். வருகிறது ராம்போ திரைப்பட பாடல். கிரண் வைபோதா இசையில், மோகன் ராஜாவின் வரிகளில் நாராயண் ரவிசங்கர், சுதர்சன் அஜய் பாடிய பாடல்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 9:07 ஆர்கேஜினை வழங்கும் வசந்த அழைப்பு நேர்லை நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
2: இம்மாதம் 30 வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
1: 2 வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652-230666
2: செல் நம்பர் 9488230666.
0: தென்குமரி தென்னில் இனி நாம் கேட்போம்
3: தேதியும் சேதியும்.
4: இன்று 27
3: இந்திய அரசியல் பொருளாதார வரலாற்று அறிஞர் பிபன் சந்திரா அவர்கள் பிறந்த தினம் இன்று.
4: ஆயிரத்து 1928 இதே நாளில்

0: அவர்கள் ஓர் இந்திய வரலாற்றாசிரியர், நவீன இந்தியாவின் பொருளாதார மற்றும் அரசியல் வரலாற்றில் நிபுணத்துவம் பெற்றவர் ஆவார்.
1: ஜவஹர்லால் நெஹ்ரு பல்கலைக்கழகத்தில் நவீன வரலாற்றில் சிறப்பு பேராசிரியரான இவர் இந்திய சுதந்திர போராட்டத்தில் நிபுணத்துவம் பெற்றவர் மற்றும் மகாத்மா காந்தியடிகளின் முன்னணி அறிஞராகவும் கருதப்படுகிறார்.
0: தி மேக்கிங் ஆஃப் மாடர்ன் இந்தியா, ஹிஸ்டரி ஆஃப் மாடர்ன் இந்தியா போன்றவை இவர் எழுதிய பிரபலமான நூல்களுள் சிலவாகும்.
1: இந்திய கிரிக்கெட் வீரர் ரவி சாஸ்திரி அவர்கள் பிறந்த தினம் இன்று.
0: 1962 ஆண்டு இதே நாளில் பிறந்த ரவி சாஸ்திரி அவர்கள் இந்திய கிரிக்கெட் அணியின் ஒரு ஆல்ரவுண்டர் ஆவார்.
1: வலது கை பேட்டிங்கும் இடது கை சுழல் பந்து வீசும் பழக்கம் கொண்ட இவர் தொழில் வாழ்க்கையை ஒரு முறைப்படியான பந்து வீச்சாளராக துவங்கினார்.
0: பின்னர் ஒரு பேட்ஸ்மேனாக அதிக திறமையுடன் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டார்.
1: இவரது நேர்த்தியான பிளிக் ஆஃப் தி பேட்ஸ் அடியானது இவரது சிறப்புத்தன்மையாக கருதப்படுகிறது.
0: 1703 ஆண்டு இதே நாளில் ரஷ்ய பேரரசர் முதலாம் பீட்டர்சன் அவர்கள் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரை அமைத்தார்.
1: ஆயிரத்து 1930 ஆண்டு இதே நாளில் உலகின் உயரமான கட்டிடமாக அந்நேரத்தில் கருதப்பட்ட 1046 அடி உயரம் கொண்ட கிறிஸ்லர் பில்டிங் நியூயார்க்கில் திறக்கப்பட்டது.
0: சான் பிரான்சிஸ்கோவின் சின்னமாக விளங்கிய கோல்டன் கேட் பிரிட்ஜ் 1937 ஆண்டு இதே நாளில் திறக்கப்பட்டது. இதன் நீளம் 2737 மீட்டர் ஆகும்.
1: முன்னாள் இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் நினைவு தினம் இன்று.

0: பண்டிட் நேரு என்று அழைக்கப்படும் இவர் குழந்தைகள் மேல் மிகவும் அன்பு கொண்டவராதலால் இவருடைய பிறந்த நாளான நவம்பர் மாதம் 14 தேதி ஆண்டுதோறும் குழந்தைகள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
1: 1947 ஆண்டு நம் நாடு ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெற்றபோது அதன் முதலாவது தலைமை அமைச்சராக பதவியேற்ற இவர் தான் காலமாகும் வரை அந்த பதவியை வகித்து வந்தார்.
0: இந்தியாவின் முதல் பிரதம மந்திரியாக பதவியேற்று தொடக்க உரையாக விதியுடன் ஒரு போராட்டம் என்ற தலைப்பில் இவர் உரையாற்றினார்.
1: இந்தியாவின் திட்டக்குழுவை உருவாக்கி முதல் 5 திட்டத்தை 1951 ஆண்டு கொண்டு வந்தார்.
0: அது அரசாங்கத்தின் தொழிற்சாலைகளின் முதலீடு மற்றும் விவசாயத்தை வரையறுத்தது.
1: சிறந்த எழுத்தாளருமான இவர் தி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி அண்ட் ஆட்டோபயோகிராபி, லெட்டர்ஸ் ஃப்ரம் அ ஃபாதர் டு ஹிஸ் டாட்டர் போன்ற பல நூல்களை எழுதியுள்ளார்.
0: இவர் 1964 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் கா.ரா. ஜமதக்னி அவர்கள் நினைவு தினம் இன்று.

0: கா ரா ஜமதக்னி அவர்கள் ஓர் இந்திய விடுதலை போராட்ட வீரர், மார்க்சிய சிந்தனையாளர், நூலாசிரியர், கவிஞர், பன்மொழி புலவர், மொழிபெயர்ப்பாளர் என பல பரிமாணங்களை கொண்டவர் ஆவார்.
1: சார்லஸ் டார்வின் அவர்கள் எழுதிய நூல்களை ஆராய்ந்து உயிர்களின் தோற்றம் என்று இவர் தமிழில் எழுதியுள்ளார்.
0: பக்த விஜயம், கனிந்த காதல், தேசிய கீதம் போன்ற பல நூல்களை எழுதியுள்ள இவர் 1981 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
2: தேதியும் செய்தியும்.
3: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்ஸ் அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் அல்போன்சா நீட் அகாடமி வழங்கும் +1 நீட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். 11 வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ் அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்சா நீட் அகாடமி, அல்போன்சா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445898800, 4652265863. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம்

0: இன்பமுறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்.
5: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்.
4: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
5: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
4: தடிக்காரன் கோணம் ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 944-20-7704.
5: ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம்.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் குழு குழு ஏசி மேளா. நேர்களை, குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தென்குமரி தேநிலையை. தேநிலையில் பொது அறிவு கேள்வி ஒன்று கேட்டோமா, இப்ப அதற்கான பதில் என்ன தெரிஞ்சுக்கலாமா? முதியோர்களுக்கான அவசர உதவி மற்றும் முதியோர் பராமரிப்பு சேவைகளை எளிதாக பெற அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி இது. இதற்கான பதில் ஜீவன் செயலி. முதியோர்களுக்கான அவசர உதவிகள், சுகாதார உதவிகள், பிரத்யேக ஆதரவு மற்றும் முதியோர் பராமரிப்பு சேவைகளை எளிதாக பெறணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காகத்தான் ஜீவா ஆப் மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கூடவே ஷட்டாயா டேஷ்போர்ட் அப்படிங்கிற தளத்தையும் அறிமுகம் செஞ்சிருக்காங்க. இந்த ஷட்டாயா டேஷ்போர்டு இது எதுக்காக அப்படின்னா, முதியோர் பராமரிப்பு சார்ந்த தரவுகள், அதற்கான உட்கட்டமைப்பு வசதிகள், சேவைகளை கண்காணிச்சு அதை ஒருங்கிணைக்கிறது இதற்கான மையப்படுத்தப்பட்ட ஒரு தளமாக இது செயல்படுத்தும். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, முதியோர்களுக்கான சுகாதார சேவைகளை மேம்படுத்துதல், வளர்ந்து வரும் பராமரிப்பு பொருளாதாரத்தை தொழில்நுட்பம் மூலம் முறைப்படுத்துறது இதனோட முக்கிய நோக்கமாக இருக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்திய பொதுறிவு கேள்வி முதலில் மீண்டும், முதியோர்களுக்கான அவசர உதவி மற்றும் முதியோர் பராமரிப்பு சேவைகளை எளிதாக பெற அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி இது ஜீவன் செயலி.
7: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை மே 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை, தனிஷ்க் டைரக்ட் ஜங்ஷன், நாகர்கோவில்.
8: இது நம்ம
9: மகப்பேறு
10: மகளிர் மருத்துவ வசதி,
9: உலகத்தரத்தில் லேப் வசதி,
10: CT, MRI போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
9: KMMC ஹாஸ்பிடல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
10: கால் 790-447-3872.
5: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பலவிளை நாகர்கோவில்
11: அரசு உதவி பெறும் இக்கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், EEE,
5: ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
11: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
5: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
11: 0465225390.
5: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
11: இம்மாதம் 30 தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
5: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066,
11: செல் நம்பர் 9488230666.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.

0: குமரி பண்பலை நூற்றொன்றில் நாம் இணைந்திருப்பது தென்குமரி தேனிலை.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜி நெய்.
2: ஆஹா, செம்ம வாசனை
3: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
2: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
3: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவுடனான இந்தியாவின் ஒருங்கிணைந்த நல்லுறவுகள் கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பட்டியலின மக்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்த ஏதுவாக இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்தர்குமார் தொடங்கி வைத்தார். போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன உரிமையாளர்களிடமிருந்து உடனடியாக அபராதம் வசூலிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தியை மத்திய அரசு மறுத்துள்ளது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு உத்தரவிட்டுள்ளார். அம்மா உணவகங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை நீக்கிவிட்டு முதலமைச்சர் திரு விஜயின் புகைப்படங்களை வைத்திருப்பதற்கு அஇஅதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளதால் சாத்தனூர் அணை வரை உள்ள தென்பெண்ணை ஆற்றங்கரையோர பகுதிகளில்

வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் கோடை விழாவை முன்னிட்டு பழ கண்காட்சி இன்று தொடங்குகிறது. இந்தியா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஹஜ் புனித யாத்திரைக்காக லட்சக்கணக்கானோர் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நேற்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 8:03. தென்குமரி தென்னிலை கேட்டுக்கும் இனி நாகர்கோவில் வடசேரி உழவு சந்தையில் இன்றைய காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை விவரம் தெரிஞ்சுக்கலாம். நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 90 ரூபாய், கத்திரிக்காய் சாதரகம் 40 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 40 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 25 ரூபாய், நாட்டு தக்காளி 50 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 60 ரூபாய், நாட்டு மிளகாய் 70 ரூபாய், நாடன் மிளகாய் 200 ரூபாய், சீனி உரக்காய் 45 ரூபாய், வெள்ளரிக்காய் 18 ரூபாய், பாகற்காய் 55 ரூபாய், இஞ்சி ஒரு கிலோ 160 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சீனி கிழங்கு 45 ரூபாய், பல்லாரி 25 ரூபாய், கேரட் 80 ரூபாய், முட்டைக்கோஸ் 68 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 40 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 75 ரூபாய், பூசணி 65 ரூபாய், தடியங்காய் 15 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி ஒரு கிலோ 140 ரூபாய், புடலை 40 ரூபாய், பீன்ஸ் 120 ரூபாய், சவுச்சவ் 55 ரூபாய், தட்டைப்பயிறு 45 ரூபாய், பச்சை மாங்காய் 30 ரூபாய், பீட்ரூட் 68 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 146 ரூபாய், நார்த்தங்காய் 40 ரூபாய், காலிஃபிளவர் 55 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 45 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 50 ரூபாய், வாழையிலே ஒரு கூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 90 ரூபாய், புதினா 70 ரூபாய், பால் செம்பே 70 ரூபாய், வழுதுணங்காய் 75 ரூபாய், கோவைக்காய் 68 ரூபாய், சுரைக்காய் 20 ரூபாய், காரமணி 40 ரூபாய், கருவேப்பிலை 40 ரூபாய். இனி பழங்களின் விலை விவரம். வாழைப்பழம் நேந்திரன் 50 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், நெல்லிக்கனி 60 ரூபாய். இனி நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2,500 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1,700 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. இனி குமரி மாவட்ட அணைகளின் நீர்மட்ட நிலவரம். இன்றைய காலை நிலவரப்படி என தெரிஞ்சுக்கலாம். பேச்சிப்பாறை அணை 24.10 அடி, பெருஞ்சணை அணை 29.60 அடி, சிட்டார் அணை 1 5.44 அடி, சிட்டார் அணை 2 5.44 அடி, பொய்கை அணை 16 அடி, மாமல்லத்துறையார் அணை 17.55 அடியாக காணப்படுகிறது.
2: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:07 ஆர்கேஜினை வழங்கும் வசந்த அழைப்பு நேர்லை நிகழ்ச்சி கேட்கலாம்.
3: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
4: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர்.

0: இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.
4: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில், சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
5: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வாழ்த்துவாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
6: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
0: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
7: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை.
8: டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.
9: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
10: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
9: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
10: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
11: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
12: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 சர்வரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
13: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
14: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
15: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கடிமம் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை மே 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை, தனிஷ்க், டைரக்ட் ஜங்ஷன், நாகர்கோவில்.
16: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
17: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
18: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கிஜி நெய்ல சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
19: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
12: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் குழு குழு ஏசி மீனா. தென்குமரி தென்னிலையில் இனி கேட்போம் காந்தாரா சாப்டர் 1 திரைப்பட பாடல். மதன் கார்கியின் வரிகளில் அபிவி பாடியிருக்காங்க அஜினி ஸ்லோக்நாத்தின் இசையில்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.

ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் வி சி பிரமோத். த ஹெட்லைன்ஸ். சென்டர் ஃபார்ம்ஸ் ஹை லெவல் கமிட்டி டு ஸ்டடி டெமோகிராபிக் சேஞ்ச் கோஸ் பை இன்ஃபில்ட்ரேஷன் அண்ட் அதர் ரீசன்ஸ். சுப்ரீம் கோர்ட் டு டெலிவர் இட்ஸ் வர்டிக் டுடே ஆன் பெட்டிஷன்ஸ் சேலஞ்சிங் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரூல்ஸ். CBSE rejects claims circulating on social media about breach of its on-screen marking system, saying it was only testing site and not actual platform. IMD issues red alert for severe heat wave conditions in Madhya Pradesh, Uttar Pradesh and Vidarbha today. NASA releases details of robotic landers, hopping drones and vehicles it aims to send to moon as part of its plan to build lunar base. And in IPL cricket, Royal Challengers Bengaluru storm into final beating Gujarat Titans by 92 runs in qualifier 1 at Dharamshala. The centre has constituted a high-level committee to address the challenges of demographic changes caused by infiltration and other reasons. In a social media post, Union Home Minister Amit Shah said that the

0: சென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
1: காட்ஸ் ஓன் கண்ட்ரியோட இயற்கையான சுவையை உணருங்க. நீரா எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆல்கஹால் இல்லாத சத்தான பானம்.
2: நீரா சத்துக்கள் நிறைந்தது, சக்கர வியாதி இருக்கவங்களுக்கும் ஏற்றது, சுவையான ஹெல்த் ட்ரிங்க்.
1: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, இந்தியாவின் தென்னை உற்பத்தியை முன்னேற்ற.
3: Coconut Development Board presents Tender Coconut Water.
4: Nutritious, diabetic friendly and delicious with the taste of natural goodness in every drop of it.
3: Enjoy nature's health drink. Tender Coconut Water from Coconut Development Board.
5: இன்றைய நிகழ்ச்சியில் தென்னையில் நோய் மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் டாக்டர் எஸ் சுந்தரவதனா அவர்கள். இவர் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பயிர் நோயியல் துறையில் இணை பேராசிரியராக

0: பணியாற்றி வருகிறார். என்ன சொல்ல போகிறார்?
1: சென்னையில் முக்கியமாக அடித்தண்டு அழுகல் அல்லது தஞ்சாவூர் வாடல் நோய், குருத்த அழுகல் நோய், இலை கருகல் நோய் போன்ற பூஞ்சாணத்தால் ஏற்படும் நோய்கள் முக்கியமானதாகும். இதைத் தொடர்ந்து வேர் வாடல் நோயும் முக்கியமானதாகும். இந்த நோய்களின் அறிகுறியும் அதன் மேலாண் முறைகளையும் காண்போம். முதலாவதாக அடித்தண்டு அழுகல் அல்லது தஞ்சாவூர் வாடல் நோய். இந்நோயின் முக்கிய அறிகுறி, முதலாவதாக பாதிக்கப்பட்ட மரத்தின் அடிபாகத்திலிருந்து 3 அடி உயரம் வரை வெடிப்புகள் ஏற்படும், அதில் சாறுகள் வடியும். இந்த சாறு வடிந்த தண்டு பகுதியை வெட்டி பார்த்தால் தண்டு பகுதியானது அழுகி நிறம் மாறி காணப்படும். அடுத்ததாக மரத்தினுடைய ஓலைகள் வெளிர் மஞ்சள் நிறமாக மாறிடும். அடிமட்டைகள் எல்லாம் பழுப்படைஞ்சு காய்ந்து மரத்தோடு ஒட்டி தொங்கிவிடும். பாதிக்கப்பட்ட இலைகளை இழுத்தா இவ்விலைகள் கையோடு வராது. அடுத்ததாக வேர்களும் அதிக அளவில் நிறம் மாறி எண்ணிக்கையில் குறைந்து காணப்படும். இவ்வாறு பாதிக்கப்பட்ட மரங்களில் அனைத்து குரும்பைகளும் இளம் காய்களும் சில நேரங்களில் கொட்டிவிடும். மேலும் இந்த நோய் தாக்கப்பட்ட இந்த மரங்கள் சைலிபோரஸ் என்ற பட்டை துளைப்பானால் மேலும் தாக்குதலுக்கு உட்படும். நோயினுடைய தீவிரம் அதிகரிக்கும் பொழுது இவ்வாறு தாக்கப்பட்ட மரத்தின் அடிபாகத்தில் கேனோடர்மா என்ற பூஞ்சன வித்து திரள்கள் காளான் போன்று காணப்படும். இந்த காளானின் மேல்புறம் தடிமனாகவும் கருஞ்சிறப்பு நிறத்திலும் இருக்கும். இதனுடைய அடிப்புறத்தை பார்த்தா வெள்ளை நிறமாக இருக்கும். இவ்வாறு பாதிக்கப்பட்ட மரமானது 6 மாதம் முதல் 1 வருடத்துக்குள்ள இறந்துவிடும். இந்நோயானது கேனோடர்மா லூசிடம் என்னும் காளான் வகை பூஞ்சாணத்தினால் ஏற்படுகின்றது. அந்த காளான் வித்துக்கள் நீண்ட காலம் மண்ணில் வாழும் தன்மையுடையது. எனவே இந்த நோயானது ஒரு மரத்திலிருந்து அடுத்த மரத்துக்கு மண்ணின் மூலமாகவோ பாசன நீர்களின் மூலமாகவோ பரவுகின்றது. இந்நோயை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த முறைகளை நாம் கடைபிடிப்பதன் மூலம் இந்நோயினுடைய தாக்குதலை குறைக்கலாம். முதலாவதாக நோய் தாக்கி இறந்த மரங்கள் அல்லது நோய் முற்றிய நிலையில் இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டி அப்புறப்படுத்த வேண்டும். அடுத்ததாக பாதிக்கப்பட்ட மரத்தை சுற்றி வட்டப்பாதையை அமைத்து நீர் பாய்ச்சணும். இந்த மரத்திலிருந்து அடுத்த மரத்துக்கு நீர் செல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த நோய் காரணியானது இதனுடைய வித்துக்கள் மண்ணில் தான் நீண்ட காலம் வாழும் தன்மையுடையதாக இருக்கும். எனவே ஒரு இடத்திலிருந்து மண்ணோ நீரோ பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து அடுத்த பகுதிக்கு செல்லாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 1% போடோ கலவையை 40 லிட்டர் என்ற அளவில் மரத்தை சுற்றி 2 மீட்டர் வட்டப்பாதையில் மண் நன்கு நனையுமாறு ஊற்ற வேண்டும். நோயின் தீவிரத்தை பொறுத்து 15 நாட்கள் இடைவெளியில் 2 முறை நாம் இந்த போடோ கலவையை ஊற்றலாம். இந்த போடோ கலவை என்னும் பூஞ்சான கொல்லியை விவசாய பெருமக்களே தயாரித்து பயன்படுத்தலாம். இதை தயாரிக்க நம்மளுக்கு தேவையான பொருட்கள் 1 கிலோ மயில் துத்தம் அல்லது தாமர சல்பேட், 1 கிலோ நீர்த்த சுண்ணாம்பு மற்றும் 100 லிட்டர் தண்ணீர் ஆகும். இதை எப்படி தயாரிக்கிறதுனா, 2 பிளாஸ்டிக் பக்கெட்டை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஏனெனில் அந்த காப்பர் சல்பேட்டுக்கு வந்துட்டு அரிக்கிற தன்மை வந்து இருக்குது. அதனால 2 பக்கெட் பிளாஸ்டிக் பக்கெட்டை வந்து எடுத்துக்கணும். 1 பக்கெட்ல 50 லிட்டர் நீரையும் இன்னொரு பக்கெட்ல 50 லிட்டர் நீரையும் எடுத்துக்கணும். 1 பக்கெட்ல 1 கிலோ தாமர சல்பேட் அல்லது மயில் துத்தத்தை போட்டு நல்லா மரக்குச்சி வைத்து கலக்க வேண்டும். அடுத்த பக்கெட்ல நீர்த்த சுண்ணாம்பு போட்டு நல்லா கலக்கிடணும். அதுக்கப்புறம் இந்த மயில் துத்தத்தை நம்ம நீர்த்த சுண்ணாம்புடன் கலக்க வேண்டும். இத விவசாய பெருமக்கள் ஞாபகத்துல வைத்துக் கொள்ள, 1 மேல வந்து வானம் நீல நிறமா இருக்கு, அதனால ப்ளூ கலர் மேல எடுத்துட்டு போய் கலக்கலாம். இல்ல அப்படின்னா கலர் இல்லாத அந்த நீர்த்த சுண்ணாம்பு
0: பயன்படுத்தணும். இன்னைக்கு தயார் பண்ணி நாளைக்கு பயன்படுத்தலாம்னு எடுத்து வைக்க கூடாது, சரிதானங்களா?
1: அடுத்ததாக ஹெக்ஸகோனசோல் என்ற பூஞ்சான கொல்லியை 2 மில்லி லிட்டர் மருந்தை 100 மில்லி லிட்டர் தண்ணீர்ல கலந்து 3 மாதத்துக்கு 1 முறை வேர் வழியாக உட்செலுத்தலாம். இதற்கு நல்ல பென்சில் தடிமன் இருக்கிற வேரை எடுத்து இளம் வேர்களை வந்து உபயோகப்படுத்த வேண்டும். அடுத்ததாக குருத்த அழுகல் நோய்

0: பெரும்பாலும் புதிதாக நட்ட நாற்றுகளில் தான் அதிகமாக தென்படும். இதனுடைய அறிகுறிகள் குருத்து இலைகளில் பச்சையம் குறைந்து வெளுத்து காணப்படும். பிறகு குருத்துக்கள் எல்லாம் காஞ்சு வளைந்து தொங்கிடும். இந்த மாதிரி குருத்த மெதுவா இழுத்தாலே கையோட வந்துடும். இந்த குருத்தினுடைய அடிப்பகுதி பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற திசுக்கள் எல்லாம் அழுகி ஒரு மாதிரி அழுகிய நாற்றம் வந்துட்டு நம்மளுக்கு அடிக்கும். குருத்து அழுகல் நோய் பெரும்பாலும் மழை காலங்கள்ல அதிகமாக வரும். அதனால மழை காலங்கள்ல புதிதாக நட்ட தென்னை மரங்களை கண்காணித்து வருவது மிகவும் முக்கியமானதாகும். இந்த நோயை கட்டுப்படுத்த போதுமான அளவு வடிகால் வசதியை நம்ம ஏற்படுத்தணும். மேலும் இவ்வாறு தாக்கப்பட்ட பகுதிகள் எல்லாம் நீக்கிவிட்டு போடோ கலவை அல்லது காப்ராக்சி குளோரைடை 3% என்ற அளவில் கொண்டையை சுற்றி ஊற்றி அதை நன்கு நனைக்க வேண்டும். இந்த 1% போடோ பசையை தயாரிக்க 100 கிராம் காப்பர் சல்பேட், 100 கிராம் நீர்த்து சுண்ணாம்பை தனித்தனியே 500 மில்லி லிட்டர் கரைந்து இரண்டையும் ஒன்றாக கலக்கணும். மேலும் தடுப்பு நடவடிக்கையாக பருவ காலம் தொடங்குவதற்கு முன்பே காப்ராக்சி குளோரைடை 3 கிராம் என்ற அளவில் கலந்து கொண்டை நல்லா நனையும் மாதிரி நாம் தெளிக்கலாம்.
1: குருத்து அழுகல் நோயாச்சு, அடுத்த நோய் என்ன மேடம்?
0: இலை கருகல் நோய். இது பெரும்பாலும் வெயில் காலங்களில் அதிகமாக தென்படும். இதை கட்டுப்படுத்துவதற்கு 1% போடு கலவை அல்லது காப்ராக்சி குளோரைடு 3 கிராம் 1 லிட்டர் என்ற அளவில் கலந்து தெளிக்கலாம். அல்லது எக்ஸகோனசோல் எனும் பூஞ்சான கல்லியை 100 மில்லி லிட்டரை 100 மில்லி லிட்டர் நீரில் கலந்து 1 மடத்துக்கு 3 மாத இடைவெளியில் நாம் கட்டலாம். மேலும் இவ்வாறு பாதிக்கப்பட்ட மரங்களுக்கு பொட்டாஸ் சத்து கொடுப்பதன் மூலம் 3.5 கிலோ 1 மரம் 1 வருடத்துக்கு கொடுப்பதன் மூலம் அந்த மரத்தினுடைய தடுப்பு தன்மையை அதிகரித்து நோயினுடைய தாக்குதலை கட்டுப்படுத்தலாம்.
1: இலை கருகல் நோய்க்கு அடுத்தபடியா?
0: அடுத்த மிக முக்கியமான நோய் பட்டோபிளாஸ்மாவில் ஏற்படும் வேர் வாடல் நோயாகும். இந்த நோய் பெரும்பாலும் கேரளாவில் ஒட்டியுள்ள மாவட்டங்களில் அதிக அளவு காணப்படுகிறது. முக்கியமாக கேரளாவை ஒட்டி இருக்கும் திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இந்நோய் அதிகமாக இருக்கிறது. இதை தவிர அனைத்து வகை மரங்கள், வீரியோட்டு ரகங்கள், நாட்டு ரகங்கள், பல வகையான மண்வகை கொண்ட தோப்புகளிலும் இந்நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். இந்த நோயினுடைய முக்கிய அறிகுறிகள் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி இலை மடல்கள் ஓரங்கள் கருகி கீழ் நோக்கி வளைந்து காணப்படும். மேலும் இந்த இலை மடல்கள் கருகிய பகுதிகள் அதிகமான காற்று அல்லது மழையின் போது மரத்திலிருந்து உதிர்ந்து விடுவதால் குச்சிகள் மட்டும் நீட்டிட்டு இருக்கும். இதை பார்க்கறதுக்கு மனிதனுடைய விலா எலும்பு போலவே இருக்கும். இதை தவிர இந்நோயானது குருத்து பகுதிகளையும் தாக்கி அழுக செய்யும். இதனால வந்துட்டு குருத்தழுகல் மற்றும் இலை அழுகலும் ஏற்படும். இதை தவிர பூங்கொத்து கருகுதல், வேர் அழுகுதல் ஆகியவை இந்நோயினால் ஏற்படும் முக்கிய அறிகுறிகள். ஒரு மரத்திலிருந்து அடுத்த மரத்துக்கு கண்ணாடி இறகி பூச்சி, தத்து பூச்சி போன்ற சாரஞ்சு பூச்சிகளினால் பரவுகின்றது. இந்த நோயை கட்டுப்படுத்த முதலாவதாக நோயற்ற மரங்களை வெட்டி அப்புறப்படுத்த வேண்டும். சரியான வடிகால் வசதியை வந்துட்டு நம்ம கையாள வேண்டும். வட்டப்பாத்திகளை தென்னை மட்டைகளை கொண்டு மூடாக்கு வந்துட்டு அமைக்கலாம். மேலும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தென்னை டானிக்கை மரத்துக்கு 40 மில்லி லிட்டர் என்ற அளவில் 160 மில்லி லிட்டர் தண்ணீருடன் கலந்து ஆண்டுக்கு 2 முறை வேர் மூலம் செலுத்தலாம். இந்நோயில் இலையழுகள் குருத்தழுகளில் சேர்ந்து ஏற்படுவதால் ஒரு மரத்துக்கு எக்ஸகோனசோல் எனும் பூஞ்சான கொல்லியை 2 மில்லி லிட்டரை 300 மில்லி லிட்டர் தண்ணீருடன் ஒட்டும் பசை சேர்த்து இந்த குருத்து பகுதிகள் நன்கு நனையுமாறு நாம் தெளித்து விடலாம். அடுத்ததாக இந்நோயை கட்டுப்படுத்த மிக முக்கியமாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினால் தயாரிக்கப்பட்ட கொக்கோகான் எனும் நுண்ணுயிர் கலவையை 1 ஏக்கருக்கு 5 லிட்டர் என்ற அளவில் உபயோகப்படுத்தலாம். இந்நோயினுடைய தாக்கத்தை பெருமளவு குறைக்கலாம். இந்த கொக்கோகான் உபயோகப்படுத்துவதற்கு முன் அதை பெருக்கம் செய்து நம்ம உபயோகப்படுத்த வேண்டும். பெருக்கம் செய்ய நம்மளுக்கு 150 லிட்டர் நீர் வேண்டும். அந்த 150 லிட்டர் நீரில் 10 கிலோ நாட்டு சர்க்கரை, 5 லிட்டர் தயிர், 500 கிராம் சமையல் உப்பு சேர்க்க வேண்டும். அதனுடன் 5 லிட்டர் கொக்கோ கான் தாய் கலவையை சேர்த்து சுத்தமான மூங்கில் கம்பியை கொண்டு நல்லா கலக்க வேண்டும். பிறகு இந்த கலவையை நல்ல சாக்கு பையினால் நெல் பாங்கான இடத்தில் வைத்து மூடிவிட வேண்டும். இந்த கலவை 5 முதல் 7 நாட்கள் வளர்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் 3 முறை சுத்தமான மூங்கில் கம்பினால் கலக்க விட வேண்டும். 5 முதல் 7 நாட்களுக்கு பிறகு ஒரு மரத்துக்கு 2 லிட்டர் என்ற இந்த கலவையையும் 8 லிட்டர் நீரையும் கலந்து வேர்பகுதியை நன்கு நனையுமாறு ஊற்றிவிட வேண்டும். இந்த நோயினுடைய தீவிரத்தை பொறுத்து ஒரு மரத்துக்கு 2 அல்லது 3 மாத இடைவெளியில் தொடர்ந்து ஊற்றலாம். இந்த கொக்கோகான் கலவையானது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் பயிர் நோயியல் துறையில் மட்டும் கிடைக்கும். மேலும்

0: இந்த நோய் சாரோஞ்சு பூச்சிகளால் ஒரு மரத்திலிருந்து மற்றொரு மரத்திற்கு பரவுவதால் இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்த வேப்பம் புண்ணாக்கு பவுடர் 200 கிராம் அல்லது ஃபிப்ரோனில் 0.3 கிராம் என்ற குருணையை மணலுடன் 1:1 என்ற விகிதத்தில் கலந்து குருத்தின் அடிப்பகுதியில் இட வேண்டும். இவ்வாறு இடுவதன் மூலம் இந்த சாரோண பூச்சிகளை நாம் கட்டுப்படுத்தலாம். இறுதியாக 1-க்கும் மேற்பட்ட மேலாண் முறைகளை ஒருங்கிணைந்து கடைபிடித்தால் நோயினுடைய தாக்குதலை குறைக்க முடியும். இதற்காக முதலாவதாக பசுந்தாள் உரங்களான தட்டைப்பயிறு, சணப்பை, கலப்பக்கூடிய மற்றும் தக்கை பூண்டை வட்டை பாத்திகள் அல்லது தோப்பு பகுதி முழுவதும் வளர்த்து அதை பூக்கும் முன்னரே மடக்கி உள்ள வேண்டும். அடுத்ததாக பரிந்துரைக்கப்பட்ட துளு உரம் ஒரு மரத்துக்கு 50 கிலோ, வேப்பம் புண்ணுக்கு 5 கிலோவை இட வேண்டும். இதை தவிர பேரூட்ட சத்துக்களான யூரியா 1.3 கிலோ, சூப்பர் பாஸ்பேட் 2 கிலோ, முரியேட்டோ பொட்டாஷ் 3.5 கிலோ என்ற அளவில் சரிபாதையாக பிரித்து 6 மாத இடைவெளியில் 2 முறை இட வேண்டும். மேலும் உயிர்கொல்லிகளான ட்ரைகோடர்மா ஆஸ்பரிலம் 100 கிராம் அண்ட் பேசிலஸ் சப்டிலிஸ் 100 கிராமை ஒரு மரத்துக்கு 1 வருடத்துக்கு இட வேண்டும். இதை தவிர நுண்ணுயிரிகளான அசோஸ்பைரிலம் 100 கிராம், பாஸ்போபாக்டீரியா 100 கிராம், வேன் எனப்படும் வேர் உட்பாசன 50 கிராம் ஆகியவற்றை 5 கிலோ மக்கிய தொழு உரத்துடன் கலந்து வட்டப்பாதையில் 6 மாத இடைவெளியில் 2 முறை தென்னை மரத்துக்கு இட வேண்டும். இவ்வாறு கட்டுப்பாட்டு முறைகளை கடைபிடிப்பதன் மூலம் இந்நோய் மற்றும் பூச்சிகளின் தாக்குதலை குறைத்து விவசாய பெருமக்கள் வந்து கூடுதல் பலனை பெறலாம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.
2: இந்த நிகழ்ச்சியில் இதுவரை தென்னையில் நோய் மேலாண்மை என்பது குறித்து விளக்கினார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நோயியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சுந்தரவதனா அவர்கள்.
3: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட்,
4: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகிரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
3: கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட் வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
1: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
5: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட் வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் கோகனட் ஆயில்.
6: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய், ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர்னு எல்லாத்துக்கும் வெர்ஜின் கோகனட் ஆயில், விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
1: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 8:45.
1: ஆகாஷவாணி
2: வானொலிக்கு 90 மக்களோடு வானொலி, மக்களின் வானொலி. மெல்லிய இசையின் மென்மையில் வல்லிய இதயமும் வழிந்திடும். தெம்மாங்கு பாடலின் தென்னிசையில் தெவிட்டாத இன்பம் பெருகி, தேவராக பாடலின் தேனிசையில் தெய்வீக மனம் பரப்பி, இன்னிசை மழையின் இனிய சாரலில் இன்பம் பொங்க வைப்பது வானொலி. அவ்வானொலிக்கு வயது 90. இன்றைய வானொலிக்கு 90 இசையோடு அசையும் தமிழ், இயற்கையோடு இணையும் இசை, இலக்கியமும் இலக்கணமும் உரைநடையும் செந்தமிழும் என தித்திக்கும் வெள்ளத்தில் பொங்கல் பொங்குவது போல நம் செவி நுகர வருகிறது வானொலிக்கு.

போடி நாயக்கனூர் ஏல விவசாயிகள் சங்க கல்லூரியில் இருந்து முனைவர் லே அலமேலு. வானொலிக்கு 90 வார்த்தைகளை வார்த்து வாழ்த்துவதற்கான வாய்ப்பு. வாசமிகு வார்த்தைகளால் வண்ணமிகு வாழ்த்துக்கள். வளம் வரட்டும் பண்பலையில். இன்றைய இயந்திரமயமான உலகில் தொழில்நுட்ப வளர்ச்சி எவ்வளவு வேகமாக வளர்ந்து வந்தாலும் அந்த வளர்ச்சியின் பாதைக்கு கண்டிப்பாக வானொலியும் வழிகாட்டி இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. வானொலி 90 ஆண்டுகளை கடந்திருக்கிறது என்றால் அதனுடைய வளர்ச்சி அகலமானது, ஆழமானது, ஆராயத்தக்கது என்றுதானே கூற வேண்டும். நாம் செய்யும் எந்த பணிக்கும் இடையூறில்லாமல் நமக்கு எல்லையில்லா மகிழ்ச்சியை தருவது வானொலி மட்டுமே. நம் வேலைக்கு இடையில் பொழுதுபோக்குவதற்காகவும் மன உளைச்சலை மாற்றுவதற்கும் மாற்றத்தகுந்த கருவிகள் இன்று எத்தனையோ இருந்தாலும் இருக்கும் இடத்திலிருந்தே எண்ணத்தை ஒருமுகப்படுத்தும் பண்பாட்டு கருவி வானொலி மட்டும்தான். செவிக்கு இன்பம் அளிக்கும் இனிய கீதங்களை வானொலியில் மட்டுமே கேட்க முடியும் என்ற காலகட்டத்தில் எத்தனை ஏக்கம். வானின் வழியில் வரும் இதயம் வருடும் ராகங்களை கேட்டே ஆக வேண்டும் என்ற நோக்கம். எதுகையும் மோனையும் இயல்பாய் வளம் வரும் சந்த நயமிக்க வர்ணனைகளில் தமிழை கற்றுக்கொள்வதற்கு எத்தனை ஊக்கம். கல்வி, அரசியல், விளையாட்டு என்று எந்த துறையாயினும் நேரடி செய்திகளை வானொலியில் கேட்டவர்கள் பலர் இன்று தலைவர்களாக உருவாகி இருக்கின்றனர். இதய கீதம், உதய கீதம், இனிய ராகம், காலை தென்றல், கவித்தென்றல், மாலை மயக்கம், இரவின் தாளாட்டு, சுகமான ராகம் என்பது போன்ற தமிழுக்கே உரிய சொல் நயங்களை முதலில் கற்றுக் கொடுத்ததே வானொலிதான். திரையிலோ அரங்கிலோ நேரடியான காட்சிகளில் நவரசங்களோடு நடித்து காட்டி தாங்கள் சொல்ல வரும் கருத்தினை பதிய வைப்பதற்கு பயிற்சி பெறுவது ஒரு வகைதான். ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் குரல் ஒன்றில் மட்டுமே நவரசங்களை கொண்டு வந்து கேட்பவர்களுக்கு தாங்கள் சொல்ல வந்த கருத்தினை தெளிவாக பதிய வைக்கும் உயர்ந்ததொரு ஊடகம் தனிவகைதானே. அன்றாட செய்திகளை அழகான தொகுப்பாக அடுக்கடுக்காக அயராமல் கொடுத்து வருகிறது வானொலி. சமுதாய சிக்கல்களையும் அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகளையும் பொதுமக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் வானொலியின் பங்கு முதன்மையானதும் குறிப்பிடத்தகுந்ததும் ஆகும். மக்களிடையே விழிப்புணர்வு கொடுப்பதில் முதல் பங்கும் முக்கிய பங்கும் வானொலிக்கு இருப்பதனால்தான் வானொலி 90 கடந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. வானொலி நாடக காட்சிகள் நம்மை பல வகையான இல்லங்களுக்கும் இல்லத்தின் சிக்கல்களுக்கும் சிக்கல்களை கடப்பதற்கும் உல்லாச பயணங்களுக்கும் அழைத்து சென்றிருக்கிறது. இல்லத்தை விட்டு வெளியே செல்ல முடியாத எத்தனையோ உள்ளங்களில் நீங்கா இடம்பெற்ற வரிசையில் முதலிடம் வானொலிக்கு. இன்றளவும் நெசவு தொழிலாளர்களின் பணிகளை துரிதப்படுத்துவதும் தொய்வை தவிர்ப்பதும் வானொலி மட்டுமே. வானொலி இன்றி எங்கள் வாழ்வே இல்லை என்று அவர்கள் கூறுவதை கேட்டிருக்கின்றேன். பேருந்தில் பயணிப்பவர்களின் மனச்சுமையை இறக்கி வைக்க உதவுவதும் வானொலியே. ஏழை எளியோரின் இனிய விருப்பமும் பணிக்காக அன்றாடம் பயணிப்பவர்களின் சுகந்தமும் வானொலி தரும் வசந்தம்தான். சொல்ல வரும் செய்தியினை செறிவாக, சிறப்பாக, செம்மையாக, சீராக கொண்டு வருவதில் வானொலிக்கு நிகர் வானொலிதான். எத்தனையோ தலைவர்களின் நேர்காணலை நேரடியாக பார்ப்பது போன்ற உணர்வினை தருவதில் வானொலிக்கு சிறப்பிடம் உண்டு.

மட்டைப்பந்து விளையாட்டில் நேரலையாக பார்க்க முடியாத சூழலில் இந்திய அணி பெறும் மதிப்பெண்களையும் அங்கு நடைபெறும் நிகழ்வுகளையும் தொகுத்து வழங்குவதை கேட்கும்போது அந்த மைதானத்தில் இருப்பது போன்ற உணர்வினை தரும் வல்லமையும் வானொலிக்கு உண்டு. வானொலி தொடக்கத்தில் விதை, வளர்ச்சியில் விருட்சம், பயன் தருவதில் கனி, நிலைப்பதில் வேர், நீடிப்பதில் உறுதி, நிகழ்ச்சிகளில் அலை, கவின்மிகு கலை, கற்றுத்தருவதில் ஆலை, சூட்டுவோம் சொல் மாலை, ஏற்றம் காணும் வானொலிக்கு 90. தொடரட்டும் வரலாறு. வாழ்த்துக்கள் பலனூறு. வாய்ப்பிற்கு நன்றி.

0: பண்பலை நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம்.
1: எப்பையும் வந்து இதமான பாடல்களை ரொம்ப நல்ல ரேடியோ ஜாக்கிஸ் எல்லாருமே அதுல வந்து பேசக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ரொம்ப நல்ல தமிழ்ல ரொம்ப அழகா பிரமாதமா அந்த பண்பலைய சிறப்பா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
2: இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள், 2.5 கோடி நேயர்கள், இவர்களுடன் நானும் ஒருவன். நண்பனி நண்பன், எனக்கும் நண்பனே, என் நண்பனாகிய பண்பலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
3: வானொலிக்கு 90 காட்சியின் முகவரியாய், கானங்களின் கவிதையாய், ஸ்வரங்களின் நாதமாய், இதயங்களில் தாளமிடும் வானொலிக்கு 90.
4: கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் தரக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை,
5: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள்,
4: மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது வானொலி கேட்கும் நேரம், உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.

0: இதயத்தின் இன்ப மொழி, உணர்வின் உயிரோட்டம், மனதில் மலரும் கவிதை, நினைவில் நின்றாடும் நிழல், எப்போதும் நம்மோடு பயணிக்கும் இசையோடு இன்முகம் காட்டி இனிதே விடைபெறுகிறது வானொலிக்கு 90. நிகழ்ச்சி அமைப்பில் உறுதுணை சுதா ஜெகன்.
1: நிகழ்ச்சி அமைப்பு நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன்.
0: படைப்பு ஆகாஷவாணி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

0: நேரம் 9 மணி.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஆஸ்திரேலியாவுடனான இந்தியாவின் ஒருங்கிணைந்த நல்லுறவுகள் கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பட்டியலின மக்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்த ஏதுவாக இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்தர்குமார் தொடங்கி வைத்தார். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன உரிமையாளர்களிடமிருந்து உடனடியாக அபராதம் வசூலிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தியை மத்திய அரசு மறுத்துள்ளது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல் குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு உத்தரவிட்டுள்ளார். அம்மா உணவகங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை நீக்கிவிட்டு முதலமைச்சர் திரு விஜயின் புகைப்படங்களை வைத்திருப்பதற்கு அஇஅதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளதால் சாத்தனூர் அணை வரை உள்ள தென்பெண்ணை ஆற்றங்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் கோடை விழாவை முன்னிட்டு பழ கண்காட்சி இன்று தொடங்குகிறது. இந்தியா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஹஜ் புனித யாத்திரைக்காக லட்சக்கணக்கானோர் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு

0: முன்னேறியுள்ளது. இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நேற்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:03. இலைகள் உதிர்வதால் மரங்கள் வாடுவதில்லை, மீண்டும் புதிய இலைகளை தோற்றுவிக்கும். அதேபோல தோல்வி வந்தால் வாடாமல் புதிய இலக்கை நோக்கி பயணம் செய்வோம் தன்னம்பிக்கை என்ற ஆயுதத்துடன். அனைவருக்கும் காலை வணக்கம். நேர்களை குமரி பண்பலை 101 நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது டி செல்வராணி கலைமணி. இப்போது கேட்கலாம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து சைபால்
2: சைபால்.
4: நம்ம உடம்புல ரத்த அழுத்தம் இருக்குதே, அது நல்லதா கெடுதலா? உடனே அது கெடுதல்னு தான் சொல்லுவோம், ஆனால் உண்மை அது இல்லை. இயற்கையாக உள்ள ரத்த அழுத்தம் நம்ம உடம்புக்கு தேவையான ஒன்று. அந்த அழுத்தம் அதிகமாக போனால் தான் கெடுதல், அதை தான் நாம் பிபின்னு சொல்கிறோம். ஆனால் அது உண்மையிலேயே வந்து உயர் ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன். இதயம்ங்கிறது ஓயாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பம்பு. இதயம் சுருங்கி ரத்தத்தை வந்து பம்பு செய்கிறப்போ ரத்த அழுத்தம் கூடுதலாக இருக்கும். இதுக்கு பேர் சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு பேர். இதயம் விரிந்த நிலைக்கு திரும்புகிறப்போ ரத்த அழுத்தமும் குறையுது, இதுக்கு பேர் டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு பேர். இப்படி இது மாறி மாறி இருக்கும். இந்த பிபி 140-90 இப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, இதுதான். சீராக இருக்க வேண்டிய ரத்த அழுத்தம் ஒரு அளவுக்கு மேலே அதிகரிச்சுட்டா ஆபத்து ஆரம்பம்னு அர்த்தம். சரி, இந்த உயர் ரத்த அழுத்தம் உண்டாகிறதுக்கு என்ன காரணம், இதனால தான் இது வருதுன்னு ஒரு காரணத்தை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் வம்சாவளி காரணம், ரொம்ப டென்ஷனான சூழ்நிலையில் வேலை செய்கிறது, உடம்பு குண்டாக இருக்கிறது, இதெல்லாம் இந்த ஹை பிபிக்கு துணை செய்யுது. அப்படி தான் எடுத்துக்க வேண்டியிருக்குது. இது வந்து கிருமியினால் ஏற்படுற வியாதி இல்லை, உடம்பில் ஏற்படுற ஒரு பழுது, அவ்வளவுதான். இப்போ 40 வயசுக்கு மேலே தான் பொதுவாக இது பாதிக்கும். அதெல்லாம் சரி, ஒருத்தருக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்குது, அதை கட்டுப்படுத்துறதுக்கு வழி ஏதாவது உண்டா அப்படின்னா உண்டு, மருந்து கொடுத்தும் சரி பண்ணலாம். மருந்து இல்லாத சிகிச்சை முறைகளும் இருக்குது. இப்போ மருந்து சாப்பிட்றதுன்னா டாக்டர்கிட்ட போயிடலாம். அதுக்கு இப்போ சுமாராக 30 விதமான மருந்துகள் இருக்குது தான். மருந்தோட உடல் கட்டுப்பாடும் மனக்கட்டுப்பாடும் சேர்ந்ததுன்னா ரொம்ப விசேஷம். அது இருக்கட்டும், மருந்து இல்லாமல் நாம் செய்ய வேண்டியது என்ன அதை தெரிஞ்சுக்குவோம். முதல்ல சீரான உடற்பயிற்சி, வாக்கிங் ரொம்ப நல்லது. மனசை அமைதிப்படுத்துறதுக்கு யோகாசனம், ஆழ்நிலை தியானம், இது மாதிரியான பயிற்சிகள் நல்லது. ஒரு காலத்தில் யோகாசனம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரியாக பார்த்தாங்க. இப்போ மருத்துவ நிபுணர்களே அதெல்லாம் ரொம்ப அவசியம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு அதிசய சிகிச்சை முறை இப்போ வழக்கத்துக்கு வந்திருக்குது, பயோஃபீட்பேக் அப்படின்னு பேர். மூளையின் அழுத்த அலைகளை பதிவு பண்ணி அதை மறுபடியும் உடம்புக்குள்ளே செலுத்தி இந்த ரத்த அழுத்தத்தை சீராக்கி போடுறாங்க. சில பேருக்கு இந்த ஹை பிபி பார்டர் லைனில் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் மருந்துகள் அவசியம் இல்லை, வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை பண்ணிக்கிட்டாவே போதும். பிஹேவியரல் மாடிஃபிகேஷன்ஸ்னு சொல்கிறாங்க அதை. அது எப்படின்னா, பரபரப்பான வாழ்க்கை முறையை தவிர்க்கணும், புகைப்பிடிக்கிற பழக்கம், மது அருந்தும் பழக்கம் இதெல்லாம் இருந்தால் விட்டுடணும், சாப்பாட்டில் உப்பை குறைக்கணும், கொழுப்பு சத்து ஆகாரங்களை குறைச்சிக்கணும், முடிஞ்சால் விட்டுடலாம். குடும்பத்தில் ஏற்கனவே யாருக்காவது ஹை பிபி இருந்தால் சந்ததிகள் ஜாக்கிரதையாக இருக்கணும். நடுத்தர வயசை அடைஞ்சவங்க அப்பப்போ அந்த பிபி செக் பண்ணிக்கிறது நல்லது. டாக்டர் சொல்கிறத நம்மளில் பல பேர் சரியாகவே கேட்கறதில்ல,

0: அதனால தான் இடைஞ்சல். ஒரு ஆள் பிபின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனான், உடம்பு குண்டாக இருக்குது அதை குறைக்கணும், முதல்ல தினமும் உடற்பயிற்சி பண்ணு அப்படின்னார். சரின்னு சொல்லிவிட்டு வந்தான், செஞ்சான். கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் டாக்டர்கிட்ட போனான், என்னப்பா எக்ஸசைஸ் பண்ணியா அப்படின்னு கேட்டார். தினமும் பண்ணினேன் டாக்டர்னா, என்ன பண்ணேன்னு கேட்டார். முன்னெல்லாம் சிகரெட்டை வந்து கடையில் வாங்குவேன், இப்போ நான் அப்படி வாங்குறத விட்டுட்டேன், தினமும் நானே என் கையாலேயே உருட்டி தயார் பண்ணுறேன் டாக்டர், இது ஒரு எக்ஸசைஸ் தானே அப்படின்னு.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியிலும் குமரி பண்பலை 101. நேரம் 9:08.
1: ஆர்கேஜி நெய் வழங்கும்
3: வசந்த அழைப்பு.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜி நெய்.
4: ஆஹா, செம்ம வாசனை
5: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
2: ஆஹா, செம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
1: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
0: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: குமரிப்பண்பலை நூற்றோண்டில் ஆரம்பமாவது வசந்த அழைப்பு தொலைபேசி வெளி நேயர்விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நேர்களை நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களது விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க வேண்டுமா? அழைக்கலாம் நமது நிலைய தொலைபேசி எண்களை 2602440 மற்றும் 2907722. முன் இணைப்பினாக 04652. அலைபேசி எண் 890-325-70-39. வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் முதல் நேயர், வணக்கம். வணக்கம்
4: வணக்கம்
3: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? சரி, உங்களுக்கு பிடித்தமான பாடல் என்ன? பாடல் கேட்க போறீங்க? என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? சந்தோஷம் பாட்டு தான். சரி, என்ன படத்துல இருந்து? என்ன படத்துல இருந்து? சரி, உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
4: நன்றி.

0: குமரி பண்பலை நூற்றொன்றின் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நெய்.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: படிச்சு முடிச்சதும் உடனே வேலை கிடைக்கணும். அப்போ நேஷ் கன்னியாகுமரி யூனிவர்சிட்டி, ஒரே கேம்பஸ்ல 13 மேற்பட்ட ப்ரொஃபஷனல் காலேஜஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ்னு எல்லாமே இருக்கு
2: நேஷ் கன்னியாகுமரி.
5: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
6: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
7: மாட்டிக்கிட்டீங்க,
8: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
9: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
10: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
11: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்.
1: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 வாசிப்பை சுவாசிப்போம் திரை இசை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் குழுகுழு ஏசி மீளா. நேரம் 9:26 குமரி பண்பலை 101 இது வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் மேடம், மீனாட்சிபுரம் பாலசுப்ரமணியம் பேசுறேன்.
4: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
5: படம் வந்து நானே ராஜா நானே மந்திரி, பாடல் வந்து மயங்கினேன் கைங்கினேன். இந்த பாடல்ல வந்து இரு கதாநாயகர்களை எடுத்து கதாநாயகன் அழகாக பாடல் அமைச்சிருப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும்.
4: அந்த பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-doj.in से प्राप्त कर सकते हैं।
1: நாகர்கோயில்
2: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவமனை முட்டம்
3: பிளஸ் டூ முடிச்சாச்சா உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சி ல
4: பிஎஸ்சி நர்சிங் பேச்சுலர் ஆஃப் பார்மசி பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி
3: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு
4: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் கொலாபரேஷன் வித் இன்டெல் என்இசி ஜப்பான்
3: அது மட்டும் இல்ல யுஜி ஆர்பிஜி ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்
4: வேலை வாய்ப்பு தரும் இப்படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 கால் பண்ணுங்க
5: ஹலோ
6: ரஜேஷ் சார் நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்
5: மறுபடியுமா
6: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் பக்கத்து ரூமுக்கு போங்க தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு தம்பி என்னனும்
7: 10 லட்சம் கொடுங்க தப்பிக்கலாம்
5: சார் இவ்வளவு எங்க இருந்து
7: ஒரு லிங்க் அனுப்பி இருக்கேன் இப்ப ப்ராசஸிங்
6: 2 லட்சம் போடுங்க பாக்கி அப்புறமா
5: சார் 2 லட்சம்
8: என்னாச்சப்பா
5: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ்
6: இருந்துதான் அடே
5: கட் பண்ணிட்டான்
8: பயப்பட வேண்டாம்ப்பா டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல இதெல்லாம் ஃப்ராட் பா
5: ஃப்ராட்
8: போலீஸ் பேங்க் ஆர்பிஐ இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க புத்திசாலித்தனமா நடக்கலனா
3: பணத்தை காலி பண்ணிடுவாங்க ஆர்பிஐ சொல்கிறது
8: விவரமா இருங்க எச்சரிக்கையா இருங்க
9: வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விற்பனை நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர் வணக்கம்
10: ஹலோ
9: ஹலோ வணக்கம்மா
10: ஹலோ வணக்கம் மேடம்
9: வணக்கம்
10: மேடம்
9: சொல்லுங்கம்மா என்ன பாடல் வேணும்
10: நெஞ்சம் பாடும் படம் நெஞ்சு ஒரு ராகம் பாட்டு நெஞ்சம் பாடும் புதிய ராகம் தாளம் உண்மை கேடுது
9: சரிம்மா உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்கலாம் நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி
10: நன்றி அம்மா நன்றி

வாடைக்காற்றென்று இனிக்கின்றவன்.

0: உங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை May 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை தனிஷ்க் ஜங்ஷன் நாகர்கோவில்.
1: அந்த இயரிங்க காட்டுங்க.
2: போச்சுவோ பிரைஸ் மணி. கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
1: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து.
2: எங்க?
1: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல.
2: ஹா?
1: RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
2: நோ ப்ரோக்கரேஜ்,
1: நோ ஹிடன் ஃபீஸ்.
2: ஒத்துக்கறேன். உனக்கு இல்ல ஆப்க்கு.
1: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
5: வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விற்ப நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம். யாரிருந்து பேசுறீங்க?
6: திருப்பத்தூர் மாவட்டம் சிவகுமார்.
5: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
6: மேடம், முத்து படத்துல இருந்து ஒருவன் ஒருவன் முதலாளி.
5: சரி, இந்த பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
6: ஓகே, நன்றி மேடம்.

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: மாஷா
4: பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர்
4: இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 1:10 ஆர்கேஜி நெய் வழங்கும் ஹாய் ஸ்நேகிதியே பெண்கள் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சியே.

இன்னைக்கு தோழர்களுக்கான தலைப்பு, பள்ளி திறப்பதற்கு முன் பெற்றோரிடம் குழந்தைகள் வாங்கி கேட்டு அடம்பிடிக்கும் பொருட்கள் என்னென்ன. பள்ளி திறப்பதற்கு முன் பெற்றோரிடம் குழந்தைகள் வாங்கி கேட்டு அடம்பிடிக்கும் பொருட்கள் என்னென்ன. நிறைய அனுபவங்கள் இருக்கும் தோழியரே. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களது அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2970722. முன்னணிப்பெண்ணாக 0404562. குமரிப்பந்தளை 101 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வசந்த அழைப்பு தொலைபேசி நேயர்களின் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களது விருப்பமான பாடலை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியில் பங்கேற்க முயற்சி செய்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் குமரி பண்பலை 101 சார்பாக நன்றிகள்.

வாசிப்பவர் ரங்கநாதன். சிக்கிம் மாநிலத்திற்கு சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று நாதுலா கணவாய் பகுதிக்கு சென்று பார்வையிட உள்ளார். அங்குள்ள ராணுவ வீரர்களுடன் அவர் கலந்துரையாடுகிறார். ஆஸ்திரேலியாவுடனான இந்தியாவின் ஒருங்கிணைந்த நல்லுறவுகள் கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கொச்சி கனிம வள நிறுவனத்தில் நடைபெற்ற நிதி முறைகேடு தொடர்பான வழக்கில் கேரள முன்னாள் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் வீடு உள்ளிட்ட 10 இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று காலை முதல் சோதனை நடத்தி வருகிறார்கள். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன உரிமையாளர்களிடம் இருந்து உடனடியாக அபராதம் வசூலிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தியை மத்திய அரசு மறுத்துள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் புதுதில்லியில் இன்று மாலை பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து பேசவுள்ளார். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். அம்மா உணவகங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை நீக்கிவிட்டு முதலமைச்சர் திரு விஜயின் புகைப்படங்கள்

0: வைத்திருப்பதற்கு அஇஅதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி மலைப்பகுதியில் சுமார் 9 ஆண்டுகளுக்கு பின்னர் தென்பட்ட வெள்ளைப் புலியை சுற்றுலாப் பயணிகள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்போன்களில் படம் பிடித்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 117,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஹமாஸ் அமைப்பின் புதிய தலைவராக செயல்பட்டு வந்த மொஹமது ஓதே இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நேற்று தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஓரிரு நாட்கள் தாமதமாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நேற்று 2 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 10:02. ஆகாஷ்வாணி முத்து சிதறல் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியிலும் குமரி பண்பலை 101. நேரம் 10:03.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் & கோ க்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே, 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.
1: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் & கோ தான் சரின்னுட்டு.

குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கலாம் திரை இசை. யுகபாரதி வரிகளில் தினா இசையில் சங்கர் மகாதேவன், மாலதி லட்சுமணன் குரல்களில் திருடா திருடி திரைப்பட பாடல்.

0: என்ன கணக்கு பண்ணேண்டா?
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
3: மாமா என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
7: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
8: கிம்ஸ்க்கு போ. ஹெரனியா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
9: ராகுல், உன்னோட ட்ரீம் என்ன? ஒரு டிகிரி படிக்கணும், IAS ட்ரை பண்ணனும். மிஷ் கன்னியாகுமரியில BA பொலிட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணு. இது ஒரு டீம்ட் யூனிவர்சிட்டிங்கறனால 60% IAS டீச்சிங் பேட்டர்ன ஃபாலோ பண்றாங்க.
10: மிஷ் கன்னியாகுமரி.
11: Ponchesly Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
12: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesly Super Speciality Hospital.
13: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
14: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
13: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
14: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
15: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன்.

0: தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: இசையில் எடுத்து கேட்கலாம். நான் முத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா வரிகளின் இசையில், ரஞ்சித் ரோஷினி குரல்களில் தாமிரபரணி திரைப்பட பாடல்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
4: உங்கள் டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கரில்
5: அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரத்திலான ஊஞ்சல்கள்,
6: பாட்டில் வார்ட்ராப்,
5: ஷோகேஸ் பொருட்கள்,
6: சாய்ந்ததும் தூக்கத்தை தழுவும் தரம் வாய்ந்த ஈசி சேர்கள்,
5: தரத்திற்கு ஏற்ற விலையில் நிறைவாய் வாங்கிட
7: டிஜிமார்ட். இது நம்ம டிஜிட்டல் பார்ட்னர்
8: ஸ்டேடியம் இதில் நாகர்கோவில்
9: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை.
10: டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில்.
0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
11: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

இன்று காலை மணி 11:02 ஏ சூரை தொடர்ந்து குமரி பண்பொழியுடன். இதில் உங்களின் கட்டுப்பாடான உணவு முறைகள், உங்களின் கட்டுப்பாடான உணவு முறைகள் என்ற தலைப்பில் நேரலையில் பகிர்ந்து கொள்ளலாம். அதாவது நம்ம உடம்பை வந்து எப்படி கட்டுக்கப்பா வச்சுக்கணும், நம்ம எந்தெந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம், நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், உடல் எடையே சரியாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களது கருத்துக்களை குமரி பண்பலை 101 தெரிவிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கலாம். நமது நிலைய தொலைபேசி எண்களை 2602040 மற்றும் 2909072 முன்னிணைப்பெண்ணாக 046652. அலைபேசி 890-325-70-39. திரும்பவும் நினைவுபடுத்துகிற நேயர்களே, உங்களின் கட்டுப்பாடான உணவு முறைகள் குறித்து நேரலையில் பங்கேற்கலாம். திரையிசையில் அடுத்து கேட்கலாம். ரா ரவிசங்கர் வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், அருண்மொழி சுஜாதா மோகன் குரல்களில் சூரிய வம்சம் திரைப்பட பாடல்.

எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை மே 31 வரை மட்டுமே. தங்கத்தின்

0: இதுபோய் சரி பார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. டிஎன்சி அப்ளை தனிஷ்க் ஜங்ஷன் நாகர்கோவில்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31 தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31 தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 1:10 ஆர்கேஜி நெய் வழங்கும் ஹாய் ஸ்நேகிதியே பெண்கள் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி.

ஹாய் ஸ்நேகிதியே, நேரலை நிகழ்ச்சியில் இன்னைக்கு தோழியர்களுக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, பள்ளி திறப்பதற்கு முன் பெற்றோரிடம் குழந்தைகள் வாங்கி கேட்டு அடம்பிடிக்கும் பொருட்கள் என்னென்ன. பள்ளி திறப்பதற்கு முன் பெற்றோரிடம் குழந்தைகள் வாங்கி கேட்டு அடம்பிடிக்கும் பொருட்கள் என்னென்ன. நம்ம இப்போ பிள்ளைங்களை வந்து கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போனோம் அப்படின்னா என்னென்ன வேணும்னு அடம்பிடிப்பாங்க. எல்லா பெற்றோர்களும் அனுபவிச்சிருப்பீங்க. அந்த அனுபவ கருத்துக்களை நமது குமரி பண்பலை 101 பகிர்ந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டிய நமது நிலை தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 1909072722, முன்னிணைப்பு எண்ணாக 0465 2, அலைபேசி எண் 890-325-70-39. நேரம் 10:24. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வாசிப்பை சுவாசிப்போம். இதில் திரை இசை. திரை இசையில் அடுத்து கேட்கலாம் அண்ணாமலை வரிகளில் விஜய் ஆண்டனி இசையில், விஜய் ஆண்டனி குரலில் நினைத்தாலே இணைக்கும் திரைப்பட பாடல்.

0: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
0: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066
1: செல் நம்பர் 9488230666
2: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: குமரிப்பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வாசிப்பை சுவாசிப்போம் திரை இசை.
5: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
6: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
7: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே, 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியும் குமரி பண்பலை 101. நேரம் 10:30. காற்றில் கானபாடி நம் காதுகளில் இனிமை ஊட்ட வருகிறது குமரி பண்பலை 101 திரை இசை. திரை இசையில் கேட்கலாம் மு மேத்தா வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் வரிகளில், எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா குரல்களில். காமராசு திரைப்பட பாடல்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை.

0: செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நினைவுபடுத்தும் நேர்களே, இன்று முற்பகல் மணி 11:02 ஏக்ஸூரை தொடர்ந்து குமரி பண்பலையுடன். இதில் உங்களின் கட்டுப்பாடான உணவு முறை, உங்களின் கட்டுப்பாடான உணவு முறை. நம்ம வந்து உடம்ப கட்டுப்பாடாக ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி உணவுகளை உட்கொள்ளணும், எந்த மாதிரி நடைமுறையில் நடந்துக்கணும், நம்ம வந்து உடற்பயிற்சி செய்யலாம், என்னென்ன உணவுகளை நம்ம சாப்பிடலாம், உடல் எடையை சரியாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களது கருத்துக்களை நமது குமரி பண்பலை 101 பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய நமது நிலை தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 1 2907022. இணைப்பெண்ணாக 046522. அலைபேசி எண் 890-325-70-39. திரை இசையில் அடுத்து கேட்கலாம் பிரேசுடன் வரிகளில் இளையராஜா, இசையில் மனோ குரலில் தங்க மனசுக்காரின் திரைப்பட பாடல்.
3: மணி

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் மணி 1:10 ஆர் கே ஜி நெய் வழங்கும் ஹாய் ஸ்நேகிதியே பெண்கள் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. தோழியரே, இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில உங்களுக்கான தலைப்பு, பள்ளி திறப்பதற்கு முன் பெற்றோரிடம் குழந்தைகள் வாங்கி கேட்டு அடம்பிடிக்கும் பொருட்கள் என்னென்ன என்னென்ன அப்படின்னு உங்களது அனுபவ கருத்துக்களை குமரி பண்பலை 101 பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய நமது நிலை தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 1 2907222, முன்னிணைப்பு எண்ணாக 0465 2, அலைபேசி எண் 890-325-7039. திரை இசையில் கேட்கலாம் வாலி வரிகளில், இளையராஜா இசையில் மனோ கே எஸ் சித்ரா குரல்களில் பிரியங்கா திரைப்பட பாடல்.

நினைவுபடுத்துகிறோம் நேர்களை, இன்று பிற்பகல் மணி 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தூக்கத்தின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் கோட்டர் அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள். நேரம் 10:51. காற்றில் கானம்பாடி நம் காதுகளில் இனிமையூட்டிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசை. திரை இசையில் அடுத்து கேட்கலாம் வாலி வரிகளில் இளையராஜா, இசையில் மனோ எஸ் ஜானகி, குரல்களில் செம்பருத்தி திரைப்பட பாடல்.

குமரி பண்பலை நூற்றுவண்டில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரை இசை. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். சிக்கிம் மாநிலத்திற்கு சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று நாதுலா கணவாய் பகுதிக்கு சென்று பார்வையிட உள்ளார். அங்குள்ள ராணுவ வீரர்களுடனும் அவர் கலந்துரையாடுகிறார். ஆஸ்திரேலியாவுடனான இந்தியாவின் ஒருங்கிணைந்த நல்லுறவு கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கொச்சி கனிமவள நிறுவனத்தில் நடைபெற்ற நிதி முறைகேடு தொடர்பான வழக்கில் கேரள முன்னாள் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் வீடு உள்ளிட்ட 10 இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று காலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். முதலமைச்சர் திரு விஜய் புதுதில்லியில் இன்று மாலை பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து பேசவுள்ளார். தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 10 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருளை சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி அணை முழு கொள்ளளவை எட்ட உள்ள நிலையில் அணையிலிருந்து நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 1,17,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஹமாஸ் அமைப்பின் புதிய தலைவராக செயல்பட்டு வந்த முகமது உடே இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நேற்று தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஓரிரு நாட்கள் தாமதமாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச செஸ் போட்டிகளில் பங்கேற்கும் வகையில் தமிழக செஸ் விளையாட்டு வீராங்கனை வைஷாலிக்கு சிறப்பு உதவி திட்டத்தின் கீழ் 10 லட்சம் ரூபாய் நிதி உதவியை விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா வழங்கினார். IPL கிரிக்கெட் எலிமினேட்டர் சுற்றுப் போட்டியில் ராஜஸ்தான் இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 11:03.

0: ஏக்ஸூர் கேட்டீர்கள். நேர்களின் நேரம் இப்போது 11:09. உங்கள் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது. குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சி. நம்ம உடம்பு நல்லா இருந்தாதான் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷத்தையும் மகிழ்ச்சியா அனுபவிக்க முடியும். அந்த நல்ல ஆரோக்கியத்துக்கு அடித்தளம் அமைக்கிறது எது? நம்மளோட உணவு முறை தாங்க. இன்னைக்கு பல நோய்களுக்கு காரணம் மருந்து இல்லாததுனால இல்ல, கட்டுப்பாடு இல்லாத ஒரு உணவு முறை, ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். அதனால சுவைக்கு மட்டும் இல்ல, நலத்திற்காகவும் நம்ம சாப்பிட கத்துக்கணும். ஆமா நேர்களே, இன்னைக்கு நாம நேர்லை நிகழ்ச்சியில உங்களின் கட்டுப்பாடான உணவு முறை அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம பங்கேற்று பேச போறோம். நேர்களும் பங்கேற்று நம்மளோட பேசலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2909072 இணைப்பு எண் 0465 2. அலைபேசி எண் 8903257309. சரி, நிகழ்ச்சியில முதல் நேயர் வராங்க. என்ன சொல்ல போறாங்க, எந்த மாதிரியான கட்டுப்பாடான உணவு பழக்க முறை அவங்க பின்பற்றாங்க அப்படின்னு பாக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம். இனிய சகோதரிக்கு உற்சாகமான இனிய கால முற்பாக்கு வணக்கம்.
0: சொல்லுங்க.
1: முதன் முதல்ல நேயர்கள் அனைவருக்கும், நிலைய அறிவிப்பாள அத்தனை பேருக்கும் ஈதுல் அல்ஹா தியாக திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம்.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்களையா?
1: தியாக திருநாள் வாழ்த்து, தியாக திருநாள் நாளைக்கு தாங்க. ஆனாலும் அட்வான்ஸா இன்னைக்கு தெரிவிச்சு வராம நேயர்களுக்கும் அறிவிப்பாளருக்கும் கட்டுப்பாடான உணவு உண்மையிலேயே ஒரு இன்னைக்கு தேவையான ஒரு தலைப்பு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கட்டுப்பாடான உணவு முறைங்கிறது மக்கள்கிட்ட ரொம்ப குறைஞ்சு போச்சு. காலையில எந்திரிச்ச உடனே பழையதும் பாங்க, அதாவது நேற்றுள்ள சோத்துல தண்ணிய ஊத்தி அடுத்த நாள் காலையில தயிர் வெங்காயம் இந்திய போட்டு சாப்பிடுற உணவு இருக்கு பாருங்க, அது உடலுக்கு ஆரோக்கியம், உள்ளத்துக்கும் நல்ல இன்ப, உடல் எந்த விதமான கேடுங்க. ஆனா இன்னைக்கு நவீன காலங்கள்ல வகை வகையான உணவுகளை செய்து அதை சாப்பிடுறாங்க. ஆனா அந்த சாப்பாடு உண்மையிலேயே உணவு வந்து செரிமானத்துதான் இல்லையோ, ஆனா உடல் கேடு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, கடைகள்ல பார்த்த பொருட்கள்ல செயற்கை சுவையூட்டின்னு ஒண்ணு கேட்டு நல்ல ருசியா இருக்கும். அடுத்த நாள் காலை அதே மாதிரி நம்ம இன்னைக்கு தின்னமோ அதே டைம்ல அடுத்த நாள் அதே மாதிரி கேட்கும். அது குளிர்பானங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா, அது போதான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நேரத்துல ஒரு குளிர்பானத்தை குடிச்சா அடுத்த நாளைக்கு அதே டைம்ல அந்த குளிர்பானம்.
0: உங்க இணைப்பு வந்து ரொம்ப சரியா இல்லையா, விட்டு விட்டு கேக்குது.
1: இயற்கையான குளிர்பானமான கிளநீர், நம்ம நம்ம எலுமிச்சப்பழ சாறு, அது இல்லாம வந்து நம்ம வந்து வெப்பத்துங்கிறத அதிகமா சாப்பிட வேண்டாம். எலுமிச்சப்பழம் அது ஒருத்துக்கு கொஞ்சம் கேடுதான். அளவு சாப்பிட்டா மோர் தயிர் இதுவெல்லாம் சாப்பிட்டா.
0: ஆனா சரிங்கய்யா, அருமையான தகவல் சொன்னீங்க. நிகழ்ச்சி பங்கேற்பு நன்றி.

0: அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன் நன்றி நன்றி நன்றி
1: வாய்ப்பளித்ததற்கு நன்றியம்மா. அன்பு சகோதரிக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறோம்மா. நன்றியம்மா.
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம் ஐயா. யாரு எங்கிருந்து பேசுறீங்க?
2: சோரங்கடலு முத்தாச்சேரி பகுதியில் குமரி மாவட்டம்.
0: ம், சொல்லுங்க.
2: சிறந்த தலைப்பு வாழ்த்துக்கள், உணவு கட்டுப்பாடு முறை.
0: ம்,
2: உண்மை சொல்ல போனா
0: நம்ம
2: ஒவ்வொருவருமே கண்டிப்பா உணவு கண்டிப்பா பாதுகாக்க சேரணும். உணவு சரியா இருந்தா நான் உயிரோட இருக்க முடியும், நோய் வராம இருக்கலாம். அந்த வகையில நான் எப்போதுமே பயன்படுத்த என்னன்னா, சாப்பிட்டு ரெண்டு இட்லி ஒரு வடை, தண்ணி சாம்பார், இதுதான் தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் சாப்பிட்ட முதல் ஆகாரம். இதுதான் மதியம் கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் சாப்பாடு, இரவு நேரத்தையும் கூட சப்பாத்தி இந்த மாதிரி எதுவும் சாப்பிடாது. இந்த இந்த கட்டுப்பாட்டை முறையில போக்குற கொஞ்சம் நோய் வராது. நீ தவிர மாமிசங்கள் சாப்பிட்டால் பல வியாதிகள் வரும் சொல்லிக் கொண்டே
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ
0: வணக்கம், யாரு இங்க பேசுறீங்கம்மா?
3: வணக்கம் மேம், தவறிய மழவடத்து போனோம்.
0: ம், சொல்லுங்கம்மா.
3: மேம் அதிகாலையில் நான் என்ன பண்ணுவேன்னு
0: சொன்னா,
3: ம், எந்திரிச்ச உடனே வெறுவிறுப்பா ஒரு கப் தண்ணி,
0: ம்,
3: பச்ச வெண்ணி குடிப்பேன்
0: மேம். ம்,
3: அப்புறமா வாக்கிங்,
0: ம்,
3: காலை ஒரு 10 நிமிஷம் நல்ல,
0: ம்,
3: சாப்பிட்டு,
0: ம், அதாவது என்ன மாதிரியான உணவு முறைகளை இப்ப இன்றைய காலகட்டத்துக்கு நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க.
3: காலையில அப்புறம் பாருங்க மதியம் இப்பா கீரை, மீன், இது ரெண்டா எப்பவும்
0: எடுத்துருவேன்.
3: காய்கறி அப்புறமா,
0: ம்,
3: இல்லைனாலும் எல்லாம் எடுக்கலாம், ஒரு நாள் விட்டு விட்டு இது எல்லாமே எடுக்கிறது மேம். அப்புறம் முக்கியமா மூச்சு பயிற்சி, அது
0: உடற்பயிற்சி மட்டும் இல்ல, நம்ம உணவு முறையும் உடற்பயிற்சியும் இருந்தாதான் உடல் நலம் நல்லா இருக்கும் சொல்றீங்க இல்லையா? நிகழ்ச்சி பங்கேற்றதுக்கு நன்றி. நன்றிமா, நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ
0: வணக்கம்மா, யாரு இங்க பேசுறீங்க?
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
4: பசிதான் ருசிய தெரியும், பசிக்காக சாப்பிட்டா சாப்பிட்டா நமக்கு ருசி தெரியாது. எது ஆகாரம் சாப்பிட்டாலும் நம்ம பசியா இருக்க நேரத்துல பாருங்க, நமக்கு ருசி தெரியும். அதே நேரத்துல நம்ம நம்ம உணவு பழக்க வழக்கங்கள்னு சொல்லியது முன்னாடி நம்ம இட்லி தோசை, அந்த இதுல பால்ல அவிச்ச, தேங்காய் பால்ல அவிச்ச கொழுக்கட்டை உருட்டி போட்டு அவிச்சு, அது ரெண்டு வெந்தயம், வெந்தயம் பொடி, வெந்தயம் போட்டா முழுசா கிடக்கும், பிள்ளைங்களுக்கு கசக்கும், அதனால வெந்தய பொடியும் போட்டு உருட்டி, அது முன்னால நாங்க எங்களுக்கெல்லாம் எங்க அம்மா அம்மா எல்லாம் தந்திருக்காங்க. அதே நேரத்துல இன்னைக்கு வந்து என் பிள்ளைகளுக்கு இதுதான் நான் இன்னைக்கு உணவா காலையில சமைச்சு கொடுத்தேன். அதே நேரத்துல அது வந்து இந்த கொஞ்சம் பால், தேங்காய் பால்ல, தேங்காய் பால் எல்லாமே தேங்காய் பால் தான், உருட்டியதும் தேங்காய் பால், தேவிச்சதும் தேங்காய் பால்ல, வெந்தயம் போட்டு கணக்கா உப்பும் போட்டு அவுத்து கொடுத்தா அந்த பிள்ளைகளுக்கு பிரமாதம் பண்ணி சாப்பிடுவார். அப்படி பழைய உணவுகளை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கும் போது முன்னாலும் செய்து வந்த உணவுகள், பழைய உணவுகள் முன்னாலும் நம்ம செய்து வந்த ஆவி அழிப்பாவ, அந்த கொழுக்கத்தை இப்படி எல்லாம் அவிச்சு கொடுத்தா அந்த பிள்ளைய துரித உணவோட இந்த ஆகாரங்களை நல்ல ருசிச்சு சாப்பிடுவார்.
0: கண்டிப்பா அழகா சொன்னீங்க. நிகழ்ச்சி பங்கிட்டு போய் நன்றிம்மா. நன்றி
4: நன்றி நன்றி அம்மா, நன்றி.
0: அதாவது முன்னோர்கள் சொன்ன மாதிரி பசித்த பின் புசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம பசித்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டா தான் அந்த உணவு வந்து உடம்புல ஒட்டும். அது மட்டும் இல்லாமல் காலை உணவை என்றைக்குமே தவிர்க்கக்கூடாது. இன்றைய காலகட்டத்தில் எண்ணெயில் பொரித்த உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே அதிகமாயிடுச்சு இல்லையா. அந்த காலத்து உணவானே இப்போ காலையில் பழைய சாதம் சாப்பிட்டா அதில் நிறைய இரும்பு சத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. உடற்பயிற்சியும் நல்ல உணவு முறையும் சேர்ந்தால் தான் முழு ஆரோக்கியமும் கிடைக்கும்.
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
7: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
8: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
7: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
8: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
0: நேர்கள் அருமையாக பங்கேற்று பேசிகிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு வந்தாலும் தில் திரைப்படத்தில் இருந்த சூப்பரான பாடல் சுஜாதா உன்னிகிருஷ்ணன் பாடியிருக்காங்க. வித்யாசாகரின் இசையில்

உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: குமரி பண்பலை நூற்றினரில் நாம் இணைந்திருப்பது குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சி. அதாவது நம்மளோட உணவு பழக்கம் வழக்கம் வந்து ஒரு கட்டுப்பாடானதான் இருக்கலாம், ஆனால் நேரத்துக்கு சாப்பிட்றதையும் தவறக்கூடாது. அது மட்டும் இல்லை, நம்ம உடலுக்கு நாம் தரக்கூடிய சிறந்த பரிசே அளவான உணவும் நேரமான பழக்கம் தான். கட்டுப்பாடான உணவு முறை அப்படின்னா சாப்பாட்டை குறைக்கிறது இல்லை, உடலுக்கு தேவையானதை சரியான நேரத்தில் கொடுக்கறது. உணவில் இருக்கக்கூடிய ஒழுக்கம் வாழ்க்கையிலையும் உற்சாகத்தை கொண்டு வரும். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கட்டுப்பாடான உணவு முறை, நான் இதுதான் சாப்பிடுவேன், இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், எனக்கு ஃபாஸ்ட் ஃபுட் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. டீ காஃபி குடிக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க, டீ காஃபி குடிக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அதாவது எப்போவுமே நம்ம உடம்பு சொல்கிறத கேட்கக்கூடாது, மனசு சொல்கிறது தான் கேட்கணும். உடம்பு ஜங்க் ஃபுட்டுக்கு ஆசைப்படும், ஆனால் இல்லை நம்ம உடம்புக்கு இது சரி வராது அப்படின்னு சொல்லி நம்ம மனசு சொல்கிறத கேட்கணும். சரி, அப்படி எந்த நேயர் சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: என்னுடைய உணவு முறையில வந்து நான் வந்து காலையில வந்து மாவு வந்து கொஞ்சம்
0: சாப்பிட்றேன்.
1: மதியம் அளவோடு இரவு நேரத்துல வந்து 7:30 மணி லைட்டா ஏதாவது ஆகாரம் ஈரமிச்சிக்க ஆகாரத்தை சாப்பிட்டு அப்படியே
0: முடிச்சுக்கிறேன்.
1: அப்புறமா வந்து நாம வந்து பொறித்த உணவு வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது நொறுக்கு தீனிங்கிறதுல வந்து நமக்கு நிறைய இருக்குமல்ல, வேர்க்கடலை இருக்கு பாத்தீங்களா, வேர்க்கடலை இருக்குது, அவல் இருக்குது, பொறி இருக்குது, பொறி கடலை இருக்குது, அதுலாம் வந்து எண்ணெய் சேராது பாத்தீங்களா, இயற்கையான நொறுக்கு தீனி அதெல்லாம் நாம எடுத்துக்கணும், அதெல்லாம் வந்து எந்த தவறும் இல்லை. அப்புறம் வந்து எண்ணெய் பதார்த்தங்கள் தவிர்க்க வேண்டும்ங்கிற ஒரு குறிப்பிட்ட வயசுல எண்ணெய் பதார்த்தங்களுக்கும் அனைவருக்கும் தேவைதான், நம்ம உடம்புல கொழுப்பு சத்து தேவைதானே. அப்புறம் வந்து கால்சியம் உள்ளது, அப்படி ஓவரா நம்ம வந்து அதாவது கலோரி எப்படி எப்படி எல்லாம் இருக்குமோ அப்படி எப்படி நம்ம வந்து தயனபிள் போட்டு சாப்பிட்டு வந்தா நாம வந்து ஆமா அந்த மருந்துங்கிறதே நாட வேண்டாம்.
0: அருமையா சொன்னீங்கய்யா.
1: நிறைய இருக்கு, பழங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம், குறிப்பிட்ட ஏஜ் வரும்போது ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுக்கலாம்.
0: சரிங்க, அருமையா சொன்னீங்க, நீங்க சேப்பங்கிட்டு நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: அடுத்த நேய வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம் ஐயா. யாருங்க வந்து பேசுறீங்க? ஹலோ, நேயர் இணைப்பு. அடுத்த நேயர் வணக்கம். எங்கிருந்து எங்கிருந்து பேசுறீங்கம்மா? உங்க இணைப்பு வந்து தெளிவா இல்லையேமா.
2: மருந்து சேர்க்கணும் ஒரு நாளைக்கு போதுங்க, ஒரு நாளைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு நாள் சமைச்சு ஒரு நாளைக்கு காலையில கழிச்சு ஒரு நாளைக்கு
0: தானியங்கள் பத்தியும் கொஞ்சம் சொல்லிருக்கீங்க, நன்றி நன்றி, அழகா பங்கேற்றீங்க. அதாவது சரி விகித உணவு நம்ம எப்போவுமே நம்மளுடைய உணவில் எடுக்கணும். அதாவது ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், இப்படி நிறைய காய்கறிகள், பழங்கள் எல்லாத்தையுமே நம்ம உணவில் சேர்த்துக்கணும். எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்காது அப்படி

0: அப்படிங்கிற மாதிரி நம்ம இது பண்ணக்கூடாது. நம்ம உடம்புக்கு எல்லா சத்துக்களுமே தேவைதான். இன்றைய அவசர காலகட்டத்தில் எல்லாருமே காலை உணவை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த காலை உணவை தவிர்க்கிறது உடல் எடை கூடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வருது. நம்ம உடம்புக்கு எண்ணெயும் தேவைதான். எண்ணெயில் பொரித்த பலகாரம் சாப்பிடக்கூடாது அப்படின்ல, ஆசைக்கு ஒன்று சாப்பிடலாம். எல்லாமே எல்லா உணவுப் பொருளுமே இப்போ ஜங்க் ஃபுட்னாலும் சரி தான், ஆசைக்கு எப்போமாவது ஒருக்க சாப்பிடலாம், ஆனால் எப்போவுமே அதை சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. ருசிக்காக ஒரு நிமிஷம் ருசிக்காக நம்ம விட்டோம்னா மொத்தமாக நம்ம உடம்புல இருக்க ஆரோக்கியமே நம்ம இழக்க நேரிடும். சரி, அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் இருந்து பேசுறீங்கம்மா?
1: நான் வந்து சுங்கா கடையிலிருந்து ராதா மனோகரன்.
0: சொல்லுங்கம்மா.
1: இந்த அவசரமான காலத்துல யாரு நின்னு சாப்பிடுறது, நடந்துதான் சாப்பிடுறாங்க.
0: யாரும் உட்கார்ந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க.
1: நடந்தாலும் சாப்பிடுறது, உட்கார்ந்து அமைதியா சாப்பிடுறது கிடையாது. அப்படி இருக்கும்போது நடைப்பயிற்சி, எக்ஸசைஸ், சரியான நேரத்துல சாப்பிடுறது, அதோட சத்தானாக அந்த கீரை வகைகள் எல்லாம் சாப்பிடணும். அதோட கரெக்டான நேரத்துல சாப்பிடணும்.
0: கண்டிப்பா கரெக்டான நேரத்துல சாப்பிடணும். பழகிரும்
1: பாட்டக பாட ஆனாலும் நான் நிறுவனத்திலேதான் இருக்கேன் ராதாம்மா. ராதாம்மா
0: சரிங்கம்மா, சரி அருமையா பேசுனீங்கம்மா. நன்றி நன்றி.
1: நல்லா இருக்கேன்ல,
0: நல்லமா இருக்கோம். நன்றிம்மா, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் மேட்டுக்குடியில இருந்து பகவதி அம்மாள் பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
2: மூணு வேளையுமே கரெக்டான சட்ட சாப்பாடு எடுத்துக்கிடணும். டேஸ்டா இருக்கனே கூட ஒரு கரண்டி கூட கூடுதல் சாப்பிடக்கூடாது. கரெக்டான அளவு நமக்கு ஒரு வயசுக்கு பிறகு வந்து அந்த அளவுலயே சாப்பிட்டு பண்ணணும். கொலஸ்ட்ரால் உள்ள பொருட்களை மத்தியானத்துக்கு சாப்பிடவே கூடாது. காலையில சாப்பிடலாம், மத்தியானமும் சாப்பிடலாம், மத்தியானத்துக்கு பிறகு சாப்பிடக்கூடாது மேடம்.
0: இரவு நேரத்துல அதை குறைச்சுக்கணும் இல்லையா?
2: ஆமா. அதுக்கு பிறகு வந்து நம்ம கூடிய மட்டும் ஒரு எக்ஸசைஸ், இந்த உறங்கி முடிச்ச உடனே ஒரு 30 தோப்பு குறையாம போடணும் மேடம். வாக்கிங் போலாம், வாக்கிங் போலாம், ஒரு 10-15 நிமிஷம் வாக்கிங் போலாம். அது வந்து வெளியே வாக்கிங் போறதுக்கு இப்ப பயம் சொல்றாங்க, அதனால நம்ம வீட்டுலயே நம்ம வந்து தோப்பு கரணம் போடலாம். முத்தத்திலே நம்ம வாக்கிங் போலாம், நம்ம முத்தத்திலே மொட்டை மாடியிலே வாக்கிங் போலாம் உறங்கி முடிச்ச உடனே.
0: ஆமா, மொட்டை மாடி இல்லாதவங்க
2: என்னம்மா?
0: மொட்டை மாடி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க?
2: மொட்டை மாடி இல்லாதவங்க வீட்டு முன்னால வாசல் படியில இருந்து எப்படியும் ஒரு 10-15 மீட்டர் தூரத்துக்கு நம்ம மாத்தி மாத்தி வந்தாலே போதும் மேடம்.
0: இன்ஜினியரிங்
3: இல்லாம மெடிசன் எப்படி?
4: இதுதான் ஹை டிமாண்டான மருத்துவத்தையும் டெக்னாலஜியையும் கம்பைன் பண்ற ஃபியூச்சர் கோர்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்.
3: இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நிஷ் கன்னியாகுமரி, தி நாலேஜ் பிளானட்.
0: அதாவது கொஞ்சம் உணவு நல்லா இருந்துச்சுன்னா கூட ஒரு கரண்டி சாப்பிடலாமே அப்படின்னு தோணும் நமக்கு. ஆனால் அப்படி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் ஐயோ ரொம்ப சாப்பிட்டுட்டோமோ அப்படிங்கிற அந்த அளவு நமக்கே அந்த உடம்பு வந்து அது ஒத்துக்காது. அதனால ஒரு வயசுக்கு அப்புறமா நம்ம அளவாக சாப்பிட்றது தான் நம்ம ஆரோக்கியத்தை எப்போவுமே நல்லா வச்சுக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திற்காக SB பாலசுப்ரமணியம், சித்ரா சுனந்தா பாடியிருக்காங்க இளையராஜாவின் இசையில்.

0: கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்கநகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
6: குமரி பண்பலையுடன் நேர்லை நிகழ்ச்சியில இணைந்திருக்கிற நேர்களை, உங்களின் கட்டுப்பாடான உணவுமுறை அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம நேர்கள்கிட்ட பேசிட்டு இருக்கோம். நம்ம உடம்புக்கு தேவையான 8 முக்கியமான சத்துக்கள் இருக்கு, அது என்னெல்லாம் தெரியுமா? புரதம், நார்ச்சத்து, கால்சியம், மெக்னீசியம், விட்டமின் டி, இரும்பு சத்து, விட்டமின் B12, ஒமேகா 3, கொழுப்பமிலங்கள். இந்தந்த சத்துக்கள் உள்ள காய்கறிகள், பழங்கள், தானியங்கள், பால், முட்டை, இப்படி எல்லாத்துலேயுமே நான்வெஜ்னாலும் சரி வெஜ்னாலும் சரி, வெஜ்லேயும் நிறைய இருக்கு, நான்வெஜ்லேயும் நிறைய இருக்கு. இந்த மாதிரி சத்துக்கள் உள்ள பொருட்களை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். சரி, அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
7: வணக்கம்.
6: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
7: நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
6: சொல்லுங்க, உங்களின் நலமா இருக்கிறோம். நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நலமா, மகிழ்ச்சியா
6: இருக்கேன். நீங்க தான் பேசுற முறையான, உங்களுடைய முறையான கட்டுப்பாடான உணவு முறையை பத்தி பேசலாம்.
7: கண்டிப்பா மேம், எனக்கு வந்து அதிகமாக இந்த ஆயில் ஃபுட்ஸ் அப்படிங்கறத நான் எடுத்துக்க மாட்டேன் மேம். அதை கொஞ்சம் கம்மி பண்ணிப்பேன். ஒன்ஸ் இன் அ வைல் அந்த ஆயில் ஐட்டம்ஸ் அப்படிங்கறது தான் நான் எடுத்துப்பேன். குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள் இதெல்லாம் எடுத்துப்பேன் மேம். இப்ப எங்க அப்பா கிட்ட கூட வாரத்துக்கு ஒரு 2-3 கீரை வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணி நாங்க வீட்டுல சமைச்சு சாப்பிடுவோம். அப்புறமா அந்த பழங்கள் அப்படிங்கறத பழச்சாரா போட்டு சாப்பிடாம இந்த கட் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவோம் மேம். இப்போ 11:30-11:30 பசிச்சுது அப்படின்னா நான் கொறிக்க மாட்டேன், அதுக்கு பதிலாக வந்து அந்த ஃப்ரூட்ஸ் அப்படிங்கறத எடுத்துக்குவேன். இரவு நேரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆவியில வேக வைத்த உணவுகள், எய்தர் இட்லி அல்லது தோசை அல்லது புட்டு, இது மாதிரிதான் சாப்பிடுவேன். அதே மாதிரி எந்த ஒரு சாப்பாடாக இருந்தாலும் 8:00 முன்னாடி தான் நான் சாப்பிடுவேன். அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி எனக்கு காலையில டைம் இல்ல அப்படின்ட்டு உணவு வந்து ஸ்கிப் பண்ண மாட்டேன். அதே மாதிரி இரவு நேரத்துல ரொம்ப அகால நேரம் அப்படிங்கறதுலயும் சாப்பிட மாட்டேன். எந்த பொருளை எப்போ சாப்பிடறோம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பெரியவங்க சொல்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன் மேம். நிறைவா பாத்தீங்கன்னா இந்த சாப்பாடு அப்படிங்கறதுல பிரதானமாக நம்மளுடைய இந்திய உணவுகள் அப்படிங்கறத எடுப்பேன். அது ஃபாஸ்ட் ஃபுட், நூடுல்ஸ், பாஸ்தா, அப்புறமா பர்கர், பீட்சா, அது மாதிரி அயல் நாட்டு உணவுகள் அந்த மோகம் அப்படிங்கறது இல்ல. அதே மாதிரி கலரி கண்டென்ட் அதிகம் இருக்கக்கூடிய இந்த ஸ்வீட்ஸ், அப்புறமா கேக்ஸ், அப்புறமா நொறுக்கு திணிகள், இதெல்லாம் ஒன்ஸ் இன் அ வைல் நான் எடுத்துக்குவேன். அந்த சாக்லேட், அப்புறமா அந்த ஐஸ்கிரீம் இதெல்லாம் அறவே தவிர்த்துக்கிடுவேன், அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இது மாதிரி தரமான ஆரோக்கியமான ஒரு உணவுகள் எடுத்து சாப்பிடறதுனால இந்த எனர்ஜைஸ்டு நான் ஃபீல் பண்றேன். அண்ட் அந்த கலரி கண்டென்ட் கரெக்டா எடுக்கிறதுனால உடல் எடை அப்படிங்கறதும் ரொம்ப சூப்பரா மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு.
6: அருமையான உணவு முறையை பத்தி பேசுறீங்க. நன்றி. நன்றி. அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். வணக்கம். ஆ வணக்கம். யாரிங்க பேசுறீங்க?
8: ஆ வணக்கம் மேடம், நான் அருமணி கமலாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
6: சொல்லுங்கய்யா.
8: மருந்தன வேண்டாவா யாத்தைக்கு அருந்தியது அச்சபின் உணல். ஏற்கனவே சாப்பிட்ட உணவு தெரிச்சு அதுக்கு பிறகு நமக்கு உணவு தேவை தோன்றின பிறகு அது இல்லைன்னு நமக்கு வேணதான். அதனால

0: சாப்பிட்ட உணவு எடுத்தப்புறம் தேவைக்கு மட்டும் உண்ணணும். சிலவங்க வந்து அதிக அளவு சாப்பாடே சாப்பிடுவாங்க, சிலவங்க குறைஞ்ச அளவு சாப்பிடுவாங்க, சிலவங்க சாப்பிடுறதுக்குன்னே இருக்கிறாங்க, சிலவங்க வாழ்றதுக்காக சாப்பிடுறாங்க.
1: நீங்க என்ன சொல்றீங்க அதை மட்டும் சொல்லுங்க.
0: வந்து அந்த அளவு முறைக்கு
1: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது

0: சேவைக்கு மட்டும் எடுத்தால் அது வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்.
1: நன்றியா, நன்றி அருமையா சொன்னீங்கயா, நன்றி நன்றி.
0: அந்த காலத்திலே சூழ்நிலைக்கு தக்க மாதிரி மருந்து அந்த உணவுகளை நாம் வந்து வாட வேண்டும்.
1: நன்றி ஐயா, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை May 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை தனிஷ்க் டைரக்ட் ஜங்ஷன் நாகர்கோவில்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பகல் 1:10 ஆர்கேஜி நை வழங்கும் ஹாய் ஸ்நேகிதியை நேரில் நிகழ்ச்சி கேட்கலாம்.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31 தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31 தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நிகழ்ச்சியில் பங்கேற்க காத்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்கம்மா?
4: ராமன்பூர்ல இருந்து குமாரி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
4: நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கோம். நீங்க நல்லமா இருக்கீங்களா?
4: ஆமா நல்லமா இருக்கோம். என்னோட சாப்பாடுக்கு எப்படின்னா, நானும் ஸ்நாக்ஸ் நான் எடுக்க மாட்டேன் மேடம். மத்தியானம் முக்கால உளுந்தங்கஞ்சி, உளுந்து வந்தங்க சிறுபயிர் கஞ்சி, இந்த மாதிரிதான் குடிப்பேன். சாயந்தரம் அந்த கொண்டக்கடலை, வேர்க்கடலை, சிறுபயிறு இதெல்லாம் வச்சு சாப்பிடுவேன். அதனால சாப்பாடு ரொம்ப கவனமா தான் இருக்கேன். ஆயில் ஐட்டம் ரொம்ப குறைச்சிட்டு எடுக்கிறதே இல்ல, அதிகம் ஸ்வீட்ஸும் எடுக்கிறது இல்ல. அது கவனமா கொண்டு போனால எப்படி நல்லபடியா இருக்கு. ஆமா, ஆரோக்கியமா இருக்கு.
1: ஆரோக்கியமா இருக்கு. நன்றிமா, நன்றி. அழகா பேசுனீங்க, நன்றி.
4: நன்றி மேடம்.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
5: ஹலோ,
1: வணக்கம்மா. யார் இங்க பேசுறீங்க?
5: வணக்கம் மேடம். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கறோம். யார் இங்க பேசுறீங்கம்மா?
5: புதப்பாண்டி முக்கிலேஷ்மி.
1: சொல்லுங்கம்மா.
5: மேடம், இப்ப வந்து உணவே மறந்துன்னு சொல்லிருக்காங்க மேடம். இப்ப மறந்து சாப்பிடறத விட உணவே மறந்தா நம்ம பாதிக்கணும். இப்ப வந்து நம்ம சாப்பிடணும் வைங்களா, அது வந்து தீரணம் ஆகிட்டுதான் அடுத்து சாப்பிடணும். பசி நல்லா வந்த பிறகு சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஹெவியா சாப்பிட்டோம் வைங்க, அதே நமக்கு உடல் உபாதைகளை தந்து ரொம்ப அஜீரணாவி, தலைவலி, வாந்தி அதுல அனுபவிச்சிருக்கேன்.
1: அது வந்து நமக்கு அந்த நோய் வரும்போதுதான் ஐயோ கொஞ்சம் சாப்பாடுல கட்டுப்பாடா இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணும்.
5: மாத்தினது எப்படின்னு சொன்னா மேடம், நைட்டு நைட்டு நம்ம அந்த கல்யாண வீடுகள்ல ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரோமா, அது வந்து ஜீரணாகாம அடுத்த நாள் நான் பட்ட கஷ்டம் எனக்கு ரொம்ப முடியல மேடம். அதுல இருந்து நான் இப்ப ரொம்ப இந்த இஞ்சி போட்டு, இஞ்சிய வந்து நம்ம கொஞ்சம் தீத்தூள் போட்டு அவிச்சு அதை குடிக்கும் போது ஜீரணிக்க ரொம்ப வாய்ப்பு இருக்கு.
1: சரிங்க,
5: நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா
1: கண்டிப்பா. அதாவது ஜீரகத்தினே ஒரு ஹாட் வாட்டர் குடிக்கணும் சொல்றீங்க இல்லையா?
5: இல்ல, இந்த இஞ்சிய தள்ளி போட்டு அதுல கொஞ்சம் தீத்தூள் போட்டு சீனி போட்டு சூப்பரா இருக்கும். அது வந்து நமக்கு ஜீரணிக்கும், உடம்புக்கும் கொஞ்சம் லேசா இருக்கும், கேஸ் எல்லாம் ப்ராப்ளம் வராது மேடம். அதுக்கடுத்து வந்து சிறுபயிறு, பெரும்பயிறு, காண தவையல் அடிக்கடி சாப்பிடணும் மேடம்.
1: கொழுப்பை கரைக்க உதவும்.
5: சூப்பரா இருக்கும், நல்லா மனமா இருக்கும், கஞ்சி எல்லாம் நிறைய குடிக்கலாம்.
1: சரிங்கம்மா, அருமையா பங்கேற்று பேசுனீங்க.
5: நிறைய வாங்கி வச்சிருவேன்.
1: சரிங்கம்மா.
5: மேடம், நம்ம ஹோட்டல்ல புரோட்டா, ஃப்ரைட் ரைஸ் அது எப்பமாச்சும் ஒருக்க சாப்பிடலாம். அதுக்காக நம்ம ஆசைய திறந்து வாழ முடியாது
1: கண்டிப்பா. அதுக்காக எல்லாம் நான் சாப்பிடாம இருக்க மாட்டேன்.

0: தின்னுக்கிடுவோம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றிம்மா, நன்றி.
0: கேர் வாங்கி தரா.
1: நன்றி நன்றி. அதாவது நம்ம உடம்புக்கு தேவையான சத்து பற்றி சொன்னோம் இல்லையா, அதாவது புரதம் அப்படிங்கிறது. நம்ம புரதத்தை எடுக்கும்போது நம்மளுடைய தசைகளை வலுவாக பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் நோய் தொற்றுலேருந்தும் பாதுகாக்கும். நார் சத்து எதுக்கு எடுக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, செரிமான அமைப்பை நன்றாக செயல்பட வைக்குமா. கால்சியம் எதுக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும், நம்மளுடைய எலும்பை ரொம்ப வலுவாக்குறதுக்காக கால்சியம் சத்தை எடுக்கணும். மெக்னீசியம் எதுக்கு அப்படின்னா, நரம்புகளையும் தசைகளையும் பலப்படுத்துறதுக்காக மெக்னீசியத்தையும் எடுத்துக்கிடணும். சரி, நேரில் நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். மூத்த திரைப்படத்திற்காக மனோ சுஜாதா பாடிய பாடலேயா ரஹ்மான் இசையல்.

0: ஆர்கேஜி நெய்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: அடுத்ததா இரும்பு சத்து எதுக்காக அப்படின்னா, நம்மளோட நம்ம உடம்புல ரத்த சோகை வராம தடுக்க உதவுது. விட்டமின் B12 வந்து ரத்தம் மற்றும் நரம்பு செல்களை பாதுகாக்க உதவுது. ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் எதுக்காக அப்படின்னா, மூளையையும் பார்வை திறனையும் கூர்மையாக வைத்திருக்கு. இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் பாதுகாப்பா இருக்கு. விட்டமின் டி, நம்ம சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் டி இருக்கு இல்லையா, அந்த சத்து எதுக்காக உதவுது அப்படின்னா, நம்ம உடலும் எலும்புகளும் கால்சியத்தை உறிஞ்சிறதுக்கு இந்த விட்டமின் டி தான் ஹெல்ப் பண்ணுது.

நல்ல உணவு பழக்கம், சிறிய கட்டுப்பாடு, சரியான நேரம், ஆரோக்கியமான தேர்வு, இந்த மூன்றும் இருந்தாலே வாழ்க்கை இன்னும் அழகாகும். உடலையும் நேசிக்கணும், உணவையும் பொறுப்புடன் தேர்வு செய்யணும். நேர்களை நிகழ்ச்சியில நிறைவாக ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். மின்சார கனவு திரைப்பட பாடல்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை. 101 நேரம், 12:10. உங்கள் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது. மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சபையில் சாரலிசை. மனம் நனையும் மதுரமழையில் முதலாவதாக கல்யாண பரிசு திரைப்படத்திற்காக ஜிகி பாடியிருக்கும் பாடல் ஏ எம் ராஜாவின் இசையில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் வரிகளில். சொல்லாமல் வந்த பாசம், சத்தமில்லா காதல், கண்களில் மட்டும் வாழும் ஆசை, அதுதான் துள்ளாத மனதையும் தொட்டு செல்லும் சில நினைவுகளின் மந்திரம்.

0: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை மே 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை தனிஷ்க் ஜங்ஷன் நாகர்கோவில்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நோட்டு ஒன்றில் இன்று பிற்பகல் 3:02 RKG நெய் வழங்கும் தேனி நேரம் வெள்ளித்திரையில் நிகழ்ச்சி கேட்கலாம். சின்ன சின்ன சிரிப்புகளால் வீட்டையே விழாக்கோலமாக்கும் குட்டி மலையின் தாலாட்டு கவிதை, வீட்டுக்குள் தினமும் ஒலிக்கும் மகிழ்ச்சி இசை. இனி வருவது ராமு திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடியிருக்கும் பாடலே. MS விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் வரி.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3-2 ஆர்கேஜி நெய் வழங்கும் தேனி நிறம் வெள்ளித்திரையில் நிகழ்ச்சி கேட்கலாம். நினைவுபடுத்தினர்களே, இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தூக்கத்தின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமொழி. இது தேரசபையில் சாரலிசை நிகழ்ச்சியில் இனி ஓரிரவு திரைப்படத்திற்காக எம் எல் வசந்தகுமாரி பாடியிருக்கும் பாடல் சுதர்சனத்தின் இசையில் கே பி காமாட்சி சுந்தரத்தின் வரிகளில். அலையாடும் காற்றுக்கும் கிராமத்து மண்ணின் வாசம் கலந்த பேச்சுக்கும் சின்ன சின்ன கிண்டலும் செல்ல சண்டையும் சேர்ந்ததுதான் அந்த கால கிராமத்து தெருக்களில் பாட்டாகி நின்றது போல.

0: Leslie Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பொன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31st ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31st ஞாயிறு காலை 11 மணிக்கு

மனமனையும் மதுரமுறையில் அடுத்ததாக பெற்ற மகனை விற்ற அன்னை திரைப்படத்திற்காக பி சுசீலா எம் ராஜா பாடியிருக்கும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் இம்மருத காசியின் வரிகள். இரவு அமைதியானாலும் இதயம் அமைதியாகாது. உலகமே தூங்கும் நேரத்தில் கூட யாரோ ஒருவரின் நினைவு கண்களை விழிக்க வைத்து விடுமாம்.

0: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நே.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 ஆர்கேஜி நே வழங்கும் தேனி நேரம் வெள்ளித்திரையில் நிகழ்ச்சி கேட்கலாம்.

நிகழ்ச்சியில் இனி இருவல்லவர்கள் திரைப்பட பாடல். பி. சுசிலா பாடியிருக்கும் பாடல் வேதாவின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில். சிவந்த கன்னங்களில் மறைக்க முயலும் காதலை கூட ஒரு சின்ன பார்வை அழகாக காட்டிக் கொடுக்கும்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நினைவுபடுத்தும் நேர்களே, இன்றிரவு 7:25 உழவர் உலகம். உழவர்களுக்கான அறிவிப்புகள் தொடர்ந்து கிசான்வாணி. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, பல பயிர் சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நல்லூர் ஜே ரோஹித் அவர்கள். தொடர்ந்து அமத சுரபி, பாரத பிரதமரின் கிருஷி சிஞ்சாய் யோஜனா உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். வாழையில் தண்டு கூன்வண்டு தாக்குதல் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சி நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். குமரி பண்பலை நூற்றொன்றில் நாம் கேட்டறிந்து கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமழை. நிகழ்ச்சியில் இனி ராமன் எத்தனை ராமன் அடி திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் வரிகளே. கண்களில் 1000 குறும்பு, பேச்சில் குழந்தைத்தனம், சிரிப்பில் வீட்டையே ஒளிர வைக்கும் தங்க மனசு சிலருக்கே இருக்குமாம்.

கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவேறுகிறது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஆர்ஜி மீனா விருமுத்து. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்ப அலையை எதிர்கொள்ள மக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவில் வர்த்தகம் செய்ய உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் சட்டப்பூர்வமாக சரியானதே என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. எபோலா வைரஸ் தொற்றுக்கு புதிய தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் எலிமினேட்டர் போட்டியில் ராஜஸ்தான் இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்ப அலையை எதிர்கொள்ள மக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உடலில் ஏற்படும் நீர்ச்சத்து குறைவை போக்க தாராளமாக தண்ணீர் அருந்துமாறு அறிவுறுத்தியுள்ளார். வயதான பெற்றோர் மற்றும் முதியோரை வெப்ப அலையிலிருந்து பாதுகாக்க சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வெப்ப அலை மிக அதிகமாக இருக்கும் நேரங்களில் மக்கள் வெளியில் யாரும் செல்ல வேண்டாம் என்றும் அவர் கூறியுள்ளார். வீடுகளிலும் பொது இடங்களிலும் பறவைகளுக்காக சிறு பாத்திரங்களில் தண்ணீர் வைக்குமாறு பிரதமர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்தியாவில் வர்த்தகம் செய்ய உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா கனடா முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்ற பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உட்கட்டமைப்பு நிதித்துறை மறுசீரமைப்பின் மூலம் முதலீட்டாளர்கள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பசுமை எரிசக்தி, தொழில்நுட்பம், டிஜிட்டல் கட்டமைப்பு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடு செய்யுமாறு சர்வதேச நிறுவனங்களுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியா கனடா இடையே நிலையான வளர்ச்சி மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்காக நிதித்துறை நிறுவனங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் சட்டப்பூர்வமாக சரியானதே என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி ஜாய்மல்யா பக்ஷி ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை வெளியிட்டுள்ளது.

0: பீகாரில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு எதிராக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் உள்ளதாக தெரிவித்துள்ளது. தகுதியான அனைவரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்காகவே வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணி மேற்கொள்ளப்படுவதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி திரு அசோக் குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அடுத்த மாதம் 30ஆம் தேதி முதல் வீடு வீடாக சென்று வாக்காளர்கள் சரிபார்க்கும் பணியை தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். வரைவு வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வெளியிடப்படும் என்று கூறிய அவர், இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வாக்காளர் பெயர் சேர்ப்பதற்கான படிவங்களை வழங்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். தில்லியில் உள்ள அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளும் இந்த வாக்காளர் தீவிர திருத்தப் பணிகளை நடத்த தயார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தப் பணிகளில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் வெளியான இந்த விடைத்தாள் திருத்துவதற்கான இணையதள முகவரி சோதனைக்காக தொடங்கப்பட்ட இணையதள முகவரி மட்டுமே என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிப்படைத்தன்மைக்கும் நேர்மையான முறையில் விடைத்தாள் திருத்தம் செய்யும் பணியை மேற்கொள்ளவே இந்த இணையதள சேவை தொடங்கப்பட உள்ளதாகவும் சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தால் வெளியானது தொடர்பான வழக்கில் லாத்தூர் புனேயைச் சேர்ந்த மேலும் 2 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இந்த வழக்கில் தில்லி, ஜெய்ப்பூர், நாசிக், லாத்தூர், புனே உள்ளிட்ட பல்வேறு நகரங்களைச் சேர்ந்த 13 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள லாத்தூரைச் சேர்ந்த மருத்துவர் மனோஜ் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். 3 மாணவர்களுக்கு வேதியியல் பாட வினாத்தாளை முன்கூட்டியே வழங்கியதாக இவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. புனேயைச் சேர்ந்த பயிற்சி மைய ஆசிரியர் தேஜஸ் என்பவரும் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ 49 இடங்களில் சோதனை மேற்கொண்டது. கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானதை அடுத்து அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: எபோலா வைரஸ் தொற்றுக்கு புதிய தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதற்கான அறிவிப்பை ரஷ்ய சுகாதாரத்துறை அமைச்சர் மிக்கைல் முராஷ்கோ வெளியிட்டுள்ளதாக தென்னாப்பிரிக்காவுக்கான ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது. காங்கோ நாட்டில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்று பரவுவதை தடுக்க இது பயனுள்ளதாக அமையும் என்று ரஷ்ய விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். காங்கோ மற்றும் உகாண்டா நாடுகளில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்றை உலகளாவிய பொது சுகாதார அவசர காலம் என்று உலக சுகாதார அமைப்பு கடந்த 17ஆம் தேதி அறிவித்திருந்தது. இந்நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்றும் உலக சுகாதார அமைப்பு அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவில் எபோலா வைரஸ் தொற்று அறிகுறி யாருக்கும் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எபோலா தொற்று ஆப்பிரிக்காவின் பல்வேறு இடங்களில் பரவுவதை அடுத்து இந்தியா தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக கூறியுள்ளது. உகாண்டாவில் இருந்து பெங்களூரு வந்த ஒருவருக்கு தொற்று அறிகுறிகள் இருந்ததை அடுத்து அவரது இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதில் அந்த நபருக்கு எபோலா தொற்று இல்லை என்று கண்டறியப்பட்டது. உலக சுகாதார அமைப்பின் நெறிமுறைகளின் அடிப்படையில் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என்றும் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குவோருக்கு 10 லட்சம் ரூபாய் வரை மத்திய அரசு கடன் வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற்றது தமக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாக செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளி ஒருவர்

0: எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: என் பேர் வெங்கடேசன், நான் மணம கிராமம் செங்கல்பட்டு மாவட்டம். நான் வந்து கல்லூரி படிச்சுட்டு வேலை இல்லாத போது பிரதமருடைய முத்ரா திட்டத்தின் கீழ் நான் வந்து லோன் அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த லோன் எனக்கு கிடைச்சிது. அந்த லோன் எனக்கு கிடைச்சதுனால என்னுடைய தொழில் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவிகரமா இருந்தது. எனக்கு 5 லட்சம் கிடைச்சிது. அதுல வந்து பாத்தீங்கன்னா மாசம் மாசம் கட்டுறதுக்கும் தொழில் முனைக்கும் எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. மற்ற தொழில் கடனை விட பிரதமருடைய முத்ரா திட்டத்தின் கீழே வந்து பாத்தீங்கன்னா சுலபமாக கிடைச்சிருது, ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கு.
0: ஹமாஸ் அமைப்பின் புதிய தலைவராக செயல்பட்டு வந்த முகமது ஒடே இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார். இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு, பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸின் உத்தரவிற்கேற்ப இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளது. கடந்த 2023 இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி பொதுமக்களை கடத்திச் சென்றதாக முகமது ஒடே மீது குற்றச்சாட்டு இருந்தது. இஸ்ரேல் தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் எஜதைன் கொல்லப்பட்டதை அடுத்து முகமது உடே புதிய தலைவராக செயல்பட்டு வந்தார். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்தனர். லெபனான் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இஸ்ரேலின் நகரங்கள் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளது. தெற்கு லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா அமைப்பின் கட்டமைப்புகளை அழிக்க தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் அறிவித்திருந்தது. இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் ஹெஸ்புல்லா தாக்குதல் நடத்தி வருகிறது. IPL கிரிக்கெட் எலிமினேட்டர் போட்டியில் இன்று ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. நியூ சண்டிகரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி நாளை மறுநாள் நடைபெறும் 2வது குவாலிஃபயர் போட்டியில் குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 6-2 என்ற செட் கணக்கில் அர்ஜென்டினாவின் பிரான்சிஸ்கோ மரியானோ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்ப அலையை எதிர்கொள்ள மக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவில் வர்த்தகம் செய்ய உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் சட்டப்பூர்வமாக சரியானதே என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. எபோலா வைரஸ் தொற்றுக்கு புதிய தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் எலிமினேட்டர் போட்டியில் ராஜஸ்தான் இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:51.
2: நலமாய் வாழ்வோம்.
4: தூக்கத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள்.
5: தூக்கம் என்பது எல்லா உயிரினங்களுக்கும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாகும். உணவு, தூக்கம், பிரம்மச்சரியம் ஆரோக்கியத்தின் 3 தூண்கள். நமது வாழ்வில் 1/3 பங்கை நாம் தூங்கித்தான் கழிக்கிறோம். நம் மனம் மற்றும் உணர் உறுப்புகள் களைப்படையும் போது நமக்கு தூக்கம் வருகிறது. சோர்வடைந்த திசுக்களுக்கு இது ஒரு ஓய்வு காலம் என்றும் கூறலாம். கை குழந்தைகள் 16-18 மணி நேரமும், குழந்தைகள் 10-12 மணி நேரமும், நடுத்தர வயதினர் 7-8 மணி நேரமும், வயோதிபர் 4-5 மணி நேரமாவது தூங்க வேண்டும். இன்றைய காலச்சூழலில் தூக்கம் மிகவும் குறைந்த அளவில் தான் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிறது. காரணம் என்ன? படிப்பு நிமித்தம், இரவு கண்விழித்து வேலை பார்ப்பது நிமித்தம், முக்கியமாக சமூக ஊடகங்களின் ஆக்கிரமிப்புகள். இதனால் சர்க்கரை நோய், உடல் பருமன், இருதய நோய், மன அழுத்தம் வர வாய்ப்புள்ளது. சரியான தூக்கத்தின் பலன்கள் பார்த்தால் நீண்ட ஆயுள், நோய் எதிர்ப்பாற்றல், உடல் வளர்ச்சி, மகிழ்ச்சி உணர்வு, பலம், ஞாபகத்திறன் போன்றவை நமக்கு உண்டாகும். உறக்கமின்மைக்கான காரணங்களை நாம் பார்த்தால் பயம், பதட்டம், கோபம், புகைப்பழக்கம், ஒழுங்கற்ற படுக்கைகள், வயது முதிர்வு, தீராத நோய்கள். நாம் பகலில் உறங்கக்கூடாது. பகலில் உறங்குவதால் உடல் கனத்து, எண்ணெய் மற்றும் பிசுபிசுப்பு தன்மை அதிகரிக்கிறது. இதனால் உடல் பருமன்

0: ஏற்பட வாய்ப்புள்ளது. எப்படி உறக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? எண்ணெய் குளியல், சூ பருந்துதல், மிதமான சூட்டில் பால் அருந்துதல், இதமான பாடல் கேட்டல், மிருதுவான படுக்கை, உறக்கத்திற்கான சரியான நேரத்தை கடைபிடிப்பது, வீட்டு சூழல் அல்லது பழக்கப்பட்ட சூழல் ஆகியவை உறக்கத்தை ஏற்படுத்தும். தூக்கத்தை அதிகப்படுத்தும் மருந்துகள் என்று பார்த்தால் அமுக்குரம், பிரம்மி, ஜடாமாஞ்சி, சங்கு புஷ்பம் போன்றவைகளை எடுத்துக்கொள்ளலாம். பஞ்சகர்மாயில் சிரோதார சந்தனாதி தைலம் அல்லது சீரபல தைலம் வைத்து சிரோதார செய்யலாம். உணவு எடுத்துக்கொள்வதை தூங்குவதற்கு 2 அல்லது 3 மணி நேரம் முன்பதாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை தவிர பிராணாயாமம், நாடி சுத்தி பிராணாயாமம் பண்ணலாம், தியானம் மேற்கொள்ளலாம், ஆசனங்களில் சவாசனம் மேற்கொள்ள வேண்டும். உறக்கத்தை நாம் கட்டுப்படுத்த கூடாது. உறக்கத்தை நாம் கட்டுப்படுத்தும் போது உடல் வலி, மயக்கம், தலைவலி, கண் சோர்வு மற்றும் அழுத்தம் போன்றவை ஏற்படும். ஆகவே ஆயுர்வேத முறை கூறியுள்ள இந்த பழக்க வழக்கங்களை மேற்கொண்டால் நாம் நன்றாக தூங்கி நல்ல பலன்களை பெற்றுக் கொள்ளலாம்.
1: தூக்கத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்கியவர் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள்.
2: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகளும் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.
4: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
5: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
5: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
7: Fire and safety course naya niskanyagumarla choose pannanum.
8: Idu 4 years engineering program BTech in fire and safety. NFP recognize panni American certifications um kedaikradala velinaatla kuda job opportunities kedaikudhu.
9: Niskanyagumari.
10: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
11: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
12: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியிலும் குமரி பண்பலை 101. நேரம் 12:55. திரை இசை கேட்கலாம்.

விஷ்ணு மேடவன் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர், இசையில் சுபலாஷினி, அனிருத் ரவிச்சந்தர், அசால் கோலரின் ராவ் குரல்களில் கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கூலி.

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 1 மணி. செய்தி தெரியுமா கேட்பதற்கு முன்
2: குமரி பண்பலை 101 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: இன்னைக்கு செய்தி தெரியுமா நிகழ்ச்சியில புவிசார் குறியீடு அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கலாமா? புவிசார் குறியீடு என்பது ஒரு குறிப்பிட்ட புவியியல் பகுதியில் விளையும் அல்லது தயாரிக்கப்படும் தனித்துவமான பொருட்களுக்கு வழங்கப்படும் சட்டப்பூர்வமான சான்றாகும். இது பொருட்களின் தரம் மற்றும் பாரம்பரியத்தை உலக அளவில் உறுதிப்படுத்துகிறது. ஒரு குறிப்பிட்ட இடத்தையோ தோற்றத்தையோ குறிக்கும்படி ஒரு பொருளின் மீது பயன்படுத்தப்படும் பெயர் அல்லது சின்னம்தான் புவிசார் குறியீடு. இந்த குறியீடு அந்த பொருள் புவி சார்ந்து பெறும் தரத்தையோ நன்மதிப்பையோ சாட்டும் சான்றாக விளங்கும். இவ்வாறு புவிசார் குறியீடு பெற்றிருக்கும் பொருளை குறிப்பிட்ட

ஊரை தவிர மற்ற இடங்களில் தயாரித்து சந்தைப்படுத்த முயல்வோர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படுமாம். உலக வணிக அமைப்பின் உறுப்பு நாடான இந்தியாவின் புவிசார் குறியீடுகள் சட்டம் 1999 நிறைவேற்றப்பட்டு செப்டம்பர் 2003 நடைமுறைக்கு வந்ததாம். இந்தியாவில் பொருட்கள் தொடர்பான புவிசார் குறியீடுகள் பதிவுக்கும் பாதுகாப்புக்கும் இந்த சட்டம் வழிவகுக்கிறது. இந்திய மாநிலங்கள் ஒவ்வொன்றிலும் அதன் நிலப்பகுதிக்கேற்ப தனித்தனி பண்புகள் அடையாளங்கள் கொண்ட புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. பகுதிசார் பொருட்களின் விளைச்சல் அப்பகுதி மக்களின் தொழில்கள் மூலம் அப்பகுதி இந்தியாவில் மட்டுமல்லாது உலக அளவிலும் பிரபலமாக திகழ்கிறது. மொத்தம் 195 இந்திய பொருட்களுக்கு இதுவரை புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளதாம். இதில் 57 பொருட்கள் விவசாயம் உணவு சார்ந்தவையாக இருக்கிறது. இந்தியாவில் புவிசார் குறியீடு பெற்ற முதல் பொருள் என்ன தெரியுமா? டார்ஜிலிங் தேநீர். இது வந்து 2004-2005 இந்த அங்கீகாரத்தை பெற்றதாம். சரி, நம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் முதல்ல புவிசார் குறியீடு பெற்ற பொருள் என்ன தெரியுமாங்க? காஞ்சிபுரம் பட்டு தான். அதன் பிறகு மதுரை மல்லி, சேலம் மாம்பழம், பத்தமடைப்பாய், தஞ்சாவூர் ஓவியம் போன்றவை புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களாக இருக்குது. புவிசார் குறியீடு வழங்கப்படுவதன் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த பொருட்களின் போலிகள் உருவாகாமல் தடுப்பதற்காகவே ஆகும். குறிப்பிட்ட நிலப்பகுதியின் தயாரிப்பு திறன் உலக அளவில் ஊக்கப்படுத்தப்படுகிறது. இதனால் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, காஞ்சிபுரம் பட்டு புவிசார் குறியீடு பெற்ற பொருள். இந்த பொருளை காஞ்சிபுரம் தாண்டி அந்த பெயரை பயன்படுத்தி ஏமாற்றி விற்பனை செய்வதற்கு இந்த சட்டம் தடுக்கிறது. இதனால் குறிப்பிட்ட அந்தந்த ஊரின் உண்மையான தயாரிப்பு பொருட்களை உலகம் முழுவதும் விற்பனை செய்யும் வாய்ப்பு கிடைக்கிறது. சமீபத்தில் பார்த்தோம்னா, கும்பகோணம் வெற்றிலை மற்றும் தோவாளை மாணிக்க மாலைக்கு புவிசார் குறியீடு கிடைத்தது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் மொத்தம் 69 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளதாம். இந்திய அளவில் அதிக புவிசார் குறியீடு கிடைத்த இடத்தில் தமிழ்நாடு வந்து 2 இடத்துல இருக்குதுங்க. புவிசார் குறியீடு என்பது உணவுப் பொருட்கள், வேளாண் பொருட்கள், கைவினைப் பொருட்கள், கைத்தறி பொருட்கள், இயற்கை பொருட்கள் என 5 வகையான உற்பத்தி பொருட்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பதாகும். இந்தியாவில் முதலிடத்தில் எந்த மாநிலம் இருக்கு தெரியுமா? இந்தியாவில் உத்தரப்பிரதேசம். இது வந்து மொத்தம் 79 புவிசார் குறியீடுகளை பெற்று முதல் இடத்தில் உள்ளது. புவிசார் குறியீடு பெற்றுள்ள பொருட்களை நேரடியாக வெளிநாடுகளுக்கு வியாபாரம் செய்ய ஏதுவாகவும் இருப்பதால் விவசாயிகள் ரொம்ப மகிழ்ச்சியில இருக்கிறாங்களாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு செய்தி திருமா நிகழ்ச்சியில புவிசார் குறியீடு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்தானே?

0: கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நாட்டாமை.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியிலேயும் குமரி பண்பலை 101. நேரம் 1:10. ஹாய் சிநேகிதியே, பெண்கள் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
3: ஆஹா, செம்ம வாசனை
4: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: எனது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் 1-290-7222. அலைபேசி எண் 890-325-7039. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் முதல் தோழி, வணக்கம். நல்லா இருக்கிறோம், நீங்க நல்லா இருக்கீங்களா? யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பண்ணுவாங்க,
1: முடிஞ்ச உடனே சொல்லுவாங்க எனக்கு, அம்மா எப்ப பேக் வாங்க போனோம், எப்ப எங்களுக்கு வாங்கி தருவீங்க, எப்ப எங்க கூட்டிட்டு போவீங்க, ஐயோ
0: பழைய பொருள் இருந்தா கூட அவங்க புதுசா வேணும்னு கேப்பாங்க.
1: நாலு பேர் இருக்காங்க, பிள்ளைக்கு ரெண்டு, பையனுக்கு ரெண்டு, நாலு பேருக்கு பேக் வாங்கி
0: கொடுப்பாங்க.
1: ஒண்ணு அம்மா ஒன்னு அப்பா வாங்கிட்டாங்க கேட்கும், ஒருத்தர் வாங்கி ஒருத்தர் வாங்கி கொடுக்கலாம் சண்டை வரும்.
0: சரி, நீங்க வாங்கி கொடுப்பீங்களா?
1: அவங்களுக்கு
0: பாட்டி நீங்க
1: எனக்கு பிள்ளைங்க என்ன கஷ்டப்படுத்த கிடையாது மேம்,
0: பேர பிள்ளைங்க கஷ்டப்படுத்துறாங்க.
1: சரிமா நாளைக்கு வாங்கிட்டாங்கன்னு
0: சொல்லுவாங்க,
1: என் பேர பிள்ளைங்க நாளுமே என்ன கஷ்டப்படுத்த மேம்.
0: அதுவும் ஒரு சுகமான அனுபவங்கள் தானே, அப்படிதானே? சரிமா, நிகழ்ச்சியில் பங்கேற்று சூப்பரா பேசுனீங்க, நன்றி.
1: நன்றி மேம்.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜ தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
5: கிம்ஸ்க்கு போ, ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
7: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
8: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
9: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
10: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
9: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
10: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
11: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ஹாய் ஸ்நேகிதிய, நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம்
12: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
12: ஹலோ,
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
12: ஹலோ, அருள்நகர் ஜாய் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, கேக்குதா?
12: நம்ம சின்ன பிள்ளைலாம் இருக்கிற போதெல்லாம் துணி பையும் ஒரு குடையும் வாங்கி தரணும்னு ஸ்கூல் அடைக்க சமயமே சொல்லுவோம். அந்த குடை வேணும், குடையும் கொண்டுதான் நம்ம சிறு வயசுலயே ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தோம். இப்போதே பிள்ளைகள் மற்ற பிள்ளைகள் எல்லாம் வச்சிருக்கிற மாதிரி எல்லா பொருட்களும், அதோட முக்கியத்துவம் கொடுப்பது அவங்களுக்கு பேக், ஷூ, அதே மாதிரி ஆடம்பர பொருட்கள் எல்லாம் வாங்க வேண்டும். பெண்ணு பழையசுகள் இருந்தாலும் எல்லா பொருட்களும் வாங்க வேண்டும்.

மொழியில் கொஞ்சி பேசி மனதை மயக்கும் செல்லப்பூவே. வேண்டாம் என்று சொன்னால் போதும் வீடே அதிர அடம்பிடிப்பாய். கண்ணீர் சிந்திய கோபம் கொண்டு காலில் விழுந்து அழுது சாதிப்பாய். வண்ண காகிதம் மட்டுமல்லாது வானத்து நிலவே நீ கேட்பாய். கோபம் பொங்கும் நேரத்திலும் கூட குறும்பு சிரிப்பில் கரைந்து போவோம். சண்டையும் சச்சரவும் இருந்தாலும் சந்தோஷம் தந்திடும் செல்ல குழந்தை. பூமி தாங்கும் சமய சுமையெல்லாம் புன்னகையில் கரைக்கும் பிடிவாதம். அடம்பிடிப்பதும் அழகாய் மாறும் அன்பின் மறுபயம் இந்த மழலை. ஹாய் ஸ்நேதில் நிகழ்ச்சியில இன்னைக்கு தோழியர்களுக்காக கொடுக்கப்பட்ட தலைப்பு, பள்ளி திறப்பதற்கு முன் பெற்றோரிடம் குழந்தைகள் வாங்கி கேட்டு அடம்பிடிக்கும் பொருட்கள் என்ன என்ன. தோழியரே, இதை பற்றிய அனுபவங்கள் நிறையவே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும், இப்பவும் இருந்துகிட்டே தான் இருக்கும். உங்களது அந்த சுவாரஸ்யமான அனுபவ கருத்துக்களை நமது குமரி பண்பலை 101 பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்கலாம். வாருங்கள்.

0: மிகவும் ஆடம்பரத்தோடு நமது பேர பிள்ளைகள் கேட்கும்.
1: எல்லாரும் பேர பிள்ளைகள்
0: நமக்கு ஒரு மகிழ்ச்சி. அதை விட அவர்கள் அதை யூஸ் பண்ணி அந்த பேக போட்டு நடந்து ஸ்கூலுக்கு புறப்படுவது அதோட பெரிய மகிழ்ச்சி. நல்ல டாபிக் கொடுத்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: சூப்பரா பேசுனீங்கம்மா, நன்றி.
2: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவமனை முட்டம்.
3: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சில
4: பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
3: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
4: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் கொலாபரேஷன் வித் இன்டெல் என்இசி ஜப்பான்.
3: அது மட்டுமல்ல, யுஜிஆர்பிஜி ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
4: வேலை வாய்ப்பு திறமை படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 கால் பண்ணுங்க.
5: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 ஆர்கேஜி நெய் வழங்கும் தேநீர் நேரம் வெள்ளித்திரையில் நிகழ்ச்சி கேட்கலாம். ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
6: வணக்கம்.
7: குடியிருப்பிலிருந்து பகவதியம்மாள் பேசுறேன்.
6: பகவதியம்மாள் சொல்லுங்க.
7: நல்லா இருக்கீங்களா மேடம்?
6: நல்லா இருக்கிறேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
7: நல்லா இருக்கேன் மேடம். எவ்வளவு நல்ல புக்கு பேக்கு வாங்கி கொடுத்தாலும் பிள்ளைங்களுக்கு புது வருஷம்னா எல்லாமே புதுசா இருக்கணும், ஸ்கூலுக்கு புதுசா கொண்டு போகணும், அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லா பிள்ளைகளுமே கேக்குறது பழக்கம் தான். அதனால எங்களுக்கு பையமா இருக்க பிள்ளைகள் எல்லாம் வெளிநாடுகள்ல இருக்கு, மகளுக்கு பிள்ளை மட்டும் இங்க ஊர்ல இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள. 1 வருஷம் காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டா ஆச்சு, எனக்கு யூனிஃபார்ம் கிடையாது காலேஜ்ல, எல்லா டிரெஸ்ஸும் போடலாம் அப்படின்ட்டு கேட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம், பேச்சு கேட்கும் போது பேச்சியாருக்கு சந்தோஷமா தானே இருக்கும் அப்படின்ட்டு நான் கூட்டிட்டு போய் அவளுக்கு டிரெஸ் எடுத்து கொடுத்தேன் மேடம். அது ரொம்ப சந்தோஷம்.
6: எல்லா வீட்லயும் பாட்டி மாதிரிதான் வந்து பேர பிள்ளைங்களை வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க. பாட்டி தாத்தா இதுக்குதான் வேணுங்கிறது. சரிங்கம்மா, நிகழ்ச்சியில் பங்கிட்டு அருமையா பேசுறீங்க, நன்றி.
8: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை மே 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை தனிஷ்க் ஜங்ஷன் நாகர்கோவில்.
9: படிச்சு முடிச்சதும் உடனே வேலை கிடைக்கணும். அப்போ நேஷ் கன்னியாகுமரி யூனிவர்சிட்டி, ஒரே கேம்பஸ்ல 13க்கும் மேற்பட்ட ப்ரொஃபஷனல் காலேஜஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி, மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்கு. நேஷ் கன்னியாகுமரி.

0: 7:27. குமரி பண்பலை நூற்று ஒன்றில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஹாய் ஸ்நேகிதி, பெண்கள் மட்டும் பங்கேற்கும் நேரலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி, வணக்கம். சொல்லுங்கம்மா. என்னமா?
1: கவர்மெண்ட் ஸ்கூல்ல தானே படிச்சாங்க, அங்க இருந்து பேக் எல்லாமே கொடுப்பாங்க, மற்றபடி சேலையாட்டு வாங்கி தான் கொடுத்து. அப்போ அந்த ஸ்கூல் எத்தனை பேர் படிச்சு முடிச்சு சொல்லணும், அப்புறம்

0: ஸ்கூல்ல படிப்போங்களா, அப்ப வந்து அவங்க போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப எல்லா பிள்ளைங்களும் பிள்ளைங்களும் முட்டு வரைக்கும் இந்த டாப் வச்சு தைச்சு கொடுத்துருவாங்க. ஆனா சொல்லணும், அம்மா இது வந்து நம்ம படிக்கட்டுல ரொம்ப பஸ்ல கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லணும்.
1: அடம் பிடிப்பாங்க.
0: அடம் பிடிக்கிறதுனா வந்து ரெண்டு பேரும் பொங்கல் ஒரு வயசு ஒரு வயசுல விளையாட்டு பொருட்கள் வீட்டுல இருக்கும் போது சும்மாவே காலியா இருக்கும். ஒரு பிள்ளை இருக்கும்போது ஒரு பிள்ளை போட்டி போட்டு சண்டை போட்டு அடி வைக்கும். நான் அப்ப வேலையை வந்துட்டு ஓடி வந்து பார்த்தா அதை எடுத்து வச்சிருக்கா சங்கத்தி என்ன தரல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு திருமணம் சமாதானம் பண்ணி கொடுத்தோம். அது வரைக்கும் சும்மா ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை, அவள் எடுத்தோன்னு நமக்கு நம்ம தரல
1: அப்படின்னு.
0: அப்போ எல்லா பொருளுமே ரெண்டு
1: ரெண்டாயிரம்
0: ட்ரெஸ்ஸும் அந்த மாதிரிதான் ஒரே மாதிரி வாங்கி தரணும்னு ஆரம்பிக்கும். நான் அப்ப சொல்லுவேன், வேண்டாம் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ட்ரெஸ் மாத்தி மாதிரி ரெண்டு பேரும் போட்டுக்கலாம்லாம்
2: முழுமையான பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: மாமா என்னாச்சு?
5: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
4: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: குமரிப்பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நே.
1: ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? யார், எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா.
7: எனக்கு வந்து 5 பேர பிள்ளைகள், 2 பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்க. அப்புறம் ஒரு ஆளு மாத்து கேக்குறாங்க, ஒரு ஆளு கொலுச ஒரு ஆளு கொலுச கேக்குறாங்க.
1: ஸ்கூலுக்கு போறதுக்கு
7: அம்மச்சிக்கு 7 அம்மச்சிக்கு வந்து 7 மாசத்துல பிறந்த நாள் இருக்கு. அந்த பிறந்த நாளுக்கு ஒப்பத்தின வாட்ச் வாங்கி தெரியுங்க, கொலுசு வாங்கி தெரியும் பிள்ளைங்க.
1: பங்கிட்டு அருமையா பேசுனீங்கம்மா, நன்றி. அடுத்த தோழி வணக்கம்.
8: ஹலோ,
1: வணக்கம்.
8: வணக்கம் மேடம், நான் குளச்சல இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
1: வாங்கம்மா, சொல்லுங்கம்மா.
8: நீங்க எனக்கு அதுல சேரம் பிள்ளைகள் சேட்டு பிள்ளைகள் எங்கிட்ட என்ன ஒண்ணும் கேட்காது. அது வந்து தாய்த்தையும் தகப்பன்ட்டு கேட்கும்.
1: வித்தியாசமான பாட்டியா இருக்கீங்களே.
8: என்னமா
1: வித்தியாசமான பாட்டியா இருக்காங்களே? நீங்க வந்து இதுவரைக்கும் வந்தவங்க எல்லாரும் யாச்சிக்கிட்டதான் கேட்டாங்க.
8: இல்லம்மா இல்ல, எனக்கு ஒண்ணுமே கேட்காதுமா, அவங்க சொல்லி ஸ்கூலுக்கு போறதுக்கு வருவாங்க, கிச்சன்ல வந்து சொல்லுவாங்க, முட்டை வச்சப்பட்டாவே எனக்கு முட்டை வேண்டாம், போற கொஞ்சம் வச்சனும், மற்ற மாதிரி கூட்டுக்கறி எல்லாம் கொஞ்சம் வச்சனும் சொல்லுவாங்க. ஆனா ஸ்கூல் திறந்த அப்புறம் அவங்க கேட்கியது தாயும் தவ பண்ணிட்டையும் ஒரு வாரத்துக்கு ஒரு பெண்ணு அவங்களுக்கு எங்க கொண்டு கலையாவளோ என்ன தெரியாது. ஜாமத்ரி பாஷா
1: உங்க பிள்ளைங்க என்ன கேட்டு அடம் பிடிச்சாங்க ஸ்கூல் போகும்போது?
8: அந்த காலத்துல உள்ள பிள்ளைங்க ஒண்ணுமே கேட்காதான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுதான் நல்ல நிலைமையில இருக்குதுவா.
1: சரிங்கம்மா,
8: இப்ப இந்த பிள்ளைங்க ஒரு பிள்ளைங்க படிச்சு வச்சோம்னா 1 லட்சம் எல்லாம் 1 வருஷத்துல ஆகுது.
1: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்று அருமையா பேசுனீங்கம்மா, நன்றி.
8: நன்றி அம்மா, நன்றி,
1: நன்றி.
3: அகில இந்திய அளவில் கல்வி

0: கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
2: இம்மாதம் 30 வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
1: 2 வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066
2: செல் நம்பர் 9488230666.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 ஆர்கேஜி நெய் வழங்கும் தேனீர் நேரம் வெள்ளைத்திரையில் நிகழ்ச்சி கேட்கலாம். ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி வணக்கம்.
4: ஹலோ.
3: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
4: வணக்கம் மேடம், ராமன்பூர்ல இருந்து குமாரி பேசுறேன்.
3: சொல்லுங்கம்மா.
4: நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேம்மா. நீங்க நலமா இருக்கீங்களா?
4: ஆமா, நலமா இருக்கேன் மேடம்.
3: சொல்லுங்க.
4: நான் வந்து என்னோட பொம்பளை பிள்ளைங்க, சின்ன பிள்ளை, நான் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு எல்லாம் சின்ன வயசு அம்மன்னு சொல்றேன். 2 பெண் குழந்தைங்கதான். மூத்த வந்து ரொம்ப காம் டைப், எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டா, ஸ்கூலுக்கு அமைதியா அழாம போவா. சின்னவதான் படாப்படுத்துவா, ரொம்ப அழுவா, குச்சி கேப்பா, குச்சி கேப்பா. சின்னவா டெய்லி குச்சி கேக்காளி வரப்ப எழுதிட்டு அழுதான்னு பார்த்தா குச்சி தான் டெய்லி சாப்பிட்டுருவா மேடம். மா குச்சி
3: முன்னாடி
4: சின்னவதான் ரொம்ப பண்ணுவா, இருக்கு அது வேணும் இது வேணும்னு படா டெய்லி தொலைச்சிருவா. ஏதாவது பெரியவா ரொம்ப காமிட்டா பிரச்சனையே கிடையாது, ரொம்ப அமைதியா, எதுவுமே கேட்க மாட்டா பெரியவா. ஆமா, சின்னவா கொஞ்சம் பாடா படுத்தினா டெய்லி தோடு களைஞ்சிருவா மேடம். இந்த பிளாஸ்டிக் எல்லாம் போடுவோம்ல, அதெல்லாம் டெய்லி களைஞ்சிருவா. அப்புறம் டெய்லி வெள்ளி கம்பல் மாதிரி போட்டேன், அதுவும் திருகா நோண்டி நோண்டி ஏதாவது நோண்டிட்டே இருப்பா, அதையும் களைஞ்சிருவா. டெய்லி கம்பல் மாத்திர வேலை எனக்கு, வாங்குற வேலை.
3: சரிங்க, ஆமா, சூப்பரா பேசுனீங்கம்மா, நன்றி.
4: நன்றி மேடம்.

0: தாய் சிநேகிதி நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம்
1: மேடம்.
0: வணக்கம், யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: மேடம்
0: சொல்லுங்கம்மா.
1: எல்லாம் அடமுடிச்சு வாங்குவேன் மேடம், வாங்கி ஸ்கூலோட தொலைச்சிட்டு வந்துடும்.
0: என்ன என்ன வாங்கி எப்படி தொலைப்பாங்க?
1: டெய்லி தான் சாரி, ஒன்னு நாள் தொலைச்சிட்டு வருவோம். வாங்கி வாங்கி கொடு, ஒரு வருஷம் முடியல, ஒரு கடையை கொண்டு அங்க வச்சிருந்த வீட்டுல.
0: சரிங்கம்மா.
1: அப்படி வாங்கி தரைச்சிட்டு காணல காணலன்னு சொல்லுவோம். வாய் குடுக்கலையும் குறையில, தரையிலையும் குறையில.
0: பிள்ளைங்கனால எப்படிதான்,
1: இந்த வருஷம் எல்லாமே புதுசம்.
0: சரிங்க,
1: புதுசம்.
0: சரிம்மா, சூப்பரா பேசுனீங்கம்மா, நன்றி. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஹாய் ஸ்நேகிதி, பெண்கள் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி.
2: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜி நெய்.
3: ஆஹா, செம்ம வாசனை
4: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
4: எப்ப பாரு, அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
3: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
4: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

11:41. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஹாய் ஸ்நேகிதே, பெண்கள் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. வணக்கம்.

0: இன்னைக்கு தோழர்களுக்காக கொடுக்கப்பட்ட தலைப்பு, பள்ளி திறப்பதற்கு முன் பெற்றோர்களிடம் குழந்தைகள் வாங்கி கேட்டு அடம்பிடிக்கும் பொருட்கள் என்னென்ன. வணக்கம், நிறைய தோழிகள் வந்து நிகழ்ச்சியில் பங்கிட்டு தங்களோட பேர குழந்தைகள், பொதுவாக நிறைய பேர் வந்து ஆச்சிமார் தான் வந்து பேசினாங்க, பேர குழந்தைகள் அடம் பிடிச்சு எங்கிட்ட தான் கேட்பாங்க, நாங்கள் வாங்கி கொடுத்தோம், அதுவும் சந்தோஷமான ஒரு அனுபவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? யாருமா? எட்டாம் இடையிலிருந்து தங்கம். நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குதுமா? எல்லாம் வாங்கி கொடுப்பீங்களா? சரிம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்று அருமையா பேசுனீங்கம்மா, நன்றி.
1: நன்றி மேடம்.

வீட்டில் வந்து அதிக பாசத்தோட அன்போட வளர்க்குற குழந்தைகள் வந்து பள்ளிக்கு செல்லும்போது அதிகமாக அடம் பிடிச்சி பள்ளிக்கு செல்ல மறுக்கும். அந்த பிள்ளைங்க வந்து நம்ம வந்து சேர்க்கிற வயசில் குழந்தைகள் வந்து அருகில் உள்ள மற்ற குழந்தைகளுடன் பழக அனுமதிப்பதுடன் வீட்டில் வெளிப்புறங்களில் சென்று விளையாடவும் அனுமதிக்க வேண்டும். 3-4 வயது நிரம்பும் போது குழந்தைகள் அருகில் உள்ள உறவினர்கள் நண்பர்கள் வீடுகளில் சிறிது நேரம் தனியே விட்டு பழக வேண்டும். இது பெற்றோரிடமிருந்து அவர்கள் தனித்திருக்க பழகும். அப்போ நம்ம புதுசாக போகிற பிள்ளைங்க வந்து பள்ளிக்கு போகும்போது அங்கே உள்ள குழந்தைகளையும் ஈஸியாக பழகிக்குவாங்க.

குமரி பண்பலை நூற்றொன்றில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஹாய் சிநேகிதியே, பெண்கள் மட்டும் பங்கேற்ற நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்கள் அனுபவ கருத்துக்களை நமது குமரி பண்பலை நூற்று ஒன்றோடு பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்த தோழியர்களுக்கும், நிகழ்ச்சியில் பங்கேற்க முயற்சி செய்த தோழியருக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் குமரி பண்பலை நூற்று ஒன்றின் சார்பாக நன்றி.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் புதுடெல்லியில் இன்று சந்தித்து பேசுகிறார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் உள்ளதாக உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. பக்ரீத் பண்டிகையொட்டி தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் வீடுகள் கோரி விண்ணப்பித்த பயனாளிகளை கண்டறிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்று இதன் தலைவர் திரு கூப்பா கிருஷ்ணன் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் எலிமினேட்டர் சுற்றில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் புதுடெல்லியில் இன்று சந்தித்து பேசுகிறார். முன்னதாக இன்று காலை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்ட முதலமைச்சர் புதுடெல்லி சென்றடைந்தார். புதுடெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் அவரை தலைமைச் செயலர் வரவேற்ற நிலையில் காவல்துறை மரியாதையையும் அவர் ஏற்றுக்கொண்டார். திரு விஜய் இன்று மாலை பிரதமரை சந்திக்க உள்ளார். தமிழ்நாட்டின் பல்வேறு நலத்திட்டங்கள் சார்ந்த கோரிக்கைகளை பிரதமரிடம் அவர் எடுத்துரைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அமைச்சர்களையும் காங்கிரஸ் கட்சித் தலைவர்களையும் அவர் சந்தித்து பேசவுள்ளார். இந்த பயணத்தின்போது டெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் சிலையையும் முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் அவர் முதல் முறையாக டெல்லி செல்வது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின் செல்லுபடி தன்மையை உச்சநீதிமன்றம் இன்று உறுதி செய்தது. இது தொடர்பான மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதி ஜாய் மாயா பக்ஷி ஆகியோர் கொண்ட அமர்வு, தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுவதை இந்த பணிகள் உறுதி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் உள்ளதாகவும் தீர்ப்பளித்துள்ளது. 40 ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்ற சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தொடர்ந்து ஏராளமான சேர்க்கை நீக்குதல் திருத்தங்கள் நடைபெறவுள்ள நிலையில் நகர்ப்புற மயமாக்கல் புலம்பெயர்வு போன்ற நடவடிக்கைகளால் இந்த பட்டியலில் துல்லியமின்மைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் அடிப்படையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மூலம் நம்பகத்தன்மை உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை அதிகரித்து வரும் சூழலில் நாட்டு மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். மக்கள் அதிகளவில் நீர் பருக வேண்டும் என்று சமூக வலைதளத்தில் அறிவுறுத்தியுள்ள அவர், வெளியில் செல்லும்போது அனைவரும் தண்ணீர் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். விலங்குகள் மற்றும் பறவைகளுக்காக வீடுகளின் வெளியே மாடி, மேற்கூரைகள், கடைகள், அலுவலகங்களில் சிறிய பாத்திரங்களில் தண்ணீரை நிரப்பி வைக்குமாறும் பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். முன்னதாக பிரதமர் மற்றொரு சமூக வலைதள பதிவில் தொடர் முயற்சிகள், பொறுமை, உறுதியான தீர்மானத்தின் மூலம் மிகப்பெரிய இலக்கையும் எட்ட முடியும் என்று கூறியுள்ளார். இத்தகைய உணர்வின் மூலம் நாட்டு மக்கள் நம் தேசத்தை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்வதாகவும் குறிப்பிட்டார். நம் நாட்டின் தொன்மையான அறிவுத்திறனை யோகக்கலை முன்னெடுத்து செல்வதாக

0: உள்ளதாக மத்திய ஆயுஷ் இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்திற்கு இன்னும் 25 நாட்கள் எஞ்சியுள்ள நிலையில் கஜுராவோவில் யோகா நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், முன்னெச்சரிக்கை நலவாழ்வையும் சமச்சீரான வாழ்க்கையையும் யோகா வலியுறுத்துவதாக எடுத்துரைத்தார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த ஆண்டு யோகா தினம் கொண்டாடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நம் நாட்டின் கலாச்சாரம், பாரம்பரிய சிறப்புடன் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த யோகக்கலை உலகளாவிய ஆரோக்கியத்தின் இயக்கமாக உருவெடுத்துள்ளது என்று அவர் பெருமிதம் தெரிவித்தார். கிராமங்கள், வீடுகள், பள்ளிகள், அலுவலகங்கள், சமூகங்களிடையே யோகாவை கொண்டு செல்ல மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறிய அவர், பொது பங்களிப்பு மற்றும் நீடித்த மக்கள் தொடர்பு நிகழ்வுகள் மூலம் இதனை பிரபலப்படுத்துவதாகவும் எடுத்துரைத்தார். நலவாழ்வின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் சமச்சீரான உணவு, ஒழுக்கமான வாழ்வு, ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை ஆயுஷ் துறை வலியுறுத்துவதாக அவர் சுட்டிக்காட்டினார். 100 நாள் யோகா பயிற்சியில் பங்கேற்ற 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டதாகவும் கூறினார். இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக யோகா சங்கம் இணையதளத்தை மறு அறிமுகம் செய்து வைத்த அமைச்சர் யோகாவிற்கான உடையையும் அறிமுகம் செய்தார். பெட்ரோல் டீசல் விலை இன்று மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் லிட்டருக்கு 33 காசுகளும் டீசல் 32 காசுகளும் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் சிஎன்ஜி கிலோ 3.5 ரூபாயும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 108.20 ரூபாய், டீசல் விலை 99.98 ரூபாய், சிஎன்ஜி கிலோ 95 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 2 வாரங்களில் 6வது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. நம் நாட்டில் இதுவரை எபோலா வைரஸ் தொற்று கண்டறியப்படவில்லை என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் எபோலா வைரஸ் தொற்று காணப்படுவதை அடுத்து வெளிநாடுகளிலிருந்து வரும் அனைத்து பயணிகளிடம் தீவிர சோதனை மேற்கொள்ளப்படுவதாகவும் பொதுமக்கள் இதுகுறித்து அச்சப்பட தேவையில்லை என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே ரஷ்யா எபோலா வைரஸ் தொற்றுக்கு புதிய தடுப்பூசியை கண்டுபிடித்திருப்பதாக தென்னாப்பிரிக்காவில் செயல்படும் ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் 62வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. அவரது நினைவிடம் அமைந்துள்ள சாந்திவனத்தில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோர் மலரஞ்சலி செலுத்தினர். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது சமூக வலைதள பதிவில் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஈகை திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி இஸ்லாமிய மக்களுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கியுள்ளார். ஏழை எளிய மக்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து சமூகத்தில் அன்பு சமத்துவம் நிலைக்கவும் மத நல்லிணக்கம் தழைத்தொங்கவும் அவர் வாழ்த்தியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியும் விடுத்துள்ள வாழ்த்து செய்திகளில் இஸ்லாமிய மக்களின் வாழ்வில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலை பெறட்டும் என வாழ்த்தியுள்ளனர். இதனிடையே சவுதியில் பிறை தென்பட்டதை அடுத்து நாகை மாவட்டம் நாகூர் கடற்கரையில் இன்று நடைபெற்ற பக்ரீத் சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் பிரார்த்தனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தியாகத்தினாளான பக்ரீத் பண்டிகையினை முன்னிட்டு நாகூர் கடற்கரையில் ஜாக் அமைப்பு சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்ற இந்த தொழுகையில் உலக அமைதி நிலவ சிறப்பு துவா செய்யப்பட்டது. நாகூர் மட்டுமின்றி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திட்டச்சேரி, மஞ்சக்கொல்லை, வேதாரண்யம், வேளாங்கண்ணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் ஜாக் அமைப்பின் சார்பில் பக்ரீத் தொழுகைகள் நடைபெற்றன. அனைத்து இடங்களிலும் அமைதி, சகோதரத்துவம், உலக நலனுக்காக பிரார்த்தனை செய்யப்பட்டது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு மாவட்டம் முழுவதும் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தியிருந்தனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: தமிழகத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை மேம்படுத்தி நாட்டிலேயே சிறந்த சுற்றுலா வசதிகள் கொண்ட மாநிலமாக மாற்ற மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் அலுவலர்களை கேட்டுக் கொண்டார். சென்னையில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு, போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துதல், தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல், சுற்றுலா நிர்வாகத்திறனை உயர்த்துதல் குறித்து அவர் ஆலோசனை மேற்கொண்டார். பால் உற்பத்தியாளர்களின் நலன் சார்ந்த பணிகள் மற்றும் வெளிப்படைத் தன்மையுடன் கூடிய நிர்வாகத்தை செயல்படுத்த இருப்பதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திரு விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் பால் மற்றும் பால் பொருட்கள் விற்பனை, தூய பால் பொருட்கள் உற்பத்தி, கூட்டுறவு பால் சங்க உற்பத்தியாளர்களுக்கான நலத்திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் திறமையான விளையாட்டு வீரர்கள் கண்டறியப்பட்டு சர்வதேச போட்டிகளில் பதக்கங்களை வெல்ல உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் செஸ் விளையாட்டு வீராங்கனை வைஷாலிக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை

0: அறிக்கையை அவர் வழங்கினார். தமிழகத்தில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் வீடுகள் கோரி விண்ணப்பித்த பயனாளிகளை கண்டறிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு தலைவர் திரு கூப்பா கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த குழுவினர் விண்ணப்பங்களை சரிபார்த்து கணினி மூலம் ஆய்வு செய்து பரிசீலிப்பார்கள் என்று கூறினார். விவசாய கடன் தள்ளுபடி குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், நிதி நிலைமையை சரி செய்த பின்னர் அரசு ஒவ்வொன்றாக திட்டங்களை நிறைவேற்றும் என்று கூறினார். திருச்சி மாவட்டத்தில் நிலுவையில் உள்ள திட்டங்களை அமைச்சர்கள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்றும் கூறினார்.
1: துறையினுடைய வீடுகளை பெறுவதற்கு யாரும் எவர் மூலமாகவும் விண்ணப்பிக்க வேண்டாம். பயனாளிகளை கண்டறிவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையிலே ஒரு குழு இருக்கிறது. விண்ணப்ப மனுக்களை மின்னணு மூலமாக தகுதி படைத்தவரா என அறிந்து தேர்வு செய்து அவர்களுக்கு வழங்கப்படும். ஒரு குடியிருப்பு பல நாட்களுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாலே கட்டப்பட்டிருந்தாலும் அவைகளை மராமத்து செய்து வீடுகளை வழங்குகின்ற பொழுது முன்பு குடியிருந்தவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படை வழங்கப்படும். திருச்சியிலும் பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த துறை தன்னுடைய பணியை செய்து கொண்டு வருகிறது.
0: நீலகிரி கோடை விழாவின் முக்கிய நிகழ்வான 66வது பழக் கண்காட்சி குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் இன்று தொடங்கியுள்ளது. 500 கிலோ பேரீச்சம் பழங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட டைனோசர் வடிவமைப்பு அனைவரையும் கவர்ந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 66வது பழக் கண்காட்சி தொடங்கியது. 4.5 டன் அளவில் பழங்களை கொண்டு ஜுராசிக் பார்க் என்ற கருப்பொருளோடு டைனோசர்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. பூங்கா நுழைவு பகுதியில் ஜுராசிக் பார்க் வரவேற்பு தூண்கள் அன்னாசி பழங்களால் வடிவமைக்கப்பட்டு ஆரஞ்சுகளை கொண்டு அதில் சிம்ஸ் பார்க் என்ற பெயரும் 500 கிலோ பேரீச்சம் அரங்குகளில் பறவைகள், அணைகள், வீணை, மயில் போன்ற வடிவங்களை படங்களாலேயே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அனைவரையும் கவர்ந்துள்ளது. புதுகையிலிருந்து சரவணன்.
0: IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் நியூ சண்டிகரில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறும் எலிமினேட்டர் சுற்றில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெறும் அணி வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் 2வது குவாலிஃபயர் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸுடன் மோதும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடியை முதலமைச்சர் திரு விஜய் புதுடெல்லியில் இன்று சந்தித்து பேசுகிறார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் உள்ளதாக உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. பக்ரீத் பண்டிகையை ஒட்டி தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நகர்ப்புற வாழ்விட மேம்பாடு வாரியத்தின் கீழ் வீடுகள் கோரி விண்ணப்பித்த பயனாளிகளை கண்டறிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்று இதன் தலைவர் திரு கூப்பா கிருஷ்ணன் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் எலிமினேட்டர் சுற்றில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 1:56.
4: ஹர்கெப்கோ பாணி என்ற முழக்கத்துடன் 2015 ஆண்டு ஜூலை 1 தேதி தொடங்கப்பட்ட பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா உறுதியான நீர்ப்பாசனத்துடன் சாகுபடி பரப்பை விரிவுபடுத்தவும், நீர் விரயத்தை குறைக்கவும் மற்றும் நீர் பயன்பாட்டு திறனை மேம்படுத்தவும் செயல்படுத்தப்படுகிறது. PMKSY உறுதியான நீர்ப்பாசனத்திற்கான ஆதாரங்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்துவது மட்டுமில்லாமல் ஜல் சஞ்சய் மற்றும் ஜல் சிஞ்சன் மூலம் மழை நீரை நுண்ணிய அளவில் பயன்படுத்துவதன் மூலம் பாதுகாப்பு நீர்ப்பாசனத்தையும் உருவாக்குகிறது. ஒரு துளி அதிக பயிர் என்பதை உறுதி செய்வதற்காக மானியம் மூலம் நுண்ணீர் பாசனமும் ஊக்குவிக்கப்படுகிறது. PMKSY சம்பந்தப்பட்ட அமைச்சகங்களின் மத்திய அமைச்சர்களை கொண்ட பிரதமரின் தலைமையில் அமைக்கப்படும் மத்திய அமைச்சகங்களுக்கு இடையிலான தேசிய வழிகாட்டுதல் குழுவால் மேற்பார்வையிடப்பட்டு கண்காணிக்கப்படும். நிதி ஆயோக் துணைத் தலைவர் தலைமையில் ஒரு தேசிய செயற்குழு திட்ட அமலாக்கம், வளங்களை ஒதுக்கீடு செய்தல், அமைச்சர்களுக்கிடையிலான ஒருங்கிணைப்பு, கண்காணிப்பு மற்றும் செயல்திறன் மதிப்பீடு, நிர்வாக சிக்கல்களை தீர்ப்பது போன்றவற்றை மேற்பார்வையிடுவதற்காக அமைக்கப்படும். நோக்கங்கள் பின்வருமாறு: கள அளவில் நீர்ப்பாசனத்தில் முதலீடுகளின் ஒருங்கிணைப்பை அடைதல், மாவட்ட அளவில் மற்றும் தேவைப்பட்டால் துணை மாவட்ட அளவிலான நீர் பயன்பாட்டு திட்டங்களை தயாரித்தல், பண்ணையில் தண்ணீர் வசதியை மேம்படுத்தவும் மற்றும் உறுதி செய்யப்பட்ட பாசனத்தின் கீழ் சாகுபடி செய்யக்கூடிய பகுதியை விரிவுபடுத்தவும், நீர் ஆதாரத்தை ஒருங்கிணைத்தல், விநியோகம் மற்றும் அதன் திறமையான பயன்பாடு, பொருத்தமான தொழில்நுட்பங்கள் மற்றும் நடைமுறைகள் மூலம் தண்ணீரை சிறந்த முறையில் பயன்படுத்துதல், விரயத்தை குறைப்பதற்கும் கால அளவிலும் கிடைப்பதை அதிகரிக்கவும், பண்ணை நீர் பயன்பாட்டு திறனை மேம்படுத்துதல், துல்லியமான நீர்ப்பாசனம் மற்றும் பிற நீர் சேமிப்பு தொழில்நுட்பங்களை பின்பற்றுவதை மேம்படுத்தவும்

0: நீர்நிலைகளின் ரீசார்ஜை மேம்படுத்துதல் மற்றும் நிலையான நீர் பாதுகாப்பு நடைமுறைகளை அறிமுகப்படுத்துதல், மண் மற்றும் நீர் பாதுகாப்பு, நிலத்தடி நீரை மீளுருவாக்கம் செய்தல், நீரோட்டத்தை தடுத்து நிறுத்துதல், வாழ்வாதார விருப்பங்களை வழங்குதல் மற்றும் பிற NRM செயல்பாடுகளை நோக்கி நீர்நிலை அணுகுமுறைகளை பயன்படுத்தி மானாவாரி பகுதிகளின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை உறுதி செய்தல், விவசாயிகள் மற்றும் அடிமட்ட களப்பணியாளர்களுக்கான நீர் சேகரிப்பு, நீர் மேலாண்மை மற்றும் பயிர் சீரமைப்பு தொடர்பான விரிவாக்க நடவடிக்கைகளை ஊக்குவித்தல், சுத்திகரிக்கப்பட்ட முனிசிபல் கழிவு நீரை நகர்ப்புற விவசாயத்திற்கு மீண்டும் பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயுங்கள்.
1: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் குறித்த தகவல்கள் கேட்டோம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் மணி 3:02 ஆர்கேஜி நெய் வழங்கும் தேநீர் நேரம் வெள்ளித்திரையில் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: 23,900 when reports last came in. However, in the broader market at the National Stock Exchange, MedCap 100 index was trading almost 0.3% up. And now, before we end the bulletin, the headlines once again. Supreme Court upholds Election Commission's power to conduct SIR of electoral rolls, says it is in consonance with the Representation of the People Act 1950. Prime Minister Narendra Modi urges citizens to take precautions amid rising temperatures. IMD predicts severe heat wave conditions over Haryana, Madhya Pradesh, Punjab, Rajasthan, Uttar Pradesh and Vidarbha. India-Canada reaffirms shared objective of expanding bilateral trade to $50 billion by 2030. CBI arrests two more accused in NEET UG 2026 examination paper leak case. U.S. Senator Lindsey Graham questions credibility of Pakistan's role as possible mediator in U.S.-Iran talks, cites Islamabad's long-standing opposition to Israel. And in IPL cricket, Sunrisers Hyderabad to face Rajasthan Royals in eliminator match in Chandigarh this evening. And with that, we end the midday news.
1: சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: உங்களின் எண்ணங்களை வார்த்தைகளால் வண்ணங்களாக்கி வான் அலைகளின் வழியாக வழங்கிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 2:15. திரைசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் மின்சார கண்ணா திரைப்படத்திற்காக ஹரிகரன் ஹரிணி பாடியது. பாடலுக்கு வரிகள் பாலி, இசை தேவா.

ஆர்கேஜி நெய். நேரம் 2:22. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.1 திரை இசை. தொடரும் பாடல் உன்னருகே நான் இருந்தால் திரைப்படத்திற்காக தாமரையின் வரிகளில் தேவாவின் இசையில் கிருஷ்ணராஜ் சித்ரா பாடியது.

0: Leslie Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பொன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசே.

ஆகாஷ்வாணி குமர் நாகர்கோயில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் மணி 3:02 ஆர்கேஜி நெய் வழங்கும் தேநீர் நேரம் வெள்ளித்திரையில் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 2:29. காற்றில் கானம்பாடி நம் காதுகளில் இனிமை ஊட்டிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசை. பைசா கோபுரம் வந்து ஒரு பக்கம் சாய்ந்திருந்தாலும் கீழே விழாமல் இருப்பதற்கான ரகசியம் என்ன தெரியுமா? பைசா நகரம் சாய்ந்த கோபுரம் இத்தாலியில் உள்ள பாரம்பரிய நினைவு சின்னங்களில் ஒன்றுங்க. உலகில் ஒரு பக்கம் சாய்ந்திருக்கும் ஒரே கட்டிடம் அது மட்டும் அல்லங்க. நெதர்லாந்தில் நடனமாடும் வீடுகள் முதல் சீனாவில் டைகர் ஹில் பகோடா வரை உலகம் முழுவதுமே சற்று சாய்ந்த நிலையில் உள்ள நினைவு சின்னங்கள் நிறைய இருக்குதான். ஆனால் அவை ஏன் சாய்ந்த நிலையில் உள்ளது? அதே சமயம் அப்படி சாய்வதால் அவை கட்டாயம் கீழே விழுந்து விடும் என்று ஏன் சொல்ல முடியாது? தெரிஞ்சிக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பழனி பாரதி வரிகளில் தேவ இசையில் ஹரிஹரன் குரலில் உன்னை தேடி திரைப்பட பாடல்.

0: வீட்டுல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
1: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். பைசா நகர கோபுரம் ஏன் சாய்ந்த நிலையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? நெதர்லாந்தின் டெல்ஃப்ட் தொழில்நுட்பம் வந்து அங்க உள்ள இணை பேராசிரியர் கருத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கட்டமைப்புகள் ஒரு பக்கமாக சாய்வதற்கு பல காரணங்கள் இருக்குது. சில சூழ்நிலைகளில் நெதர்லாந்தின் நடனமாடும் வீடுகளைப் போல அவை கட்டப்படுவதற்கு பயன்படுத்தப்பட்ட அடித்தளங்களின் வகைதான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆம்ஸ்டர்டாமின் மையப்பகுதியில் பெரும்பாலான வீடுகள் மரத்தூண்களின் மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா. கட்டடங்களின் சுவர்கள் வந்து மற்றும் முகப்புகளுக்கு அடியில் மரத்தூண்கள் ஜோடி ஜோடியாக பொருத்தப்படுகின்றன என்றும் அவர் விளக்குகிறார். இதனாலதான் அந்த கோபுரங்கள் வந்து சாய்ந்த நிலையில் இருந்தாலும் கீழே விழுவதில்லை. திரை இசையில் ஒரு பாடல் கேட்கலாம். பா விஜய் வரிகளில், சிற்பி இசையில், ஹரிஹரன் சுஜாதா மோகன் குரல்களில், கண்ணன் வருவான் திரைப்பட பாடல்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: பைசா நகர சாய்ந்த கோபுரம் வந்து ஒரு மென்மையான களிமண், கரி அல்லது மணலால் ஆன நிலப்பரப்பில் 12 மீட்டர் ஆழத்திற்கு செல்கின்றனவாம். அவை அப்படியே இருந்து மரத்தூண்களும் நல்ல நிலையில் பராமரிக்கப்பட்டால் வீடுகளுக்கும் இது மாதிரி எதுவும் சேதம் வராது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவை சிதைய தொடங்கினாலோ அல்லது இது அது வந்து சரி ஆகிவிட்டாலோ சேதமாகிவிட்டாலோ விரிசல்கள் ஏற்படக்கூடுமாம். சீரற்ற சிதைவு அல்லது எடையின் சமநிலையற்ற பகிர்வு காலப்போக்கில் கட்டடங்கள் சாய்வதற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. திரை இசையில் கேட்கலாம் வைரமுத்து வரிகளில், தேவா இசையில் உன்னிகிருஷ்ணன் ஹரியரின் குரலில் வாலி திரைப்பட பாடல்.

இசை. உடைந்தால் தானாகவே ஒட்டிக்கொள்ளும் உயிர் உள்ள ஒரு கட்டிடம். அது வந்து மரம் போல கார்பனை உறிஞ்சும் சுவர்கள் கொண்டதாம். அது என்ன கட்டிடம் தெரிஞ்சுக்கலாமா? கட்டிடம் அப்படின்னாலே சிமெண்ட் மணல் வைத்துதான் கட்டுவாங்க. ஆனா இங்க ஒரு கட்டிடம் வந்து உடைந்தால் அதுவே ஒட்டி கொள்ளும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளதாம். அது எப்படி என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கட்டிடம் என்றாலே செங்கல் சிமெண்ட் போன்ற பொருட்கள் வச்சுதான் நம்ம கட்டுறோங்க. ஆனா வழக்கமான எந்த ஒரு கட்டுமான பொருட்களும் இல்லாமல் நம்மோடு சேர்ந்து சுவாசிக்கும் மற்றும் உடைந்தால் தானாகவே தன்னை சரி செய்து கொள்ளும் ஒரு விசித்திரமான உயிர் உள்ள கட்டிடத்தை வந்து விஞ்ஞானிகள் வந்து நிஜமாக்கியிருக்காங்களாம். இது எங்க இருக்குது அப்படின்னா கனடா நாட்டை சேர்ந்த ஒரு ஆராய்ச்சி அமைப்பு வெனிஸ் நகரில் நடைபெற்ற சர்வதேச கண்காட்சியில் இந்த அசாத்திய தொழில்நுட்பத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்களாம். திரையிசையில் ஒரு பாடல் கேட்டுலாம். முதல்வன் திரைப்படத்திற்காக வைரமுத்து வரிகள், ஏ ஆர் ரஹ்மான் இசையில், சங்கர் மகாதேவன், மனு ஸ்ரீனிவாஸ், ஜானகி குரல்களில். முதல்வன் திரைப்பட பாடல்.

0: குமரி பண்பலை நூற்றொன்றின் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நே.
1: நேரம் 2:48. காற்றில் கானம்பாடி நம் காதுகளில் இனிமையூட்டிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை.

4 சென்டிமீட்டர், ஆற்காடு மூங்கில்துறைப்பட்டு, ஆர்கேபேட்டை திருத்தணி, பொன்னை அணை ஏழுமலை, சோழிங்கர் திருவண்ணாமலை, ஆம்பூர் ஊத்துக்கோட்டை கள்ளிக்குடி ஆகிய இடங்களில் தலா 3 சென்டிமீட்டர், பணப்பாக்கம் பிளவக்கல் பெரியாறு அணை, ஆரணி அம்மூர் ஜமுனா மரத்தூர் ஆகிய இடங்களில் தலா 2 சென்டிமீட்டர், அஞ்செட்டி பூண்டி பாலக்கோடு வடப்புதுப்பேட்டை திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வேலூர் ஹரூர் போலூர் மேட்டூர் கோமுகி அணை மணலூர்பேட்டை ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. வேலூரில் அதிக அளவாக 41.5 டிகிரி செல்சியஸும் தருமபுரியில் குறைந்த அளவாக 23 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன் அறிவிப்பு இன்று தொடங்கி இம்மாதம் 28ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்காலிலும் அதிக அளவு வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக நிலவக்கூடும். வட கடலோர தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் கடல் பரப்பிலிருந்து 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. நேற்று மேற்கு மத்திய வங்காள விரிகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தற்போது மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்காள விரிகுடா இடையே கடற்பரப்புக்கு மேல் 3.1 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் வரை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி கோயம்புத்தூர் சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி கன்னியாகுமரி மற்றும் மதுரை திண்டுக்கல் தேனி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. நாளை நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன் அறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. அதிக அளவு வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 14 டிகிரி செல்சியஸ் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அதிக அளவு வெப்பநிலை 31.6 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவு வெப்பநிலை 24.7 டிகிரி செல்சியஸாகவும் பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள், இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

0: நேரம் 3 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவு தானியங்களை கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து செலவினங்களுக்காக மாநில அரசுகளுக்கு நிதியுதவி வழங்க வகை செய்யும் 25,530 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு

0: நேர திருத்தப் பணிகளை மேற்கொள்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பினை வரவேற்றுள்ள பிஜேபி, இது எதிர்க்கட்சிகளுக்கு கிடைத்த அரசியல் சாசன தோல்வி என்று கருத்து தெரிவித்துள்ளது. தில்லி சென்றுள்ள தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து பேச உள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஒரணியில் செயல்படுவதாக அறிவித்து அதற்கான கடிதத்தையும் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் வழங்கினார். குதிரைபேரத்தில் கவனம் செலுத்தும் தவேக அரசு சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். கட்டுமான நிறுவன உரிமையாளருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட குண்டர் சட்டத்தை எதிர்த்த வழக்கு விசாரணை தொடர்பாக சென்னை மாநகர காவல்துறை முன்னாள் ஆணையர் திரு அருண் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று நேரில் ஆஜரானார். இருப்பினும் இது தொடர்பான சம்மனை வழங்கச் சென்ற நீதிமன்ற அதிகாரியை காக்க வைத்த காவல்துறையைச் சேர்ந்த அலுவலரும் இன்று நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை அதுவரை தள்ளி வைப்பதாகவும் அறிவித்தனர். வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கோடை வெயிலின் தாக்கம் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, கரூர், சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி, மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும், டானிஷா கிராஸ்டோ த்ரூ கபிலா இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. நார்வே செஸ் போட்டியின் 2வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 2.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பைக்கான மகளிர் கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: தேமதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனை வைப்பது குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 3:03. குமரி பண்பலை 101 கேட்கலாம் தேநீர் நேரத்தில் வெள்ளி திரையில்.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
4: ஆஹா, செம்ம வாசனை
5: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

இன்னைக்கு தேனி நேரம் வெள்ளித்திரையில் நிகழ்ச்சியில் எந்த நடிகரை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் சினிமாவில் முதன்மையாக பணியாற்றும் ஒரு இந்திய நடிகர், அப்புறமா திரைப்பட தயாரிப்பாளர். இவர் 80 மற்றும் 90களில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக இருந்தார். இவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னட திரைப்படங்களில் 220 மேற்பட்ட படங்களின் முன்னணி மற்றும் துணை வேடங்களில் பணியாற்றியுள்ளார். இவர் யாரு தெரிஞ்சுக்கலாமா? அவர் நடித்த ஒரு பாடலை கேட்டு.

0: பரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியும், இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜ தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
4: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
5: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
6: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி, RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டு
9: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை,
10: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில், சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
9: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வாழ்க்கைகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்
11: டிஜிமார்ட். இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்,
9: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
11: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு பக்கத்தில்,
12: டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.
13: இந்த பாடலை கேட்டோடனே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க, வேற யாரும் இல்ல, நடிகர் பிரபு அவர்கள் தான். இன்னைக்கு பிரபு அவங்களை பத்தி தான் நம்ம வந்து நிறைய தகவல் தெரிஞ்சுக்க போறோம். பிரபு அவர்கள் மூத்த நடிகர். நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் மற்றும் கமல தம்பதியினருக்கு 1956 December 27 பிறந்தாரு. அவரது மூத்த சகோதரர் வந்து ராம்குமார், அவர் வந்து ஒரு திரைப்பட தயாரிப்பாளர். மேலும் அவருக்கு சாந்தி, தேன்மொழி அப்படின்னு 2 சகோதரிகளும் இருக்காங்க. பிரபு அவர்கள் 1982 புனிதா என்ற பெண்ணை மணந்திருக்காரு. இவர்களுக்கு விக்ரம் பிரபு மற்றும் ஐஸ்வர்யா பிரபு என்ற 2 குழந்தைகள் இருக்காங்க. விக்ரம் பிரபு ஒரு நடிகர் ஆவார். இவர் வந்து 2012 வெளியான கும்கி திரைப்படத்தில் நடிகராகவும் அறிமுகமாயிருக்காரு. சரி, பிரபு நடித்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டுடலாம்.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பலவிளை நாகர்கோவில்
4: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், EEE,
3: ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
4: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
3: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
4: 0465225390.
5: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
6: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
6: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
8: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
9: ஆகாஷ்வாணி நாகர்கோவில். குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். வெள்ளித்திரையில் நிகழ்ச்சியில் வந்து நடிகர் பிரபு அவர்களோட தகவலை நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். பிரபு அவர்கள் வந்து பெங்களூரில் உள்ள ஒரு பள்ளியில் படிப்பை முடித்துக்கிட்டு ஒரு நிர்வாக தயாரிப்பாளராக திரைப்பட தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கிறாருங்க. மேலும் அவர் தனது மாமாவும் வழிகாட்டியுமான VC சண்முகத்துடன் இணைந்து பணியாற்றியிருக்கிறாரு. சண்முகம் அவர்கள் வந்து கலைஞர்களுக்காக நாற்காலிகளை இழுத்து போடுவது போன்ற பொதுவான பணிகளை தான் பிரபுவுக்கு கொடுத்திருக்காரு. திரைப்பட தயாரிப்பு செயல்முறையை ஒழுக்கமான முறையில் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பிரபுவின் தந்தை நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வந்து ஆரம்பத்தில் பிரபு வந்து நடிப்பு தொழிலில் ஈடுபடுத்த தயக்கம் காட்டியிருக்கிறாரு. ஆனால் திரையுலகில் அவர் ஆற்றிய பணிகளின் மூலம் திரைப்பட தயாரிப்பாளர்களிடமிருந்து அவர்களின் படங்களில் நடிக்க அவருக்கு நிறைய வாய்ப்புகளும் வர தொடங்கியிருக்கிறது. அவர் நடித்த திரைப்படத்தில் வந்து ஒரு பாடல் கேட்டுடலாம்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: ஹலோ
3: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
2: மறுபடியுமா?
3: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனோ
4: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
2: சார் இவ்வளவு எங்கிருந்து?
4: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
3: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
2: சார் 2 லட்சம்?
5: என்ன சப்பா?
2: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
5: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.

0: போலீஸ், பேங்க், ஆர்பிஐ இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
1: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. ஆர்பிஐ சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்ஸ் அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் அல்போன்ஸா நீட் அகாடமி வழங்கும் பிளஸ் ஒன் நீட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். 11 வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ் அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்ஸா நீட் அகாடமி, அல்போன்ஸா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445818800, போன் 04652265863. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
3: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை May 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை, தனிஷ்க் ஜங்ஷன், நாகர்கோவில்.
4: பிரபு அவர்கள் வந்து அப்புறமா CV ராஜேந்திரனின் சங்கிலி, இது வந்து 1982 வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் அறிமுகமானார். இது வந்து இந்தி திரைப்படமான காளிச்சரணின் மறு ஆக்கம் தாங்க இது. அதில் அவர் ஒரு துணை பாத்திரத்தில் நடித்திருந்தார். சங்கிலி வெளியாகும் நேரத்தில் பிரபு வந்து சாருகாசனின் புதிய சங்கமம் மற்றும் கங்கி அமரனின் காதல் திரைப்படமான கோழி கூவுது உட்பட 6 படங்களில் பணியாற்றி வந்தார். இது இவரது முதல் வணிக ரீதியாக வெற்றிகரமான முயற்சியாக அமைந்தது. ஆரம்பத்தில் பிரபு தனது தந்தை சிவாஜி கணேசனின் பல படங்களில் நடித்திருந்தார். அவற்றில் பெரும்பாலானவை வணிக ரீதியாக வெற்றி பெற்றன. 1983 பிரபு சிவாஜி கணேசனுடன் நீதிபதி, சந்திப்பு அப்படின்னு பல படங்களில் இணைந்து மொத்தம் 30 திரைப்படங்களில் நடித்தாருங்க. அப்புறமா வந்து அவருக்கு வந்து தொழிலில் கொஞ்சம் சரிவை சந்திச்சாராம். மேலும் அவர் திரும்ப அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தான் ஒப்பந்தம் செய்த படங்களின் வகையை மறுபரிசீலனை செய்ய தொடங்கியிருக்கிறாரு. அவர் நடித்த ஒரு திரைப்பட பாடல் கேட்டலாம். Thank you.

0: திருவரி பண்பலை நூற்றுவண்டில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேநீர் நேரத்தில் வெள்ளி திரையில்.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜி நெய்.
2: ஆஹா, செம்ம வாசனை
3: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
2: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
3: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: தேனியின் நிறம் வெள்ளித்திரை நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து நடிகர் பிரபு அவர்களை பற்றிய நிறைய தகவல் தான் நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம்.
1: Consciously super specialty hospital Parvathipuram Nagarkoil emergency services 24 hours anaitha sigichai muraigal ore idathil
2: ungal idayathai maaradipilirundhu paadhigaathida angiogram angioplasty open heart surgery pacemaker pondra sigichaigalukku Consciously super specialty hospital.
3: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்
4: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்
3: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
4: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
3: தடிக்காரன் கோணம் ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
4: ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டர் தடிக்காரன் கோணம்.

0: முடிந்தவரை பல வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்க தொடங்கியிருக்கிறாரு. சிறிய இடைவேளைக்கு பிறகு அவர் கையெழுத்திட்ட முதல் படங்களில் ஜி எம் குமாரின் அவர் அறுவடை நாள், அப்புறமா சத்யராஜுடன் இணைந்து நடித்த மணிவண்ணனின் பாலைவன ரோஜாக்கள் ஆகியவை இருக்குமாங்க. இது இரண்டுமே வெற்றி பெற்ற படங்கள் தான். அதைத் தொடர்ந்து 1988 அவருக்கு தொடர்ச்சியான வணிக வெற்றிகள் கிடைத்தன. குறிப்பா ரஜினிகாந்துடன் எஸ் பி முத்துராமனின் குரு சிஎன், கார்த்திக்குடன் மணிரத்னத்தின் அக்னி நட்சத்திரம், அப்புறமா பி வாசு அவர்களின் குடும்ப படமான என் தங்கச்சி படிச்சவா படத்தின் வெற்றி பிரபு மற்றும் வாசு இடையே அதிகமாக வெற்றிகரமான கூட்டணியை தந்திருக்குது. சின்ன தம்பி அது வந்து 1991 வெளிவந்திருக்கு. அப்புறமா செந்தமிழ் பாட்டு, இந்த படங்கள் எல்லாமே பெரிய வரவேற்பை பெற்றிருக்குது. இந்த சின்ன தம்பி திரைப்படத்திற்காக பிரபுக்கு தமிழ்நாட்டின் மாநில சிறந்த நடிகர் விருதும் அவருக்கு கொடுத்திருக்காங்க. பிரபு நடித்த ஒரு திரைப்பட பாடல் கேட்டலாமா?
1: அங்கு ஜங்கு ஜாங்கு ஜங்கு ஜங்கு ஜாங்கு ஜங்கு ஜங்கு ஜாங்கு ஜங்கு ஜாங்கு ஜங்கு ஜங்கு ஜாங்கு ஜங்கு ஜங்கு ஜங்கு ஜாங்கு.

0: அந்த இயரிங்க காட்டுங்க.
1: போச்சுவோம் பிரைஸ் மணி.
2: கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
0: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து.
2: எங்க?
0: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல.
2: ஹா?
0: RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
1: நோ ப்ரோக்கரேஜ்,
0: நோ ஹிடன் ஃபீஸ்.
1: ஒத்துக்கறேன். உனக்கு இல்ல ஆப்க்கு.
0: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
5: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
4: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066,
5: செல் நம்பர் 9488230666.
6: ஹலோ
7: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
6: மறுபடியுமா?
7: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனோ 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
6: சார் இவ்வளவு எங்கிருந்து?
7: ஒரு லிங்க் அனுப்பி இருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
6: சார் 2 லட்சம்
0: என்னாச்சப்பா?
6: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ்
7: இருந்ததுதான். அட
6: கட் பண்ணிட்டான்.
0: பயப்பட வேண்டாம்ப்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல. இதெல்லாம் ஃப்ராட் பா.
6: ஃப்ராட்?
0: போலீஸ், பேங்க், RBI, இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க. அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
3: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: இது நம்ம கேம்சி மருத்துவ
9: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
10: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
9: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
10: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
9: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
10: உலகத்தரத்தில் லேப் வசதி,
9: சிடி MRI போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
10: KMMC ஹாஸ்பிட்டல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
9: கால் 7904473872.
11: வெள்ளித்திரையில் நிகழ்ச்சியில் நடிகர் பிரபு அவர்களை பற்றி நிறைய தகவல் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். பிரபு அவர்கள் வந்து RV உதயகுமாரின் ராஜகுமாரன் என்ற அவரோட 100வது படம் தான் அந்த ராஜகுமாரன். அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அதன் பிறகு கே பாலச்சந்தர் அவர்களின் காதல் திரைப்படமான டூயட், மோகன்லாலுடன் பிரியதர்சனின் மலையாள காலகட்ட திரைப்படமான காலபாணி ஆகியவற்றில் நல்ல வரவேற்பை பெற்ற பாத்திரங்களில் நடிச்சிருக்காருங்க. 1990களின் பிற்பகுதியில் பிரபு மற்றொரு வறண்ட காலத்தை சந்திச்சிருக்கிறாரு. அதற்கு தான் பாஞ்சாலங்குறிச்சியின் வெற்றிக்கு பிறகு பல படங்கள் சரியாக போகவில்லையா அவருக்கு. சீமான், RV உதயகுமார், கங்கை அமரன், பாண்டியராஜன், ராஜ்கபூர், GM குமார், பஞ்சு அருணாச்சலம், வேலு பிரபாகரன், கே சுபாஷ், சிவச்சந்திரன், RK கலைமணி, செய்யார் ரவி உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட அறிமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துள்ளாராம் பிரபு. பிரபு வந்து அதிரடி திரைப்படங்களிலிருந்து விலகி 2000களில் முற்பகுதியில் பிறகு குடும்ப பார்வையாளர்களுக்கு கவரும் கதைகளாக தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்கிறாரு. அவர் நடித்த ஒரு திரைப்பட பாடல் கேட்டலாம்.
12: வெக்கத்தை பாரு மாமாவுக்கு, கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய?
13: என்னன்னு சொல்ல?
12: ஓ யோசிக்கிறிய?
13: எப்படி சொல்ல?

0: அந்த இயரிங்க காட்டுங்க.
1: போச்சுவோம் பிரைஸ் மணி. கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
0: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து.
1: எங்க?
0: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல. ஹா? RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
1: நோ ப்ரோக்கரேஜ்,
0: நோ ஹிடன் ஃபீஸ்.
1: ஒத்துக்கறேன். உனக்கு இல்ல ஆப்க்கு.
0: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: வீட்டுல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
4: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU and கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
6: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
7: இம்மாதம் 30 வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
6: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652230

0: 666.
1: செல் நம்பர் 9488230666.
2: பிரபு அவர்கள் அதுக்கப்புறமா சிறிய இடைவெளிக்கு பிறகு முன்னணி கதாபாத்திரத்துக்கு பதிலாக துணை வேடங்களில் நடிக்கும் திரைப்பட வாய்ப்புகளை ஏற்க தொடங்கியிருக்கிறாருங்க. மேலும் வசூல் ராஜா MBBS மற்றும் சொந்தமா அவரோட தயாரிப்பில் வெளியான சந்திரமுகி ஆகிய இரண்டு பெரிய பட்ஜெட் படங்களிலும் கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்துடன் இணைந்து நடித்திருக்கிறாரு. அதன் பிறகு உனக்கும் எனக்கும், தாமிரபரணி மற்றும் ஐயன் போன்ற படங்களில் அக்கறையுள்ள பாதுகாவலர் போன்ற கதாபாத்திரங்களை சித்தரித்து பாராட்டை பெற்றிருக்கிறாரு. அதே நேரத்தில் பில்லா 2007 மற்றும் கந்த சுவாமி போன்ற அதிரடி படங்களில் துப்பறியும் பாத்திரங்களிலும் அவர் நடிச்சிருக்கார். மேலும் தெலுங்கு, கன்னடம் மற்றும் மலையாள படங்களில் இதே போன்ற பாத்திரங்களில் நடிக்க தொடங்கியிருக்கிறார். சரி, பிரபு நடித்த ஒரு திரைப்பட பாடல் கேட்டலாம்.

0: குமரி பண்பலை நூற்றொன்றின் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நெய்.
1: பிரபு வந்து சமீப காலங்களில் பொன்னியின் செல்வன், த்ரிஷியா, தி லெஜெண்ட் போன்ற பிரம்மாண்ட திரைப்படங்களில் முக்கிய கதாபாத்திரங்கள் நடித்துள்ளார். நடிகர் பிரபு அவர்களின் கன்னத்தில் விழும் குழியின் அழகிற்கே நிறைய ரசிகர்களை ஈர்த்தவர் அப்படின்னே சொல்லலாம். அவரின் நடனம், தலையசைவு மற்றும் அவரது யதார்த்த நடிப்பாலும் ரசிகர்கள் மத்தியில் இளைய திலகம் என்ற பெயருடன் பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறார். பிரபு அவர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், கார்த்திக் என அனைத்து முன்னணி நட்சத்திரங்களுடன் நடித்தது மட்டும் இல்லாமல் தற்போது பிரபலமாக உள்ள அஜித், சிம்பு, தனுஷ் என அனைவருடனும் நடித்துக் கொண்டிருக்கிறார். அவர் நடித்த சின்னத்தம்பி திரைப்படம் அவருக்கு பெரிய திருப்பு முனையை கொடுத்தது. பிரபு தனது சிறந்த நடிப்பிற்காக சினிமா எக்ஸ்பிரஸ் விருதுகள், பிலிம்ஃபேர் விருதுகள், தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள் என பல விருதுகளையும் பெற்றிருக்கிறார். சரி, பிரபு நடித்த ஒரு திரைப்பட பாடல் கேட்டுடலாம்.

0: ஏண்டா பெரியசாமி, பட்டணத்துல போய் படிச்சவங்க எல்லாம் பிறந்த கிராமத்தை மறந்துட்டு பட்டணத்திலேயே போய் குடியேறிட்டாங்க. ஓன் தங்கச்சி அங்க வட்டம் வாங்கி இந்த கிராமத்துக்கு வந்து அப்படி என்னடா பண்ண போற?
1: என் தங்கச்சி ஊர் எல்லாம் நல்லபடி மாத்துவ, அட ஒன்ன கூட ஏணி மேல ஏத்துவ, பேரெல்லாம் வாங்கி வந்து

0: பார்த்தா உன் தங்கச்சி அம்சம் அத்தாயிரம் இருக்கு. அப்படின்னா கவலையை விட உன் தங்கச்சி நானே கேட்டுக்கிறேன்.
1: டேய், உன் மூஞ்சிக்கு என் தங்கச்சி கேக்குதா? நான் எப்படிப்பட்ட மாப்பிள்ளைய அவளுக்கு பார்க்க போறேன் தெரியுமா?

குமரி பண்பலை நூற்றுவண்டியில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தேனீர் நேரம் வெள்ளித்திரையில் நடிகர் பிரபு அவர்களை பற்றிய தகவல்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். செய்தி சுருக்கம் நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு டி செல்வராணி கலைமணி.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவு தானியங்களை கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து செலவினங்களுக்காக மாநில அரசுகளுக்கு நிதியுதவி வழங்க வகை செய்யும் 25,530 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பினை வரவேற்றுள்ள பிஜேபி, இது எதிர்க்கட்சிகளுக்கு கிடைத்த அரசியல் சாசன தோல்வி என்று கருத்து தெரிவித்துள்ளது. தில்லி சென்றுள்ள தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசவுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஓரணியில் செயல்படுவதாக அறிவித்து அதற்கான கடிதத்தையும் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் வழங்கினர். குதிரை பேரத்தில் கவனம் செலுத்தும் தவேக அரசு சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேரை ராஜினாமா செய்ய வைத்து அவர்களை தவிக்கவில் இணைத்தது ஜனநாயக படுகொலையாகும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். கட்டுமான நிறுவன உரிமையாளருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட குண்டர் சட்டத்தை எதிர்த்த வழக்கு விசாரணை தொடர்பாக சென்னை மாநகர காவல்துறை முன்னாள் ஆணையர் திரு அருண் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று நேரில் ஆஜரானார். இருப்பினும் இது தொடர்பான சம்மனை வழங்கச் சென்று நீதிமன்ற அதிகாரியை காக்க வைத்த காவல்துறையைச் சேர்ந்த அலுவலரும் இன்று நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை அதுவரை தள்ளி வைப்பதாகவும் அறிவித்தனர். வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கோடை வெயிலின் தாக்கம் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, கரூர், சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி, மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும், டானிஷா கிராஸ்டோ த்ரூ கபிலா இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. நார்வே செஸ் போட்டியின் 2வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 2.5 புள்ளிகளுடன் 2ம் இடத்தில் உள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:03.
4: குமரிப்பண்பலை 101 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.

0: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் நடத்திய பேச்சு போட்டியில் ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை எனும் தலைப்பில் 3 பரிசு பெற்ற பொஞ்சஸ்லி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறியியல் 3 ஆண்டு மாணவர் என்னும் லிஜிஷ் அவர்கள் தரும் உரை கேட்கலாம்.
1: வணக்கம். நான் இன்னைக்கு வந்துட்டு ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை என்ற ஒரு அருமையான தலைப்புல ஒரு சில கருத்துக்களை மட்டும் உங்கள் முன் கூறலாம்னு நினைக்கிறேன். ஆகாஷ்வாணி அகில இந்திய வானொலி என்பது 1936 ஆண்டு இந்தியன் ஸ்டேட் புரோட்காஸ்டிங் சர்வீஸ் என்ற ஒரு நிறுவனம் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கீழே லியோனல் ஃபீல்டன் என்பவர்னால நடைபெற்று வந்துட்டு இருந்துச்சு. அதனுடைய பெயர் வந்து இந்தியன் மக்களுக்கு வந்து எளிதா போய் சேரணுங்கிறதற்காக அப்போது வைஸ்ராயா இருந்தவரிடம் லியோனல் ஃபீல்டன் பரிந்துரை செய்து ஆல் இந்தியா ரேடியோ என்ற பெயரினை நம்ம ஆகாஷ்வாணிக்கு வழங்கினார். அவர் அந்த பெயரை கொடுத்ததுக்கு அப்புறமா இந்திய மக்களுக்கு அனைவருக்கும் அனைத்து விஷயங்களும் செய்தி தொடர்பான விஷயங்கள் என அனைத்தும் சென்று சேரும் வகையில பல இடங்களில் இன்னைக்கு ஆகாஷ்வாணியிலிருந்து மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. 1947 ஆண்டு நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச அப்புறமா இந்த ஆகாஷ்வாணி நிறுவனம் நம்ம இந்திய அரசாங்கத்திற்கு கீழே கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது ஜவஹர்லால் நேரு அவர்கள் பண்டித் ஓம்கார் என்பவரிடம் வந்து வந்தே மாதரம் என்ற தேசிய பாடலை பாடும்படி கேட்டுக்கொண்டார். அவரும் அன்றைக்கு பாடினார். அதற்கு முன்னதாக பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் இந்த ஆகாஷ்வாணி நிறுவனம் இருந்த போது அவர்கள் ஓம் பண்டிட்கர் அவரிடம் பாடல் பாடுமாறு கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அவர் அப்பொழுது வெள்ளை அரசாங்கத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய எந்த நிறுவனத்திலும் எனது குரல் ஒலிக்காது என்று அதை மறுத்தார். அதன் பிறகு ஜவஹர்லால் நேருவின் அழைப்பை ஏற்று வந்தே மாதரம் பாடலை பாடினார். 1984 ஆண்டு அந்த சமயம் இந்திய இராணுவத்தினரால் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் என்பது நடைபெற்ற ஆண்டு. அப்பொழுது ஆகாஷ்வாணி ஜலந்தரில் பணிபுரிந்த ஒரு பெண் பதிவாளர் அவர்கள் ஒரு நேர்காணல் ஒன்றினை எடுப்பதற்காக அங்கு லோட்டஸ் டெம்பிள் அமிர்தஸ்டருக்கு வந்திருந்தார்கள். அப்பொழுது மிகவும் கடுமையான சூழ்நிலையில் 80 கிலோமீட்டரை 5 மணி நேரமாக கடந்து அவர்கள் அங்கு சென்றபோது இங்கு எவருக்கும் அனுமதி கிடையாது என்று கூறினார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உயர் அதிகாரியிடம் பேசி, நான் சாதாரண பெண்மணி அல்ல, எனது குரலை கேட்பதற்காக பல கோடி மக்கள் காத்திருக்கின்றார்கள், நான் அகில இந்திய வானொலியின் ஒரு ஒலிப்பதிப்பாளர் என்று கூறினார். அப்பொழுது அவர்கள் அவர்களுக்கு அந்த நேர்காணலை எடுக்க அனுமதி அளித்தனர். இவ்வாறாக அகில இந்திய வானொலியானது வளர்ந்து வந்த பாதைகள் பல. மகாத்மா காந்தியின் இறுதிச் சடங்கின் போது மெல்வேலி டி மெலோ என்பவரால் 7 மணி நேரம் அகில இந்திய வானொலியில் தொடர்ந்து மக்களுக்கு என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதனை அவர் தொடர்ந்து உரையாடி கொண்டே இருந்தார். மக்கள் பலர் கேட்டார்கள். அது மட்டுமா, பல மக்கள் அவர்களுக்கு கல்வி அறிவு கிடையாது, அவர்களுக்கு விவசாயத்தை பற்றிய பல தகவல்கள் புதிதான தகவல்கள் எதுவும் தெரிய வராது. இவ்வாறு பல விஷயங்களை மக்களிடம் கொண்டு சேர்த்தது இந்த அகில இந்திய வானொலி தான். இன்றைக்கு 100% இந்திய பரப்பளவில் ஏறத்தாழ 92% இடங்களில் உள்ள மக்களால் இன்றைக்கு இந்த அகில இந்திய வானொலியை கேட்க முடிகிறது என்றால் அது இதன் வளர்ச்சியாகும். அது மட்டுமா, மக்களுக்கு கல்வியின் முக்கியத்துவத்தையும் விவசாயத்தின் முக்கியத்துவத்தையும் புதிதாக வரக்கூடிய நோய் அதை எப்படி தவிர்க்கலாம் என்ற தகவல்களை பற்றிய விஷயங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு முக்கிய ஊடகமாக உதவியது இந்த அகில இந்திய வானொலி. அது மட்டுமல்ல, விவசாய தகவல்களின் மூலம் பல விவசாயிகள் பயனடைந்தார்கள். கல்வியின் முக்கியத்துவத்தை அறிந்து பல மக்கள் தங்கள் பிள்ளைகளை கல்வி கற்க அனுப்பினார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் இன்றளவு வரை பல அகில இந்திய வானொலி மையங்களின் மூலமாக அந்தந்த மக்களுக்கு செய்திகள் கொண்டு சேர்க்கப்படுகின்றது. 2014 ஆண்டு நவம்பர் 30 நமது பாரத பிரதமர் முதலாக மனதின் குரல் என்ற நிகழ்ச்சியினை அவர் தொடங்கினார். அந்த நிகழ்ச்சி மக்கள் அனைவருக்கும் சென்று சேர்வதற்காக அவர் தேர்வு செய்த ஒரே ஊடகம் இந்த அகில இந்திய வானொலி. ஏனென்றால் பலதரப்பட்ட மக்களின் வீட்டில் தொலைக்காட்சி பெட்டிகள் இருப்பதில்லை, அவர்களுக்கு இணைய சேவை கிடைப்பதில்லை. ஆனால் அந்த சமயத்தில் ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் மலைவாழ் மக்களுக்கு முதல் கொண்டு அனைவரின் வீட்டிலும் இருந்தது இந்த அகில இந்திய வானொலி.

பெட்டி. இதன் மூலமாக நமது பாரத பிரதமர் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்ற கருத்தினை அனைவரும் அவரவர் மொழியில் கேட்டு தெரிந்து கொண்டார்கள். இவ்வாறாக இந்த அகில இந்திய வானொலி மக்களின் வாழ்வில் ஒவ்வொரு முக்கியத்துவத்தை தருகின்றது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பொழுதுபோக்கிற்காக மக்களுக்கு தேவையான சினிமா பாடல்கள் முதல் கொண்டு அனைத்து விதமான பொழுதுபோக்கு அம்சங்களையும் கொண்டு இன்றைக்கு சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது நமது அகில இந்திய வானொலி. 1984 நமது குமரி மண்ணில் குமரி FM 101 என்ற பெயரில் இன்றைக்கு குமரி பண்பலை நிறுவப்பட்டது. அதன் மூலமாக அன்று முதல் இன்று வரை அவர்கள் மக்களுக்கு அளித்த விவசாய தகவல்களாக இருக்கட்டும், தினமும் காலையில் அவர்கள் கொடுக்கும் நாகர்கோவில் உழவர் சந்தையின் காய்கறி விலை நிலவரமாக இருக்கட்டும், மழை நேரத்தில் புயல் நேரங்களில் கிடைக்கக்கூடிய தகவல்களை மக்களின்

0: மழை நேரத்தில் புயல் நேரங்களில் கிடைக்கக்கூடிய தகவல்களை மக்களின் செவிகளுக்கு கொண்டு சேர்ப்பதாக இருக்கட்டும். இவ்வாறு மக்கள் இதனால் பயனடைந்துள்ளார்கள். அது மட்டுமில்லை, இன்றைக்கு பல நிறுவனங்கள் அவர்கள் கொண்டு வரக்கூடிய முக்கிய அம்சம் கிராமப்புற மக்களுக்கு தேவையான முக்கியமான சேவைகள் முதல் கொண்டு அனைத்து விஷயங்களும் கிராம மக்களின் செவிகளில் சென்று சேர்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணமாக இருப்பதும் இந்த அகில இந்திய வானொலி தான். சிறு வயதில் இருந்து எனக்கு குமரி பண்பலை 101 செய்திகளும் பாடல்களும் கேட்பது ஒரு பொழுதுபோக்காக தான் இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் நமது குமரி பண்பலை 101 பணியாற்றிய ஒரு ஒலிப்பதிவாளர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் கீழப்பாவூர் ஆ. சண்முகையா. அவரது உரையாடல்களை கேட்பது எனக்கு மிகவும் பிடிக்கும். அவரது நகைச்சுவை தன்மையும் மிகவும் பிடிக்கும். அவர் கூறுவார், ஆங்கிலத்தில் உள்ள சீரோ என்ற சொல்லை சீரோ என்று நாம் அழைக்கக்கூடாது, அதற்கு அழகிய ஒரு தமிழ் பெயர் உண்டு, அதன் பெயர் சுழியம் என்று. எனக்கு அப்பொழுதுதான் தெரியும் பூஜ்யத்திற்கு சுழியம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு என்று. இவ்வாறாக பல தகவல்களை, புதிதான தகவல்களை, முக்கியமான தகவல்களை குமரி பண்பலின் மூலமாக நான் அறிந்து வளர்ந்துள்ளேன். இது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக மக்களுக்கு தேவையான பல கருத்துக்களை குமரி பண்பலையின் மூலமாக குமரி மாவட்டத்தில் உள்ள மக்கள் மட்டுமல்லாமல் ஏறத்தாழ 23 மொழிகளிலும் 179 வட்டார வழக்குகள் மூலமாகவும் இன்று ஏறத்தாழ 500 மேற்பட்ட அகில இந்திய வானொலி மையங்கள் நம் நாடு முழுவதும் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் நமது ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை. இன்றைக்கு அகில இந்திய வானொலிக்கு ஆகாஷ்வாணி என்ற ஒரு பெயர் இருக்கிறது. இந்த பெயர் எப்படி உருவானது என்று தெரியுமா? மைசூரை சேர்ந்த மு வி கோபாலசாமி என்பவர் அவரது தனியார் வானொலி நிலையத்திற்கு வைத்த பெயருதான் ஆகாஷ்வாணி. இந்த ஆகாஷ்வாணியின் பொருள் என்னவென்றால் வானிலிருந்து கேட்கும் குரல். இந்த பெயரினை ரவீந்திரநாத் தாகூர் அகில இந்திய வானொலிக்கு ஆகாஷ்வாணி என்ற பெயரை பயன்படுத்தலாம் என்ற ஒரு அறிவுரையை கொடுத்து இன்றைக்கு ஆகாஷ்வாணி என்ற பெயரில் அகிலம் முழுவதும் நம் அகில இந்திய வானொலி பெயர் பெற்று சிறந்து விளங்குகின்றது. இவ்வாறாக பலதரப்பட்ட மக்களுக்கு பலதரப்பட்ட தகவல்களை அவர்களது செவிக்கு கொண்டு சேர்த்து பலதரப்பட்ட நன்மைகளை ஏற்படுத்தி தந்ததுதான் இந்த குமரி பண்பலை 101. இன்றைக்கு அது 90வது வயதை எட்டியுள்ளது. மனோன்மணியம் சுந்தரனார் தமிழின் இளமையை கண்டு பாடினார், உன் சீரிளம் திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்று. அவ்வாறாக 90 வயதை அடைந்த இந்த ஆகாஷ்வாணி என்ற இளைஞன் இன்னும் பல ஆண்டுகள் பல புதுமைகளை கண்டு அதற்கு அழிவில்லாமல் இன்றும் என்றும் மக்களின் செவிகளில் ஒலிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கு இளைஞர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு நம்மளை சுற்றி பல சமூக ஊடகங்கள் இருக்கின்றன. அதில் பல தரப்பட்ட கருத்துக்களும் தலைப்புகளும் நம்மை சுற்றி வலம் வந்து கொண்டுதான் இருக்கிறது. நமக்கு எந்த தலைப்பை தேர்வு செய்து பார்ப்பது, எதை நாம் உற்று நோக்கி அதிலிருந்து கருத்துக்களை எடுத்துக்கொள்வது என்று பல்வேறு கணக்கான மனச்சிக்கல்கள் இருக்கின்றன. ஏனென்றால் பல சமூக ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் இன்று நம் கவனச்சிதறலுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது என்றுதான் சொல்லலாம். நம்மால் தொடர்ந்து ஒரு 5 கூட ஒரு விஷயத்தில் செவிசாய்த்து அதில் கவனம் செலுத்த இயலவில்லை. அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், உங்கள் சமூக ஊடகங்களை ஒடுக்கிவிட்டு நீங்கள் இந்த ஆகாஷ்வாணி மற்றும் நமது குமரி பண்பலை 101 கொடுக்கக்கூடிய செய்திகளை கேளுங்கள். உங்களது செவித்திறன் மற்றும் புரிந்து கொள்ளும் தன்மையானது நம்முள் வளரும் என்பதை நான் தனிப்பட்ட முறையில் உணர்ந்துள்ளேன் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் நடத்திய பேச்சு போட்டியில் ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை எனும் தலைப்பில் 3 பரிசு பெற்ற பொஞ்சஸ்லி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறியியல் 3 ஆண்டு மாணவர் என்னும் லிஜிஷ் அவர்களின் உரை கேட்டீர்கள்.
2: வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமானகுமரி பண்பலை 101 நேரம், 4:15. அந்தி மயங்கும் மாலை வேளையில் மனதை மயக்கும் பாடல்களோடு வலம் வருகிறது திரை இசை. நிகழ்ச்சியில் முதலில் மதன் கார்கி வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்றென்றும் புன்னகை.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்குறோம்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
0: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: திரை இசையில் நிறைவாக வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தில்லாலங்கடி.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரை இசை. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101, நேரம் 4:30. இனி கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி.

0: நடைபெற்றது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவு தானியங்களை கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து செலவினங்களுக்காக மாநில அரசுகளுக்கு நிதி உதவி வழங்க வகை செய்யும் 25,530 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மேற்கொள்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பினை வரவேற்றுள்ள பிஜேபி, இது எதிர்க்கட்சிகளுக்கு கிடைத்த அரசியல் சாசன தோல்வி என கருத்து தெரிவித்துள்ளது. தில்லி சென்றுள்ள தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து பேசினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஓரணியில் செயல்படுவதாக அறிவித்து அதற்கான கடிதத்தையும் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் வழங்கினர். குதிரை பேரத்தில் கவனம் செலுத்தும் தவேக அரசு சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியிருக்கிறார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேரை ராஜினாமா செய்ய வைத்து அவர்களை தாவேக்காவில் இணைத்தது ஜனநாயக படுகொலை என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியிருக்கிறார். வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கோடை வெயிலின் தாக்கம் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, கரூர், சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி, மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும் தனிஷா கிராஸ்டோ, துருவ் கபிலா இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ப்ரோ ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. நார்வே செஸ் போட்டியின் 2வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 2.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பைக்கான மகளிர் கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை எதிர்கொள்கிறது. ஆசிய உள்ளரங்கு தடகள சாம்பியன் போட்டி அடுத்த ஆண்டு புவனேஸ்வரிலும் ஆசிய தொடர் ஓட்டப் போட்டி 2028ஆம் ஆண்டு சண்டிகரிலும் நடைபெறும் என ஆசிய தடகள சம்மேளனம் அறிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 5:03. ஆரம்பமாவது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம்.

மாலை பொழுதில் மயக்கம் தரும் இனிய மதுர குரலில் மயங்காதவர் யாரும் உண்டு? வானம் பாடி படத்திற்காக பி. சுசீலா பாடிய பாடல். பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன், இசை கே. வி. மகாதேவன்.

0: காதலே.
1: அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும்.
0: அம்மா
1: பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.
3: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்கு.

0: சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். அரிதாய் போன இந்த காலத்தில் அழகாய் ஒரு காதல் கடிதம் எழுதுகிறார் இவர். குழந்தையும் தெய்வமும் படத்திற்காக

குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். அரிதாய் போன இந்த காலத்தில் அழகாய் ஒரு காதல் கடிதம் எழுதுகிறார் இவர். குழந்தையும் தெய்வமும் படத்திற்காக TM சௌந்தரராஜன் P சுசீலா பாடிய பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும்

0: 31 தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: பூவோடு சேர்ந்திருக்கும் வாசம் போல் உங்கள் நினைவோடு இணைந்திருக்கும் எங்கள் நேசம். இது குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரு இசை சரம். கார்மேக கருவிழிகள் காதல் மொழி கதைக்கும் நேரம், கனத்த மனங்களும் தேனாய் உருகி போகும். எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி குரல்களில் வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பயணங்கள் முடிவதில்லை.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

நேர்களே, இது உங்கள் அபிமானகுமரி பண்பலை 101. நேரம் 5:22. கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வருஷம் 16. பாடியவர் கே ஜே யேசுதாஸ், பாடலுக்கு இசை இளையராஜா. கண் முன்னே கடவுளின் உலகம், பார்வைப்பட்ட இடமெல்லாம் திரும்ப மனமின்றி பதிந்து நிற்கிறேன்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: முல்லைச்சரத்தில் இனி வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராஜாதி ராஜா. பாடலுக்கு வரிகள் வாலி, இசை இளையராஜா, பாடியவர் மனோ. மரத்தடியில் உதிர்ந்து கிடக்கும் மலர்கள் தன்னை வளர்த்துவிட்ட வேர்களை பூ போட்டு வணங்குகிறது. இயற்கை ஒரு அதிசயம்.
1: சிலு சிலுவென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது, வெடிக்குது வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

நிலவில் அனலும் பூவில் வன்மையும் உண்டென்று அவளை காணும் வரை அவன் அறியவில்லை. மதிமயங்கி நின்றவனை மாய விழியால் வெல்ல வருகிறது இந்த பாடல். பாடலிடம்பெற்ற திரைப்படம் லவ்லி, பாடியவர்கள் ஹரிஹரன், சுஜாதா.

அவள் அழகை வர்ணிக்க வார்த்தைகளை தேடி அலை மோதுகிறது இந்த நெஞ்சம். நாமுத்துக்குமார் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கார்த்திக் மேகா குரல்களில் வருகிறது ஏழாம் அறிவு திரைப்பட பாடல்.

குமரி பண்பலை 101 நேயர்கள் ரசித்து கொண்டிருப்பது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். நிஜம் மறந்து நினைவிழந்து நான் இருக்கையில் உன் பெயர் ஒன்றி நினைவில் இருக்கிறது. இதன் பெயர்தான் காதலா? எங்கேயும் காதல் படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா, சின்மயி குரல்களில் மதன் கார்கி வருகிறது பாடல்.

முல்லைச்சரத்தில் இனி வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ரோமியோ. நித்தம் உன் நினைவால் தடுமாறு மனதுக்கு உன்னிடம் சொல்லிவிட மட்டும் துணிவு வரவில்லையேனோ?

கடவுளின் அற்புத படைப்பு இந்த உலகம். உலகை படைத்து நம்மையும் சேர்த்து படைத்தது இந்த உலகை அன்பால் ஆளத்தானே. இட்லி கடை படத்திற்காக தனுஷ் அறிவு பாடிய பாடல்.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெறுகிறது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101, நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
1: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: ஹலோ
5: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.

0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார் இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பி இருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார் 2 லட்சம்
3: என்னாச்சு அப்பா?
0: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
1: அடே
0: கட் பண்ணிட்டான்.
3: பயப்பட வேண்டாம் பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
0: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
6: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
6: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
8: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
9: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
10: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
10: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
11: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
12: ராகுல், உன்னோட ட்ரீம் என்ன? ஒரு டிகிரி படிக்கணும், IAS ட்ரை பண்ணனும். விஷ் கன்னியாகுமரியில BA பொலிட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணு. இது ஒரு டீம்ட் யூனிவர்சிட்டிங்கறனால 60% IAS டீச்சிங் பேட்டர்னை ஃபாலோ பண்றாங்க.
13: விஷ் கன்னியாகுமரி.
14: அந்த இயரிங்க காட்டுங்க.
15: போச்சு வோ பிரைஸ் மணி.
14: கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
15: வரும்போதே பண்ணிட்டேன், மொபைல்ல இருந்து.
14: எங்க?
15: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல.
14: ஹா,
15: RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்.
14: நோ ப்ரோக்கரேஜ்,
15: நோ ஹிடன் ஃபீஸ்.
14: ஒத்துக்கறேன், உனக்கு இல்ல ஆப்க்கு.
3: RBI சொல்கிறது.
10: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
16: நமது குமரி பண்பலை 101 இன்று இனி ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 3 in 1, 6:20 மெல்லிசை, 6:40 திரையிசை. இன்றிரவு 7 இன்னிசை நேரம், 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேகா அவர்கள். இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, பல பயிர் சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நல்லூர் ஜே ரோஹித் அவர்கள். அமுது சிறபியில் பாரத பிரதமரின் கிருஷி சிஞ்சாய் யோஜனா உரையாடல் கேட்கலாம். நொடிகளில் சில நுட்பங்களில் வாழையில் தண்டு கூன்வண்டு தாக்குதல் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சி நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். 8 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி, 8:30 திரைக்களஞ்சியம், 9:15 செய்தி சுடர், 9:30 திருத்தணியன் சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை பாடல்கள், 10:05 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி, 11:00 மனசு மயங்கும் திரை இசை கேட்கலாம். நள்ளிரவு 12 முதல் நாளை அதிகாலை 5 வரை விடியும் வரை திரை இசை இடம்பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். பண்பலையின் நிகழ்ச்சிகளையும் தவறாமல் கேளுங்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி இரண்டாம் ஆண்டு டிப்ளமோ படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை இம்மாதம் 4ஆம் தேதி முதல் தொடங்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் இணையதளம் வழியாகவோ அல்லது அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி கோணம் நாகர்கோவிலில் உள்ள மையம் வழியாகவோ நேரடியாக வந்து விண்ணப்பிக்கலாம். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி இரண்டாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 இடங்கள் உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித்தொகையுடன் டிப்ளமோ படிப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் கேட்டுக்கொண்டுள்ளார். நாகர்கோவில் எஸ்எம்ஆர்வி மகளிர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் ஆன்லைனில் விண்ணப்பங்கள் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். கட்டிடக்கலை 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் கட்டிடக்கலை படவரைவாளர் 2 ஆண்டுகள், கம்மியர் மின்னணுவியல் 2 ஆண்டுகள், மருத்துவ மின்னணுவியல் நுட்பவியலாளர் 2 ஆண்டுகள், கணினி இயக்குபவர் மற்றும் திட்டமிடுதல் உதவியாளர் 1 ஆண்டு, சுருக்கெழுத்து மற்றும் செயலக உதவியாளர் 1 ஆண்டு படிப்பு, டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆபரேட்டர் 1 ஆண்டு படிப்பு, நவீன ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்பம் 1 ஆண்டு படிப்பு. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் ஆடை தயாரித்தல் 1 ஆண்டு பயிற்சியிலும் கலந்து கொள்ளலாம். பயிற்சி கட்டணம் முற்றிலும் இலவசம். இந்திய அரசு மூலம் சிறந்த சாதனையாளர் நலனுக்காக பத்ம விருதுகள், பத்ம விபூஷன், பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய விருதுகள் ஆண்டுதோறும் குடியரசு தின நாட்களில் வழங்கப்படுகிறது. தற்போது 2026-27ஆம் ஆண்டுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக சேவை, அறிவியல், பொறியியல், பொதுநலத் தொண்டு, குடிமை சேவை, வர்த்தகம் மற்றும் தொழில்கள், தொழிற்சாலைகள் ஆகிய துறைகளில் சிறந்த சாதனை படைத்த சாதனையாளர்களிடமிருந்து பத்ம விருதுக்கான விண்ணப்பங்கள் இணையதளம் http://awards.gov.in வாயிலாக வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் அதன் விபரத்தினை மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாக இணைப்பு கட்டிடம், நாகர்கோவில் என்ற முகவரியில் அலுவலக வேலை நாட்களில் சமர்ப்பிக்குமாறு தெரிவிக்கப்படுகிறது. ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்கு பின்வரும் விண்ணப்பங்கள் தகவலின்றி நிராகரிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள். காற்றோடு கதை பேசிக் கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 6:15. இனி கேட்கலாம்.
1: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் ஈவினிங் நேயர்களே,
2: நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ்.
1: இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை நரவு. நரவு அப்படின்னா தேன் அப்படின்னு அர்த்தம்.
2: இதற்கு உதாரணமா நாம குறுந்தொகையில இருந்து ஒரு வாக்கியம் பார்க்கலாம். நரவுவாய் திறந்த நந்திரி சினைய அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பாடல்ல. இந்த வரிக்கு என்ன பொருள் அப்படின்னா, தேனை தன்னுள் கொண்டுள்ள மலர்கள் இதழ் விரிந்தன அப்படின்னு அர்த்தம்.
1: நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் உங்களுக்கே தெரியும், இங்கிலீஷ் வேர்ட்.
3: This is the first time on you we're getting together. Oh baby, I feel so good.
2: இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போற இங்கிலீஷ் வேர்ட் சாலிட்யூட். SOLITUDE. சாலிட்யூட் அப்படின்னா தனிமை அப்படின்னு அர்த்தம். ஒரு மனிதன் தானாகவே விரும்பி தேர்ந்தெடுக்கும் அமைதியான தனிமையை குறிப்பதற்கு நாம சாலிட்யூட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம்.
1: இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துலாமா? Solitude is the best time for creative thinking. அதாவது ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்கு தனிமை என்பது ஒரு மிகச்சிறந்த நேரம் அப்படின்னு இந்த வாக்கியம் நமக்கு சொல்லுது.
2: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் சயின்ஸ்.
1: இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தி எம்பெம்பா எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதாவது சாதாரணமா சில் வாட்டர், அதாவது குளிர்ந்த தண்ணி தான் முதல்ல ஈஸியா பனிக்கட்டியா மாறும் அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா அது உண்மை இல்லையாங்க. சுடு தண்ணீர் இருக்கு இல்லையா, சூடான தண்ணீர், அதுதான் ஈஸியா சீக்கிரமா பனிக்கட்டியா மாறுமா. இதுக்கு பேரு தான் எம்பெம்பா.

0: பெம்பா எஃபெக்ட். இத பத்தி தான் இந்த செக்மெண்ட்ல நாம கொஞ்சம் கூடுதலா தெரிஞ்சுக்க போறோம்.
1: 1963 ஆண்டுல தான்சானியா நாட்டை சேர்ந்த எராஸ்ட்ரோ மெம்பம்பா அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஐஸ்கிரீம் தயாரிக்கிறப்ப சூடான பால் கலவை குளிர்ந்த பால் கலவையை விட சீக்கிரமா ஐஸ்கிரீம் ஆகிறத பாத்துட்டு தன்னுடைய டீச்சர்ட்ட போய் கேக்குறாரு அத பத்தி. அப்புறமா அது ஒரு பெரிய அறிவியல் ஆய்வா மாறுச்சு. அதனாலதான் இந்த நிகழ்விற்கு அவருடைய பெயரான எம்பெம்பா அப்படின்னு வச்சிருக்காங்க. சரி, இது ஏன் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா?
0: அதாவதுங்க, எவாபரேஷன் இருக்கு இல்லையா, ஆவியாதல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, அதாவது தண்ணி கொதிக்கும் போது ஒரு பகுதி ஆவியா சீக்கிரமா அப்படியே மேல ஏறி போயிடுது. சோ பாத்திரத்துல இருக்கிற தண்ணியுடைய அளவு வந்து குறையுது. குறைந்த அளவு நீர் வந்து சீக்கிரமே பனிக்கட்டியா மாறுது. இது ஒரு மெத்தட். அடுத்தது கன்வெக்ஷன், அதாவது வெப்ப சலனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுடு நீர்ல வந்து வெப்ப ஓட்டம் அதிகமா இருக்கும். சூடான தண்ணீர் வந்து சீக்கிரம் மேல எழும்பிடும், குளிர்ந்த தண்ணீர் வந்து கீழே போயிடும். இந்த சுழற்சி, இந்த சைக்கிள் வந்து ஹீட்ட வந்து ரொம்ப வேகமா வெளியேற்ற உதவுது.
1: அடுத்ததா டிசால்வ்டு கேசஸ், அதாவது நம்ம தண்ணியை சூடாக்குறப்ப அதுல உள்ள காற்று மற்றும் அதுல இருக்கிற கேஸ் எல்லாமே சீக்கிரமா வெளியேறும். அதனால வாயுக்கள் இல்லாத தூய்மையான நீர் வந்து வாயுக்கள் கலந்த குளிர்ந்த நீரை விட, அதாவது கேஸ் இருக்கிற நீரை விட சீக்கிரமா உறையும் தன்மை கொண்டது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, சுடுநீர்ல அதாவது ஹாட் வாட்டர்ல உள்ள மூலக்கூறுகளின் வேகம் மற்றும் ஆற்றல் பரிமாற்றம் குளிர்ந்த நீரை விட சில தருணங்களில் அதிவேகமா நடப்பதே இதற்கான முக்கிய காரணம்.
0: இன்னைக்கான 3 புதிய விஷயங்களை நாம தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: எங்கும் இனிமை, எதிலும் புதுமை. இது உங்கள் குமரி பண்பலை 101 ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம்.

0: காற்றலில் இனி மெல்ல தவழ்ந்து வருகிறது மெல்லிசை. கேட்பதற்கு முன்
1: குமரி பண்பலை நூற்றொன்றின் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நே.
2: நாகர்கோவில்

0: சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
0: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066
1: செல் நம்பர் 9488230666
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
4: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்ஸ் அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் அல்போன்ஸா நீட் அகாடமி வழங்கும் +1 நீட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். 11ஆம் வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ் அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்ஸா நீட் அகாடமி, அல்போன்ஸா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445898800, 4652265863. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
5: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
6: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
7: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
0: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பழவிளை நாகர்கோவில்.
1: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், EEE,
0: ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
1: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
0: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பு பெற அழையுங்கள்.
1: 0465225390.
8: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவ
9: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
10: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
9: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
10: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
9: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
10: உலகத்தரத்தில் லேப் வசதி,
9: CT, MRI போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
10: KMMC ஹாஸ்பிட்டல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
9: கால் 7904737872.
11: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
12: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம், ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
11: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
12: ஏய், இதுல ஃபீஸ், புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
13: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
14: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
15: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
16: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்கநகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
17: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
18: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
19: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கடிமும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை May 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை, தனிஷ்க் டைரக்ட் ஜங்ஷன், நாகர்கோவில்.
1: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்
11: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்
1: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
11: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
1: தடிக்காரன் கோணம் AJ நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
11: AJ நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம்.
2: உங்கள் டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கரில்
3: அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரத்திலான ஊஞ்சல்கள்,
2: பாட்டில் வார்ட்ராப்,
3: ஷோகேஸ் பொருட்கள்,
2: சாய்ந்ததும் தூக்கத்தை தழுவும் தரம் வாய்ந்த ஈசி சேர்கள்,
3: தரத்திற்கு ஏற்ற விலையில் நிறைவாய் வாங்கிட
0: டிஜிமார்ட். இது நம்ம டிஜிட்டல் பார்ட்னர்.
7: ஸ்டேடியம் இதில் நாகர்கோவில்
4: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை.
12: டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில்.
0: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
0: 2 நாட்களில்

0: வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652-230666
1: செல் நம்பர் 9488-230666
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: ஜோதி வடிவானவனே என தொடங்கும் பாடலை பாடியவர் டி என் கிருஷ்ணசந்தர். செல்வகுமார் இயற்றிய பாடலுக்கு இசை டி கே ஜெயராமன்.

0: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
2: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
1: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
3: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஆனைமங்கல செப்பேடுகளை மீட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். மக்கள் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஓரணியில் செயல்படுவதாக அறிவித்துள்ளனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது ஆனைமங்கல செப்பேடுகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்ததற்காக பிரதமருக்கு அவர் நன்றி தெரிவித்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் மாநில வாழ்த்து பாடலை பாடுவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வான்வழி அமைப்பு மையத்தினை தமிழகத்தில் அமைக்க வேண்டும், மேகதாது அணை கட்டும் திட்டம்

0: விவாதத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது போன்ற கோரிக்கைகளையும் முதலமைச்சர் வலியுறுத்தியதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் உள்ள 58 தமிழக மீனவர்களையும் 266 படகுகளையும் மீட்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு விஜய் பிரதமரிடம் வலியுறுத்தியதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ஆண்டார்குப்பத்தில் பிஜேபி சார்பில் இன்று நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபி தொண்டர்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டார். பல்கலைக்கழகங்களின் வேந்தராக முதலமைச்சரே இருப்பார் என்ற திமுக அரசின் நிலைப்பாட்டை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் தாவேக அரசுக்கு இல்லை என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் கொள்கை முடிவு ஒன்றை எடுப்பார் என்றும் கூறினார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார். இப்பிரச்சினையில் முதலமைச்சர் மேற்கொள்ளும் நிலைப்பாட்டிற்கு காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக இருக்கும் என்றும் திரு விஸ்வநாதன் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுதொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2 வாரங்களில் மட்டும் 28 கொலை சம்பவங்கள், 40 பாலியல் குற்றங்கள் நடந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிற கட்சிகளுக்குள் புகுந்து குதிரை பேரம் நடத்துவதில் மட்டும் கவனம் செலுத்திக் கொண்டு சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் தவேக அரசு கோட்டை விட்டுள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஒரணியில் செயல்படுவதாக அறிவித்துள்ளனர். இன்று சென்னையில் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பின் இருதரப்பும் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து இதற்கான கடிதத்தை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு எஸ் பி வேலுமணி, அஇஅதிமுகவிற்குள் கருத்து வேறுபாடுகள்தான் நிலவியதாகவும் பிளவு ஏதும் இல்லை என்றும் கூறினார். தற்போது அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சட்டப்பேரவை அஇஅதிமுக குழு தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமியே செயல்படுவார் என்பதற்கான கடிதமும் பேரவைத் தலைவரிடம் வழங்கப்பட்டுள்ளதாக திரு எஸ் பி வேலுமணி கூறினார். இதற்கிடையே அஇஅதிமுக சார்பில் பெறப்பட்ட மனுக்கள் தொடர்பாக நாளை தமது முடிவினை அறிவிக்க உள்ளதாக திரு ஜே சி டி பிரபாகர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
1: அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே இருவேறு குழுக்களாக பிரிந்து மனுக்களை அளித்திருந்தார்கள். நேற்று முன்தினம் 5 பேர் வந்து ஒரு மனு கொடுத்தார்கள். அப்புறம் ஒருவர் ஒரு மனு கொடுத்தார். இன்றைக்கு ஏற்கனவே மனு அளித்திருந்தவர்கள் சார்பில் எனக்கு மனுக்கள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை எல்லாம் படித்து பார்த்து ஆய்வு செய்து முறையான அறிவிப்பை நாளை காலை நான் வெளியிடுவேன். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட மனுக்களை நான் படிக்க வேண்டும். அதில் நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மனுக்களை நான் முறையாக ஆய்வு செய்து உரிய நடவடிக்கைக்கு வைத்து நாளை உங்களுக்கு நான் முடிவு அறிவிப்பேன்.
0: அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேரை ராஜினாமா செய்ய வைத்து அவர்களை தவிக்கவில் இணைத்தது ஜனநாயக படுகொலையாகும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவிக்க அரசின் இந்த செயலை மக்கள் விரும்பவில்லை என்று கூறினார். குதிரை பேரத்தை விட மோசமானது இது என்றும் அவர் குறிப்பிட்டார். இது வாக்களித்த தொகுதி மக்களின் தீர்ப்புக்கு எதிரான செயலாகும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த தொகுதிகளில் நடைபெறும் இடைத்தேர்தலில் பதவியை ராஜினாமா செய்தவர்கள் போட்டியிட்டால் படுதோல்வி அடைவார்கள் என்றும் அவர் கூறினார். தேவைப்பட்டால் எதிர்க்கட்சிகளின் சார்பில் பொது வேட்பாளரை நிறுத்தும் சூழல் ஏற்படும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எச்சரித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மேலும் சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 3 நாட்கள் பகுதிகளுக்கு, வட உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். மேலும்

0: மே 30ஆம் தேதி முதல் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டிய இருக்கக்கூடும். அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சுறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
1: ஏழைகளின் வீட்டு வசதி கனவை நிறைவேற்றுவதில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் முக்கிய பங்கு வகித்து வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்ற தமது கனவு நனவாகியுள்ளதாக செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நான் வந்து பிரதான மந்திரி வீட்டு வாரியத்தின் கீழ ஒரு வீடு வந்து கிடைச்சிருக்கேன். இந்த ஆட்சி அது மூலியமா நான் வந்து ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சேன். இந்த வீடு கட்டின உடனே ஒரு பேசிக் ஒரு அமௌண்ட் வந்தது. அப்புறம் அடுத்து நான் வீடு கட்ட கட்ட அடுத்த பில்லு வந்துச்சு. நான் வீடும் சீக்கிரமா கட்டினேன். அந்த பில்லு வந்து எனக்கு சீக்கிரமா கிடைச்சிது. பிரதான மந்திரி வந்து 325 ஸ்கொயர் ஃபீட் அளவு கொண்ட வீடு கட்டி முடிக்கும் போது உங்களுக்கு வந்து சரியான பில் வந்து கரெக்டான கிடைக்குது. இதனால வீடு சீக்கிரமா முடிஞ்சுது. இந்த வீடு முடிஞ்சதுனால எங்களுக்கும் என் குடும்பத்துக்கும் இதனால சந்தோஷம். பிரதமருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம்.
1: கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் படகு அலங்கார போட்டி இன்று நடைபெற்றது. சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த போட்டியை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சர்வதேச சுற்றுலா தலமான கொடைக்கானலில் கோடை விழாவின் 6ஆம் நாள் சிறப்பம்சமாக நட்சத்திர ஏரியில் பிரம்மாண்ட படகு அலங்கார போட்டியானது நடைபெற்றது. அரசு துறைகள் பங்கேற்ற இப்போட்டியில் ஜல்லிக்கட்டு காளை, வன விலங்குகள் மற்றும் அரசு திட்டங்களை சித்தரிக்கும் வண்ணமயமான படகுகள் அணிவகுத்து சென்றன. கண்களை கவர்ந்த இந்த அணிவகுப்பில் ஊராட்சி ஒன்றியத்தின் படகு முதல் பரிசையும் தோட்டக்கலைத்துறை 2ஆம் பரிசையும் வென்றன. ஏரியில் படகு சவாரி செய்து கொண்டே இந்த அழகிய காட்சியை கண்டு ரசித்து சுற்றுலா பயணிகள் மிகுந்த உற்சாகம் அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: மாவட்ட செய்திகள். சென்னை மத்திய கூட்டுறவு அச்சகத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் கழிவறை வசதிகளை ஏற்படுத்துவது உள்ளிட்ட 47 தீர்மானங்கள் மாமன்ற கூட்டத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டன. திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு டோங்கிரே பிரவீன் உமேஷ் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். வைகாசி விசாகத்தையொட்டி சென்னை திருச்செந்தூர் இடையே அதிவிரைவு சிறப்பு ரயில் வரும் 29ஆம் தேதி இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஜெர்மனியின் மியூனிக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவு தகுதிச் சுற்றில் பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் அவர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 10-21, 21-12, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஜோனதன் கிறிஸ்டியை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் முதல் சுற்று ஆட்டத்தில் டானிஷா கிராஸ்டோ த்ரூ கபிலா இணை 21-14, 20-22, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் வாங் டீன் சி லிம் சியூ சீன் இணையை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆனைமங்கல செப்பேடுகளை மீட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். மக்கள் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஓரணியில் செயல்படுவதாக அறிவித்துள்ளனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
4: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 6:40. சங்கீதவானில் சந்தோஷ கோலமிட வருகிறது திரை இசை நிகழ்ச்சியை. முதலில் சின்னவர் படத்திற்காக மனா சொர்ணலதா பாடிய பாடல்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
6: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
7: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம், ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
6: ஆனா அவ எல்லாமே புதுசா.

0: வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
6: திரை இசையில் இனி வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் திருச்சிற்றம்பலம்.

0: மனை முட்டும்.
1: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம KMMC-ல
2: BSc நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
1: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
2: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் AI அண்ட் டேட்டா சயின்ஸ் கொலாபரேஷன் வித் இன்டெல் NEC ஜப்பான்.
1: அது மட்டும் இல்ல, UGRPG ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
2: வேலை வாய்ப்பு திறமை படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 கால் பண்ணுங்க.
3: இன்ஜினியரிங் இல்லாம மெடிசன் எப்படி?
4: இதுதான் ஹை டிமாண்டான மருத்துவத்தையும் டெக்னாலஜியையும் கம்பைன் பண்ற ஃபியூச்சர் கோர்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்.
3: இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நிஷ் கன்னியாகுமரி, தி நாலேஜ் பிளானட்.
5: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
6: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
6: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
8: திரை இசையின் இனி பாரணமாயிரம் படத்திற்காக தாமரையின் வரிகளில் பென்னி தயாள் கிருஷ் பாடிய பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரைசை.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.
0: நேரம் 7 மணி. குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம் இன்னிசை நேரம். கேட்பதற்கு முன்,
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க

0: பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: கன்னியாகுமரி மாவட்ட விவசாய பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடற்கரையொட்டியுள்ள பட்டா நில விவசாய நிலங்களில் சவுக்கு நாற்றுகளை நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் வனத்துறை மூலம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள தரமான சவுக்கு நாற்றுகளை இலவசமாக பெற்று நடவு செய்யலாம். தற்போது வனத்துறையில் நாகர்கோவில் சமூக காடுகள் சரகத்தின் மூலம் ஆரல்வாய்மொழி மத்திய நாற்றங்காலில் தரமான சவுக்கு நாற்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. விரும்பும் விவசாயிகள் வனசரக அலுவலர் நாகர்கோவில் சமூக நல காடுகள் சரகம் வடசேரி என்ற முகவரியில் நேரிடையாகவோ அல்லது 9360512712 என்ற கைபேசி எண் மூலமாகவோ தொடர்பு கொண்டு சவுக்கு நாற்றுகளை பெற்று பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

0: நேரம் 7:10 ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேகா.
1: செங்கல்பட்டு மாவட்டத்தில் தூய்மை திருவிழா 2026 செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் மாலதி ஹாலம் துவக்கி வைத்தார். வருகின்ற ஜூன் மாதம் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் எஸ் மாலதி ஹாலம் தலைமையில் மாவட்டம் முழுவதும் மே மாதம் 25ஆம் தேதி துவங்கி ஜூன் 5 வரை உள்ள 10 நாட்கள் தூய்மை பணியில் பல்வேறு அரசு துறைகள் மற்றும் தன் ஆர்வலர்கள் முயற்சியோடு தூய்மை பணி மாவட்டம் முழுவதும் துவங்கியுள்ளது. வீடுதோறும் மக்கும் குப்பைகள் மற்றும் மக்காத குப்பைகள் பொதுமக்கள் தரம் பிரித்து அளிக்க வேண்டும் எனவும் மற்றும் நகர் தூய்மையின் அவசியத்தை உரைக்கும் நோக்கில் கை ஏடுகளை வீடுதோறும் விநியோகித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் தினமும் குப்பைகளை தரம் பிரித்து தரும் இல்லங்களுக்கு கிரீன் ஹோம் என்ற பாராட்டு சான்றிதழ்களும் மாவட்ட ஆட்சியர் வழங்க உள்ளார். அதே போல் ஒரு தெருவில் 1க்கு மேற்பட்ட கிரீன் ஹோம்கள் உருவானால் அந்த தெருவிற்கு கிரீன் ஸ்ட்ரீட் என்ற பெயரிடப்பட உள்ளது. சென்னை அடுத்த பள்ளிக்கரணையில் உள்ள இந்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் தேசிய மாணவர்கள் சவால் திட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் வருகின்ற ஜூன் 1 மற்றும் 2

ஆறாம் ஆகிய தேதிகளில் சென்னையில் உள்ள NIOT நீருக்கடியில் ரோபோட்டிக் பயிலரங்கம் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான முன்னோடி கருத்தரங்கமாக தேசிய நீருக்கடியில் இயங்கும் ரோபோட்டிக் பயிலரங்கம் நடைபெற்றது. கடல்சார் தொழில்நுட்பங்கள் மற்றும் நீருக்கடியில் இயங்கும் ரோபோட்டிக்ஸ் துறையில் பணியாற்றும் ஆராய்ச்சியாளர்கள், கல்வியாளர்கள், தொழில் வல்லுநர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், மாணவர்கள் மற்றும் சம்பந்தப்பட்டவர்கள் ஒன்றிணைப்பதை இந்த பயிலரங்கத்தின் நோக்கமாக கொண்டு இந்நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் சுமார் 300-க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் சென்னை வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் வெயிலின் தாக்கத்திலிருந்து விலங்குகள் மற்றும் பறவைகளை காக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. வண்டலூர் பகுதியில் அமைந்துள்ள இந்த பூங்காவில் 2000-க்கும் மேற்பட்ட விலங்குகள், பறவைகள்

0: சம்பந்தப்பட்டவர்கள் ஒன்றிணைப்பதை இந்த பயிலரங்கத்தின் நோக்கமாக கொண்டு இந்நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் சுமார் 300க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் சென்னை வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் வெயிலின் தாக்கத்திலிருந்து விலங்குகள் மற்றும் பறவைகளை காக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. வண்டலூர் பகுதியில் அமைந்துள்ள இந்த பூங்காவில் 2000க்கும் மேற்பட்ட விலங்குகள் பறவைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. வெயிலின் தாக்கம் அதிகரித்து உள்ளதால் பறவைகளின் கூடுகளில் குளிர்ச்சியான சூழல் உருவாக 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை தண்ணீர் பீச்சு அடிக்கப்படுகிறது. குரங்குகளுக்கு ஷவர் முறையில் தண்ணீர் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாம்புகளுக்கு சொட்டு நீர் பாசன முறையில் ஈரப்பதம் பராமரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் யானைகள், காண்டாமிருகம், நீர் யானை மற்றும் சிம்பான்சி போன்ற விலங்குகளுக்கு வெப்பத்தை குறைக்க ஷவர் குளியல் மற்றும் தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன. சிங்கங்கள், புலி மற்றும் கரடிகளுக்கு உடல் வெப்பத்தை தணிக்க இறைச்சியுடன் கூடிய ஐஸ் கட்டி சிறப்பு உணவாக வழங்கப்படுகிறது. பறவைகளின் கூடுகளின் மீது சணல் சாக்குகள் போர்த்தப்பட்டு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை தண்ணீர் தெளித்து குளிர்ச்சியான சூழல் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பார்வையாளர்கள் நடந்து செல்லும் பாதையில் வெப்பத்தை தணிக்க தண்ணீர் தெளிப்பான் பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் குளிர்ந்த குடிநீர் வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. கோடை விடுமுறையில் வரும் சுற்றுலா பயணிகளுக்காக சஃபாரி வாகனங்கள் மற்றும் பாதை புதுப்பிக்கப்பட்டு புத்துணர்ச்சியுடன் வாகனங்கள் இயக்கப்படுகின்றன. கோடை கால வெப்பத்தின் விலங்குகளை பாதுகாப்பதோடு பொதுமக்களுக்கு பூங்காவை மகிழ்ச்சியாக சுற்றி பார்ப்பதற்கும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தரமணியில் உள்ள இந்திய அரசின் ஜவுளி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் சென்னையில் உள்ள தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனம் ஆடை அலங்கார வடிவமைப்பு கண்காட்சி மற்றும் பட்டமளிப்பு விழா ஆடை அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னையில் உள்ள இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் மாலினி வி சங்கர் அவர்கள் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனத்தின் சிறப்பு அம்சமாக ஆடை அலங்கார வடிவமைப்புகள், ஆடை மற்றும் வாழ்க்கை முறை அணிகலன், தோல் வடிவமைப்பு, பின்னல் ஆடை வடிவமைப்பு மற்றும் ஜவுளி வடிவமைப்பு ஆகிய துறைகளிலிருந்து பட்டம் பெறும் மாணவர்களின் படைப்பாற்றல், பயணம் மற்றும் கல்வி திறன்களின் உச்சகட்டமாக அமைந்தது. மாடல்கள், புதுமையான ஆடைகள் மற்றும் அணிகலன்கள் அணிந்து படைப்பாற்றல், கைவினை திறன் மற்றும் சந்தை பொருத்தம் ஆகியவற்றை சரியான கலவையை வெளிப்படுத்தி மாணவ மாணவிகள் மேடை மீது வலம் வந்தனர்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி. சுரேகா.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்த வகை செய்யும் திட்டத்தை 25,530 கோடி ரூபாய் செலவில் நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காதி பொருட்களின் விற்பனை புதிய சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுகாதார திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஜப்பானில் தேசிய உளவு குழுமத்தை ஏற்படுத்துவதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்த வகை செய்யும் திட்டத்தை நீட்டிப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதற்காக 25,530 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலங்களுக்கு இடையே உணவு தானியங்களை கொண்டு செல்வதற்கும் பொது விநியோக கட்டமைப்பை நவீனப்படுத்துவதற்கும் இந்த திட்டம் உதவிடும் என அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் இதில் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொது விநியோக திட்ட பயனாளிகளின் விவரங்கள், இத்திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் குறைகளை தெரிவிப்பதற்கான சேவை, உணவு தானியங்களை கொண்டு செல்லும் வாகனங்களை கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகள் போன்றவற்றில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்தும் திட்டத்தை 25,500 கோடி ரூபாய் செலவில் நீட்டிக்க

0: மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வறுமையை அகற்றுவதற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்களில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு இந்த திட்டம் வகை செய்வதாக கூறினார். இதன் மூலம் இதன் செயலாக்கத்தில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். காதி பொருட்களின் விற்பனை புதிய சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான செய்தியையும் பகிர்ந்துள்ளார். கடந்த நிதியாண்டில் காதி பொருட்களின் விற்பனை 187,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதை சுட்டிக்காட்டி பிரதமர் இதனை பகிர்ந்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் குழு கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. பெட்ரோலியப் பொருட்களின் விநியோகம் குறித்தும் உரங்களின் கையிருப்பு குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். சுகாதார திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014 130,000 கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீடு 2022 385,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது 3 மடங்கு அதிகமாகும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் உயரிய சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் மத்திய அரசின் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தலைமையிலான இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இந்த திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த அம்மாநில துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே, நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துவது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை வெளிப்படைத்தன்மையுடன் குறித்த காலத்திற்குள் செயல்படுத்துமாறு தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அனைத்து துறை செயலர்கள் மற்றும் தலைவர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார். அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களுக்கு குறித்த காலத்திற்குள் சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள அனைத்து அறிவிப்புகளும் இதன் அடிப்படையில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் திருமதி ரேகா குப்தா அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ராஜஸ்தானை ஒட்டிய எல்லைப்பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக விரிவான ஒருங்கிணைந்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. எல்லைப்பகுதியில் ஊடுருவல்களையும் போதைப்பொருள் கடத்தலையும் தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் இந்த கொள்கைகள் வகுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கர்நாடகாவில் முதலமைச்சரை மாற்றுவது தொடர்பான காங்கிரஸ் தலைவரின் முடிவினை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ரன்தீர் சிங் சுர்ஜிவாலா இன்று பெங்களூருவில் அறிவிக்க உள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு பரமேஸ்வரா கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக திரு ரன்தீர் சிங் சுர்ஜிவாலா இன்று பெங்களூரு வரவுள்ளதாக தெரிவித்தார். இருப்பினும் இந்த பிரச்சினையில் கட்சி தலைமை எடுத்த முடிவுகள் குறித்த விவரங்கள் தமக்கு தெரியாது என்றும் திரு பரமேஸ்வரா தெளிவுபடுத்தினார். இதற்கிடையே சற்று முன் பெங்களூரு வந்த திரு ரன்தீர் சிங் சுர்ஜிவாலா விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு ஏதும் விடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். முதலமைச்சரை மாற்றுவது தொடர்பாக முடிவு ஏதும் எட்டப்படவில்லை என்றும் திரு ரன்தீர் சிங் சுர்ஜிவாலா தெரிவித்தார். கேரள முன்னாள் முதலமைச்சர் திரு பினராயி விஜயனின் இல்லம் உட்பட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். திருவனந்தபுரத்தில் உள்ள திரு பினராயி விஜயன் இல்லத்தில் இன்று காலை முதல் சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கேரளம் முழுவதும் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். இதற்கிடையே இந்த சோதனை

0: நடவடிக்கையை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் புதுதில்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆந்திராவில் அடுத்து நடைபெற உள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் பெண்களுக்கு 33% இடங்கள் வழங்கப்பட உள்ளதாக தெலுங்கு தேசம் அறிவித்துள்ளது. அமராவதியில் நடைபெற்ற அக்கட்சியின் வருடாந்திர மாநாட்டில் தேசிய செயல் தலைவர் திரு நர லோகேஷ் இதற்கான அறிவிப்பினை வெளியிட்டார். நாடாளுமன்றத்திலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் சட்டம் செயல்பாட்டிற்கு வந்தாலும் வராவிட்டாலும் தமது கட்சி இதனை செயல்படுத்த உள்ளதாக அவர் கூறினார். நாட்டிலேயே முதல் முறையாக தெலுங்கு தேசம் இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாகவும் திரு நர லோகேஷ் தெரிவித்தார். பீகாரில் ஹெலிகாப்டர் சுற்றுலாவிற்கு ஊக்கமளிக்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். இன்று பாட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஹெலிகாப்டர் முனையங்கள் வால்மீகி நகர் மற்றும் கைமூர் ஏற்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளிலும் சுற்றுலாவை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திரு சாம்ராஜ் சௌத்ரி தெரிவித்தார். ஜப்பானில் தேசிய உளவு குழுமத்தை ஏற்படுத்துவதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. வெளிநாடுகளின் அச்சுறுத்தல்கள் தொடர்பான உளவு தகவல்களை ஒருங்கிணைக்க ஏதுவாக இந்த குழுமம் ஏற்படுத்தப்பட உள்ளதாக ஜப்பான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இருப்பினும் இந்த குழுமத்தின் செயல்பாடுகளை நாடாளுமன்றம் கவனிப்பதற்கான பிரிவுகள் இதற்கான புதிய சட்டத்தில் இடம்பெறவில்லை என ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவில் புதிய உலக சாதனையுடன் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 10-21, 21-12, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஜொனத்தன் கிறிஸ்டியை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் தனிஷா கிராஸ்டோ த்ரூ கபிலா இணை 21-14, 20-22, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஓங் டிங் சி லிம் சியூ சென் இணையை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான இந்த அணியில் 24 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். நார்வே செஸ் போட்டியின் இரண்டாவது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 2.5 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளார். கொழும்புவில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பைக்கான மகளிர் கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இன்று இந்தியா 110-24 என்ற புள்ளிக்கணக்கில் மாலத்தீவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்த வகை செய்யும் திட்டத்தை 25,530 கோடி ரூபாய் செலவில் நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காதி பொருட்களின் விற்பனை புதிய சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுகாதார திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஜப்பானில் தேசிய உளவு குழுமத்தை ஏற்படுத்துவதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
2: உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் இடம்பெறுகின்றன.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
3: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
4: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
5: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
6: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
7: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
8: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. எதிர்வரும் 5 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32-33 டிகிரி சென்டிகிரேட்டாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி சென்டிகிரேட்டாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும்.

தோட்டக்கலை பயிர்களான வாழை, மிளகு, கிராம்பு, சாதிக்காய், லவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய தென்னை நார் கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். காற்றின் வேகம் மணிக்கு 6 முதல் 10 கிலோமீட்டர் அளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் குலைத்தள்ளிய வாழை மரங்களுக்கு மூங்கில் அல்லது சவுக்கு குச்சிகள் கொண்டு முட்டு கொடுக்கவும். மழை கிடைத்தவுடன் எல்லா மிளகு கொடிகளுக்கும் 0.2% காப்பர் ஆக்சிக்ளோரைட் கரைசலை 5 முதல் 10 லிட்டர் என்ற அளவில் கலந்து கொடியின் தூர்பகுதியில் ஊற்ற வேண்டும். காய்க்கும் தென்னை மரங்களுக்கு 6 மாதங்களுக்கு 1 முறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தென்னை டானிக் மரம் ஒன்றிற்கு 200 மில்லி வீதம் வேர் வழியாக அளிக்கவும். நெகிழி மழை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால்வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். வாழைக்கன்றுகளின் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் கார்போபியூரான் 3G குருணை மருந்தினை தூவி பின் நடவு செய்யவும். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் வைத்து வருகிற 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று முற்பகல் 10:30 மணிக்கு மீனவர் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் மீனவர்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை நேரில் வழங்கிட கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அன்பார்த்த விவசாயிகளை, திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் கன்னிப்பூ சாகுபடிக்கு உகந்த திருப்பதி சாரம் 5 ரக ஆதார விதை நெல் விற்பனைக்கு உள்ளது. இது 118 நாட்கள் வயதுடையது. மழைக்கு சாயாமலும் அதிக மகசூலும் கொடுக்கும் தன்மையுடையது. குறைந்த அளவே இருப்பில் உள்ளதால் நெல் விதை தேவைப்படும் விவசாயிகள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தை அணுகி சென்று பயனடையுமாறு திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய விஞ்ஞானி மற்றும் தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9944044193. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம்.

0: கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை, பழப்பயிர் சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்பவர் நல்லூர் ஜே ரோஹித் அவர்கள். அமுத சுரபி, பாரத பிரதமரின் கிருஷி சீஞ்சாய் யோஜனா உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். வாழையில் தண்டு கூன்வண்டு தாக்குதல். திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சி நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம்.
1: இந்திய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
3: மண் வளம் பெற வேண்டும், பசுமை காக்கப்பட வேண்டும், நீர் வளம் பெற வேண்டும், விவசாயம் உயர வேண்டும், விவசாயிகளின் வாழ்க்கையும் செழிக்க வேண்டும்.
1: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: இனி பழப்பயிர் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்றவர் நல்லூர் ஜே ரோஹித் அவர்கள்.
4: வணக்கம்.
5: வணக்கம்.
4: சொல்லுங்க, இன்னைக்கு முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க.
5: என்னோட பேர் ரோஹித். நான் வந்து பி மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எம்டெக் நானோ டெக்னாலஜி படிச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்ட் டைமா விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ விவசாயத்தில் வந்து மெயினாக வந்து பழப்பயிர்கள், அதுவும் இல்லாமல் மெயினாக விவசாயம் சம்மந்தமான கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிருக்கேன். ஏன்னா நான் எம்டெக் நானோ டெக்னாலஜி படித்ததுனால எங்களுக்கு பயாலஜி அண்ட் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக வரும். ஸோ வந்து கொஞ்சம் மைனராக அக்ரி ரிலேட்டட் ரிசர்ச்லேயும் இருக்கு.
4: இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் படித்தது எம்டெக்

0: வச்சிருக்கேன், அதில் அக்ரி ரிலேட்டட் ரிசர்ச்லாம் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. என்னென்ன மாதிரியான ரிசர்ச் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பப்பாளி பழம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் வந்து நமக்கு மேஜரான ஒரு இஷ்யூ என்ன வரும்னா பப்பாயா மில்லி பக்னு ஒரு இஷ்யூ வரும். அதாவது நீங்களே எல்லாரும் பார்த்துருப்பீங்க, அந்த பப்பாளி பழத்தில் வந்து இந்த வெள்ளை கலரில் வந்து ஒரு பூச்சி வரும். ஸோ இது வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த பப்பாளியோட மொத்த ப்ரொடக்டிவிட்டியை இது பண்ணும். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து மருந்து ரெடி பண்ணுவோம். அதாவது இப்போது நாங்கள் என்ன மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம்னா சில்வர் நானோ பார்ட்டிகல்ஸ்னு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு வைரஸ்னால வர்றது. ஸோ அந்த வைரஸ் வந்து அதில் தாக்காமல் இருக்கணும், ப்ளஸ் வந்து அந்த நம்ம கண்டுபிடிக்கிற மருந்தால சாப்பிடுற நமக்கும் வந்து எந்த கெடுதலும் இருக்கக்கூடாது. சோ அத மாதிரிப்பட்ட கெமிக்கல்ஸ் ஆர் இன்செக்டிசைட்ஸ் வந்து நாங்க கண்டுபிடிப்போம்.
0: இப்போ நீங்க நானோ டெக்னாலஜி நான் படிச்சிருக்கேன், அது வந்து கொஞ்சம் அக்ரி ரிலேட்டடா தான் வரும்னு சொன்னீங்க, அதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வரும் அதை பத்தி சொல்லுங்க.
1: சோ நானோ டெக்னாலஜி நம்ம எடுக்கும்போது அது எல்லா ஃபீல்ட்லயுமே அப்ளை ஆகும். இப்போ அக்ரிகல்ச்சர்லயுமே வந்து எல்லா இதுவுமே நமக்கு இதாகும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உரம் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம வந்து ஃபெர்டிலைசர் போடுறது வந்து அந்த மண்ணை வந்து மலட்டு தன்மையாக்குன்னு சொல்லுவாங்க. அதே இது வந்து நம்ம நானோ டெக்னாலஜி பேஸ்டு ஃபெர்டிலைசர் எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும்னா, அது வந்து நம்ம என்கேப்சுலேட் பண்ணி வச்சிருப்போம். அதாவது இப்போ ஒரு உரம் இருக்கும், அதுக்கு மேல வந்து ஒரு கேப்சூல், நம்ம மருந்து சாப்பிடற கேப்சூல் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம மண்ணில் தூவும் போது அந்த செடிக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு உரத்தை மட்டும் அந்த செடி எடுத்தது போக மண்ணுக்கு பாதிப்பு இல்லாம அந்த உரம் வந்து மண்ணிலே இருக்கும். ஸோ ரெண்டாவது நீங்க பயிர் போடும்போது திருப்பி எக்ஸஸா இருக்கிற அந்த உரம் வந்து என்ன ஆகும்னா அந்த கேப்சூல் பிரேக் ஆகி ரெண்டாவது ஈல்டு நீங்க போடுற அந்த செடி வந்து அந்த உரத்தை யூஸ் பண்ணிக்கும். இதனால என்ன ஆகுதுன்னா ஃபார்மருக்கு வந்து உரம் போடுற இந்த காஸ்டும் கம்மி ஆகுது, மண்ணோட குவாலிட்டியும் வந்து நமக்கு கெட்டு போகாம இருக்குது.
0: இப்ப ஆக்சுவலா நானோ டெக்னாலஜி அப்படின்னு சொன்னா என்னது, அது வந்து எது பேஸ்டா நமக்கு வரும்?
1: நானோ டெக்னாலஜிங்கிறது எந்த பொருளுமே இப்ப நம்ம சென்டிமீட்டர் மில்லி மீட்டர் இதை மாதிரி படிக்கிறோம்ல, அதே மாதிரி 10^-9 இந்த ஸ்கேலுக்கு கீழே இருக்கிற பொருட்களை பத்தி, அட்டாமிக் ஸ்கேல்ல இருக்கிற பொருட்களை பத்தி நம்ம பேசுறது தான் நானோ டெக்னாலஜி. ஸோ வந்து இது ஏன் நானோ டெக்னாலஜி இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்னா, எந்த ஒரு பொருளுமே இந்த ஸ்கேலுக்கு கீழே போகும்போது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் டோட்டலா சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோல்டோட கலர் என்னது?
0: எல்லோ கலர்.
1: சோ எல்லோ கலர் இது வந்து நமக்கு ஜெனரலா தெரிஞ்சது. ஆனா வந்து இப்போ 10^-9 கீழே போகும்போது -9 வந்து அது ஒரு கலர்ல இருக்கும், -6 ஒரு கலர்ல இருக்கும், -7 ஒரு கலர் இருக்கும். அதாவது கோல்டே வந்து நம்ம வந்து ப்ளூ கலர்ல பாக்கலாம், பர்பிள் கலர்ல பாக்கலாம், இத மாதிரி பல கலர்ஸ்ல பாக்கலாம். அதே மாதிரி கோல்டோட ஜெனரல் ப்ராப்பர்ட்டி என்னது, அது வந்து ஒரு கண்டக்டர். அதே இது இந்த ஸ்கேல் 10^-9 கீழே போகும்போது அது சில இடத்துல வந்து இன்சுலேட்டராகவும் ஆக்ட். சோ வந்து எந்த ஒரு பொருளுமே அட்டாமிக் ஸ்கேலுக்கு கீழே போகும்போது அதோட ப்ராப்பர்ட்டிஸே வந்து டோட்டலா சேஞ்ச் ஆகும்.
0: அத பத்தி தான் நீங்க படிக்கிறீங்க?
1: ஆமா.
0: இதுல அக்ரி பேஸ்ட் உங்களுக்கு ஒரு பார்ட்டா வருது?
1: ஆமா. சோ இதுல நான் வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட் அக்ரிகல்ச்சர்ல இருக்கிறதுனால ஒரு சின்ன பார்ட் வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ்டா பண்றேன், மத்தபடி எஜுகேஷன் அண்ட் அதர் ரிசர்ச் எல்லாமே பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப டிஃபென்ஸ் இது மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கார்பன் நானோ பார்ட்டிகல்ஸ் எடுத்துப்போம். கார்பன்ங்கிறது என்ன, சாதாரண கரி தான். ஆனா அந்த கரி வந்து அதுவுமே வந்து நம்ம நானோ பார்ட்டிகல் ஸ்கேல்ல எடுக்கும் போது அது வந்து ஸ்டீலை விட ரொம்ப பலமானதா இருக்கும். சோ வந்து எந்த ஒரு பொருளுமே அதோட ஆட்டம் லெவல்ல போய் நம்ம என்ஜினியர் பண்றதுதான் நானோடெக்.
0: இப்போ இதே மாதிரி நீங்க அக்ரிகல்ச்சர்ல சில பல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க, அதுல என்ன மாதிரியான ரிசர்ச் உங்க நானோ டெக்னாலஜி மூலமா பண்ணிட்டு இருக்கீங்க?
1: இப்போ நாங்க பண்றது வந்து இப்போ டிஷ்யூ கல்ச்சர் இத மாதிரி பட்டதெல்லாம் பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே வாழை விவசாயம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ வந்து நம்ம வாழை கிழங்கா வந்து நட்டோம்னா என்ன ஆகும்னா, இப்போ ஒரு ஃபீல்டுல 100 வாழை நம்ம நடுறோம்னா அது என்ன ஆகும்னா 100 வாழையும் டிஃபரெண்ட் டைம்ல கொலை போடும், அதுக்கு வந்து டிஃபரெண்ட் வியாதிகள் அட்டாக் ஆயிடும். சோ வந்து நம்ம டிஷ்யூ கல்ச்சர் அந்த மாதிரி இதுல வந்து என்ன பண்றோம்னா அந்த டிஷ்யூல வந்து நம்ம என்ஜினியர் பண்றோம். அதாவது இந்த வாழைக்கு வந்து இந்தந்த வியாதி வரும், சோ இது வராம இருக்கிறதுக்கான அந்த தடுப்பு எதிர்ப்பு இது இருக்கிற அந்த ஜெனட்டிக்ஸை மட்டும் நம்ம தனியா எடுத்து எல்லா பிளான்ட்டுமே ஒரே ஏஜ் குரூப்ல இருக்கிற மாதிரி பண்ணி, இப்போ ஒரு விவசாயி வந்து ஒரு டைம்ல வந்து ஒரு 100 வாழை விவசாயம் பண்றாருன்னா 100 ஒரே டைம்ல கொலை போடுற மாதிரி நம்ம பண்ணோம். சோ அந்த விவசாயிக்கு வந்து அந்த கேர் டேக்கிங் வந்து ஈஸியா இருக்கும்.
0: இப்போ நீங்க சொன்னீங்க அந்த டிஷ்யூ கல்ச்சர்ல வந்து அந்த வாழையை வந்து நாங்க வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள வாழைகளை தான் நாங்க ரெடி பண்ணி கொடுக்கறோம்னு சொன்னீங்க, அது வந்து எல்லாமே ஒரே மாதிரியான பருவத்துல உள்ள அந்த செடி தான் நீங்க கொடுக்கறீங்களா? அது வந்து கரெக்டா நமக்கு வந்து ஒரு 10 நம்ம டைம் கொடுக்கும்போது அதே டைமுக்குள்ள அது ரெடி ஆகி வந்துருமா? அதுல இருந்து நமக்கு நாள் தாண்டாதான் மத்த கொலைகள் மாதிரி இது வந்து அந்த லேட் ஆவாதா? ஒரே மாதிரி தான் அது வந்து நம்மளுக்கு பருவம் பண்ண முடியும்.

0: எப்படி?
1: ஒரே மாதிரி தான் பருவம் பண்ண முடியும். ஆனால் நாங்கள் இப்போதைக்கு மாஸ் ஸ்கேலில் பண்ணலாம். நாங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் பேஸில் ரிசர்ச் தான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதே மாதிரி இது நிறைய இதில் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கத்திரிக்காய் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மிக்சிங் வந்து நம்ம எதில் பண்ணலான்னா, கத்திரிக்காயும் சுண்டை தெரியும்ல, சுண்டையையும் நம்ம டிஷ்யூ கல்ச்சரில் மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதில் என்னன்னா, சுண்டைக்காய்க்கு வந்து எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகம்,
0: மெடிசினல் வேல்யூவும் இருக்குது.
1: ஆமாம், கத்திரிக்காய் வந்து ஆல்மோஸ்ட் அது ஒரு 2-3 மந்த்ஸ் தான் அதோட ஏஜ். அதே சுண்டை வந்து ஆல்மோஸ்ட் 1-1.5 இயர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ அதை ரெண்டையும் நம்ம அந்த டிஷ்யூ கல்ச்சரில் இது பண்ணும்போது, இந்த கத்திரி செடி வந்து 1.5 வருஷம் வரைக்கும் நமக்கு ஈல்டு கொடுக்கும், ப்ளஸ் அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்கும். ஸோ இதனால ஒரு ஃபார்மர் ஒன்ஸ் வந்து அவரை நம்மளோட என்ஜினியர் பண்ண இந்த பிளான்ட்டை போட்டார்னா, 1 வருஷம் வரைக்கும் அவர் புது பிளான்ட் போட வேணாம், ப்ளஸ் ஈல்டும் அதிகமாக கிடைக்கும்.
0: இந்த குணங்களும் அந்த சுண்டைக்குள்ள குணமும் கொஞ்சம் வந்து இந்த கத்திரிக்காயில் ஆடாக இருக்கும்.
1: அது நம்ம என்ஜினியர் பண்ணிக்கலாம், சுண்டைக்கான எந்த குணம் இதுல இருக்கணும், எது இருக்க வேணாங்கிறது
0: அதையும் நம்ம
1: சேஞ்ச் பண்ணிக்கலாம். மெயினா சுண்டைக்கான அந்த எதிர்ப்பு சக்தியை நம்ம எடுப்போம், மத்ததை வந்து நம்ம என்ஜினியர் பண்ணிப்போம்.
0: இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்த புத்தளம் பகுதியில் வந்து நீங்க சொன்ன இதே கத்திரிக்காய் தான், அவர் வந்து என்ன செய்தனா, டிஷ்யூ கல்ச்சர் பண்ணல, ஆனா வந்து அதை பட்ஸ் வெட்டி அது வந்து அவங்களே கிராஸ் பண்ணி அந்த கத்திரிக்காயும் சுண்டையும் மிக்ஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு புது வெரைட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ ரீசெண்டா அவங்க பேச வரும்போது அதை சொன்னாங்க. நம்ம அப்படி பட்ஸ் வச்சு பண்ணாலும், ஒட்டு கட்டி பண்ணாலும் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்படி
1: ரெண்டும் ஆல்மோஸ்ட் சேம் தான், ஆனா அதுல வந்து ஃபெயிலியர் ரேட் ரொம்ப அதிகம். பட்டிங் வந்து நம்ம வந்து ஒரு 10 பிளான்ட் வச்சோம்னா 1 பிளான்ட் தான் வரும். ஸோ இது வந்து எப்படின்னா, நம்ம R&D பண்ணி இது வந்து நமக்கு இனிஷியல் R&Dக்கு வந்து டைம் அதிகம். இனிஷியல் நம்ம R&D வந்து ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் பண்ணி இதை மாதிரி எடுத்துட்டோம்னா, அதுக்கப்புறம் வந்து அது 1 பிளான்ட் சக்சஸா வந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம வரிசையா எடுத்துக்கலாம். ஆனா பட்டிங்கிறது நமக்கு பிசிக்கல் ப்ராசஸ் அதிகம். அவங்க அந்த பட் எடுத்து அதில் கரெக்டா வைக்கணும், அது கரெக்டா செட் ஆகி வரலன்னா, அந்த பட் அதுல பிக்ஸ் ஆகலன்னா, அதுல இருந்து வர பிளான் வந்து சுண்டையா வந்துடும்.
0: ஒட்டு கட்டுறது வந்து நம்ம கரெக்டா பண்ணலாம்.
1: ஆமா,
0: பண்ணலாம் மாறி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
1: ஆமா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ மாம்பழமே வந்து இதே மாதிரி பட்டிங்கில் பண்ணுவோம். ஸோ அந்த மாம்பழம் பட்டிங் பண்ணுறது எப்படின்னா, இப்போ உங்களுக்கு வீட்டில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 வருஷமாக ஒரு மாமரம் இருக்குது, அது வந்து உங்களுக்கு காய்க்கவே இல்லைன்னா, அதில் வந்து ஒரு 4 பிரான்ச்சை நீங்கள் கட் பண்ணிட்டு, நீங்கள் ஒரு 4 டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் மாம்பழ இதை பட் பண்ணிட்டு, நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஒரிஜினல் மாமரம் இருக்குல்ல, அதில் இருந்து திழுத்து வர இதை வந்து நீங்கள் கட் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகும்னா, அந்த மதர் பிரான்ல வர்ற எனர்ஜி வந்து நீங்க பட் ஒட்டி வச்சிருக்கிறது போகும். இல்லன்னா நீங்க அந்த பட் ஒட்டி வச்சிருக்கிறது பட்டு போயிடும், திருப்பி இதுதான் வரும்,
0: பழைய இதுதான் வரும். அது வந்து அந்த மாமரத்துல வரக்கூடிய அந்த பிரான்ச்ல இருந்தே நம்ம பட்டு டைரக்டா பண்ணணும்னு சொல்றீங்க.
1: பட்டிங்ல எனக்கு ரொம்ப நாலேஜ் இல்ல, ஆனா இதோட மெயின் இது என்னன்னா, இப்போ வந்து ஒரு மரம் இருக்கு, அது வந்து 5 வருஷம் நிக்குது, சோ காய்க்கல, அந்த 5 வருஷத்தோட பழக்கம் இருக்கு. ஆனா இந்த பட்டிங் மரம் வந்து அது புதுசா தான் இருக்கும், ஆனா அது நல்ல டேஸ்டா இருக்கும், ஆனா அது காய்க்கிறதுக்கு என்ன ஆகும், திருப்பி ஒரு 5 வருஷம் ஆகும். சோ நம்ம என்ன பண்றோம், அதை எடுத்து இதுல வைக்கும் போது இது வந்து திருப்பி 2 மாசத்துலயே காய்ச்சிரும். ஏன்னா இது இந்த செடியோட வேலை ஒரே ஒரு வேலை தான், இந்த பட்டுக்கு வந்து எனர்ஜியை எடுத்து கொடுக்கறது. சோ இது வந்து 5 வருஷம் தாண்டி இது காய்க்கிறது சீக்கிரமா காய்ச்சிரும், டேஸ்ட் நமக்கு தேவையான டேஸ்ட் வந்துடும். சோ ஆனா இந்த மதர் பிளான்ட் வந்து என்னன்னா, அது ஒருவேளை புளிப்பான மாமரமா இருக்கலாம், இல்லன்னா ரொம்ப நாள் காய்க்காம இருந்திருக்கலாம். சோ அதனால அதை வெட்டிட்டு மொத்தமா வெட்டணும்னா, அந்த மாதிரி 5 வருஷம் நம்ம பாதுகாத்தது நமக்கு வேஸ்டா போயிடும். இந்த 5 வருஷம் நம்ம தண்ணி ஊத்தி உரம் போட்டு இது பண்ணது வேஸ்ட் ஆகாம, நல்ல டேஸ்ட் இருக்கிற ஒரு மாமரத்தை சீக்கிரமா காய்க்க வைக்கணும்.
0: இது கூட பட்டு கட்டி எடுக்கணும்.
1: ஆமா,
0: இது வந்து நீங்க சொன்ன மாதிரி 4-5 பிரான்ச்சில் 4-5 வெரைட்டியா வைக்க சொல்லி,
1: அது சில கேரளாலாம் சிலவங்க ஒரே மாமரத்துல ஆல்மோஸ்ட் 10 வெரைட்டி வரைக்கும் வச்சிருக்காங்க, 10-15 வெரைட்டி வரைக்கும் வச்சிருக்காங்க. அந்த 15 வெரைட்டியும் நம்ம கரெக்டா அந்த பட் இது பண்ணி எடுக்க தெரியணும்.
0: தெரிஞ்சிருந்தாதான் நம்ம வந்து பண்ணனா நமக்கு அது ஓரளவுக்கு
1: சக்சஸ் ஆகும்.
0: இல்லைன்னா ஒரே வெரைட்டியும் 4-5 பிரான்ச்சில நம்ம பட்டு கட்டி வைக்கலாம். அந்த மாதிரி வச்சாலும் நமக்கு ஒரு நம்ம பட்டு கட்டி வைக்கக்கூடிய அந்த வெரைட்டியினுடைய அந்த சுவை கிடைக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும்.
1: பல இதுக்காகவும் வைக்கிறோம், நமக்கு சீக்கிரமா காய்க்கிறதுக்கு வைக்கிறோம், நோய் எதிர்ப்பு சக்திக்காக வைக்கிறோம். சோ வந்து நமக்கு என்ன பர்பஸோ அதுக்கு ஏத்தபடி.
0: இப்போ நீங்க டிஷ்யூ கல்ச்சர் பத்தி சொன்னீங்க, ஆனா அது வந்து வாழை மட்டும்தான் டிஷ்யூ கல்ச்சர்ல பண்றாங்களா, இல்லைன்னா எல்லா பழம் எல்லா மரங்களும் நம்ம டிஷ்யூ கல்ச்சர்ல பண்ணலாமா எப்படி?
1: அது வந்து நமக்கு இருக்கு மேம், இந்த ஜீன் இருக்கிற பிளான்ட் இது கூட தான் செட் ஆகும், அது மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் தக்காளியும் உருளைக்கிழங்கும் செட் ஆகும் நினைக்கிறேன். அதே மாதிரி பிரிஞ்சாலும் இந்த சுண்டைக்காயும் செட் ஆகும். ஸோ இதை மாதிரி நிறைய பண்ணலாம். ஆனா இதை மாதிரி நமக்கு எந்த ப்ராசஸுமே பண்ண முடியாம இயற்கையில இருக்கிறது அப்படியே தான் வருங்கிற ஒரே ஒரு மரம் வந்து என்னன்னா பனைமரம். பனைமரம்

0: சுத்தத்துக்கு மட்டும் நம்ம இதுவரைக்கும் எந்த அல்டர்நேட்டிவுமே கண்டுபிடிக்க முடியல. அது வந்து 20 வருஷம் தாண்டி காய்க்கும்னா 20 வருஷம் தாண்டி தான். அதுக்கு மட்டும் பனை மரத்துக்கு மட்டும் எந்த குறுக்கோளையும் நம்மளால இது வரைக்கும் பண்ண முடியும்.
1: ஆனால் பனை மரத்துலேயே கட்ட வெரைட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு விவசாயி வந்து பேசும்போது சொல்லியிருக்காரு. அப்படி கூட அந்த கட்ட வெரைட்டி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஆனால் அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ன்னு அவர் சொல்லலை. நான் இப்போ அந்த புது வெரைட்டி தான் வாங்கி வச்சிருக்கேன். அது கூட இப்போ வந்து ரிசர்ச் வந்து நம்ம வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
0: ஆக்சுவலாக ரொம்ப நாளாக ஆராய்ச்சி பண்ணி ரிசல்ட் எடுக்க முடியாமல் இருந்த பனிமரம் தான் ஒருவேளை சக்ஸஸ் ஆயிருக்கு.
1: சரி, இப்போ நீங்க சொன்னீங்க புது புது டெக்னாலஜியில இப்போ இந்த விவசாயம் நம்ம பண்ணலாம், பழமரங்களும் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. உங்க வீட்டில் வந்து நீங்க பண்ணக்கூடிய அந்த பழமரங்கள் வந்து எப்படி பண்ணியிருக்கீங்க? இது மாதிரி பட் கட்டி பண்ணியிருக்கீங்களா, இல்லைன்னா நம்மளுடைய ஓல்டு வெரைட்டி தானா, இல்லைன்னா புது வெரைட்டி தான் போட்டிருக்கீங்களா, எப்படி?
0: இப்போ நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஹைப்ரிட் வெரைட்டி மாதிரி பண்ணியிருக்கோம். அது எதுவுமே நாங்கள் பண்ண கிடையாது. கேரளாவில் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போனோன்னா இப்போ இந்த டிஷ்யூ கல்ச்சர் பண்ண வாழை மரமே, ஒரு வாழை மரமே வந்து 10 ரூபாய் இதை மாதிரி கொடுப்பாங்க. ஸோ வந்து நாங்கள் அங்கேருந்து வாங்கிறோம். ஸோ அதே மாதிரி இப்போ நமக்கு பெப்பர் இதெல்லாமே வந்து அங்கே போனோன்னா நமக்கு ஒரு நாள் சும்மா சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணாலும் நமக்கு ஈஸியாக வாங்கிடலாம். இப்போ வந்து அது எடுத்துகிட்டு வர டிரான்ஸ்போர்ட்டேஷனுமே நமக்கு ஈஸி தான். இப்போ வந்து நம்ம டிஷ்யூ கல்ச்சர் பண்ணது எல்லாமே பாத்தீங்கன்னா
1: ரொம்ப ஸ்மாலா தான்
0: ரொம்ப ஸ்மாலா தான் இருக்கும்.
1: அதனால நம்ம கையில எடுத்து
0: ஒரு
1: கேரி பேக்ல
0: எடுத்துட்டு வந்துடலாம்,
1: அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து வாழை மரத்துக்கு மட்டும்தான் நம்ம அந்த டிஷ்யூ கல்ச்சர் மாதிரி அங்க வந்து வாங்க முடியுமா, இல்லைன்னா எல்லா பழமரங்களுக்கும் நம்ம வாங்கலாமா?
0: அவங்க மேஜரா வந்து வாழை மரம், மஞ்சள் இப்படி கொஞ்சம் தான் பண்றாங்க. அது இல்லாம நமக்கு ஸ்பெசிபிக்கா அதை வேணும்னா நம்ம சொன்னோம்னா அவங்க பண்ணி கொடுக்கறாங்க.
1: மத்தபடி வந்து பழமரங்கள்லாம் நீங்க எங்க சூஸ் பண்ணி வாங்குறீங்க? அது எல்லாமே ஹைபிரிட் தானே எப்படி?
0: ஆமா, பழமரங்கள் மேக்சிமம் இங்க ஆத்ம நிலையம் இதை மாதிரி இடத்துல போய் வாங்குவோம். ஸோ நிறைய இடத்துல போய் வாங்குவோம். அது டிஃப்ரெண்ட் பிளேசஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், மெயினா வந்து கேரளா தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். இப்ப கேரளால என்னன்னா, கேரளால ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நம்மளோட பட்ஜெட்டை பொறுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட வந்து காசு அதிகமா இருக்கு, எனக்கு உடனே அறுவடை பண்ணணும்னா, அவங்க ஏற்கனவே 5 வருஷம் 6 வருஷம் வளர்ந்த மரங்களும் வச்சிருக்காங்க. அவங்க அதை அப்படியே நமக்கு லாரியில எடுத்துட்டு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி இங்க நட்டு கொடுக்கறாங்க. நம்ம வித்தின் 5 மந்த்ஸ் 6 மந்த்ஸ்லயே வந்து விளைச்சல் எடுத்துக்கலாம்,
1: அந்த மாதிரி இருக்கு.
0: ஆமா, நம்ம வந்து இந்த 5 வருஷம் வெயிட் பண்ணி இதெல்லாம் பண்ணணும் இல்ல. அவங்க கரெக்டா அதுக்கேத்தபடி பேக்ல வச்சிருக்காங்க. நம்ம வந்து ஒரு JCB வச்சு பிட் எடுத்து அதுல பண்ணி உடனே
1: குழி தோண்டி
0: உடனே எடுத்துக்கலாம்.
1: அந்த மாதிரியும் இப்போ
0: மாம்பழம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ வந்து நமக்கு சேலத்துல இருக்கிற அதே மாமரத்தை வந்து நீங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வச்சீங்கன்னா அதே டேஸ்ட் வராது. அது வந்து நம்ம டிஷ்யூ கல்ச்சரா இருக்கட்டும், எது பண்ணாலும் இப்போ வந்து சில செடிகளுக்கு அந்த பருவநிலை இருந்தாதான் அது வரும். இப்போ மாமரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து அதீதமான வெயில் வேணும். இப்போ நீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டா அந்த மாமரம் வந்து காய்க்கிற டைம்ல தான் என்ன ஆகும், மழை பெய்யும், காய் பிடிக்காது. பிளஸ் வந்து நமக்கு இங்க மழை வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால அந்த டேஸ்டும் இருக்காது. அந்தந்த பருவநிலை இதுவும்
1: ஒரு காரணம் தான். நம்ம இங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல நம்மளுடைய பருவத்திற்கு ஏற்ப இங்க கிடைக்கக்கூடிய இந்த மரங்கள் வந்து என்னென்ன மரங்கள், நீங்க அதுல என்னென்ன மரங்கள் நட்டு வச்சிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
0: இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேஜர் இது வந்து வாழை தான். ஸோ நாங்க வந்து வாழை வந்து கொஞ்சம் மைனரா போட்டிருக்கோம். அது இல்லாம ரம்புட்டான் போட்டிருக்கோம். ஏன்னா ரம்புட்டான்ல வந்து இப்போ கொஞ்சம் அது ஒரு பணப்பயிருங்கிறதுனால கொஞ்சம் போட்டிருக்கோம். ஸோ ரம்புட்டான்ல வந்து அதுலே 2 வெரைட்டி போட்டிருக்கோம். ஸோ ரம்புட்டான்ல ஓரளவுக்கு நல்ல ஈல்டு எடுத்து
1: ரெண்டு கலர்ஸ்
0: இல்ல. இப்ப ரம்புட்டான்லயே வந்து வெரைட்டி எப்படின்னா, சிலது வந்து இந்த விதையில இருந்து அந்த பழம் ஈஸியா வரும், சிலது விதையிலேயே வந்து அந்த சதை ஒட்டிக்கிட்டு இருக்கும். சோ அந்த பழம் விதையில இருந்து ஈஸியா வர்றது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான வெரைட்டி. அது வந்து நமக்கு கரெக்டா கண்டுபிடிக்க முடியாததுனால நாங்க அப்படி நட்டு.
1: இப்ப ரம்புட்டான் சொல்லும் போது வந்து நம்மளுக்கு அந்த பனையில இருந்து கிடைக்கக்கூடிய அந்த நொங்கு மாதிரியே ஓபன் பண்ணி அந்த பழத்தை ஓபன் பண்ணி பார்த்தா இருக்கும்.
0: ஆமா,
1: இது வந்து நமக்கு இங்க உள்ள வெரைட்டி இல்லையா, இது ஃபாரின்ல உள்ள வெரைட்டியா? இது
0: கேரளா சைடு.
1: கேரளால உள்ளதா?
0: ஆமா,
1: மத்தபடி இது வெளிநாட்டுல உள்ள வெரைட்டி இல்ல
0: தெரியல. ஆனா கேரளால தான் மெயினா விவசாயம் பண்றாங்க,
1: அதிக அளவுல.
0: அதிக அளவுல கேரளால. எங்கன்னா கேரளால மலை சைடு ஹில்லி ஏரியாஸ்ல பண்றாங்க. ஏன்னா இதுக்கு ஏத்த சூழல் வந்து ஹில்லி ஏரியாஸ், அந்த டெம்பரேச்சர் வந்து லோவா இருக்கும். சோ நம்மளோட கன்னியாகுமரி மாவட்டம் நமக்கு கேரளாவை

0: கொஞ்சம்
1: ஒத்து
0: இருக்கிறதுனால நமக்கு இங்க வந்து நல்லா வருது. அது வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து இதோட ரேட் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஒரு கிலோவே வந்து 600 ரூபாய் 700 ரூபாய் இருந்துச்சு. இப்ப எல்லா இடத்துலயுமே விவசாயம் பண்றதுனால கிலோக்கு வந்து நம்ம இப்ப குடுக்கறதே வந்து 200 250 அந்த மாதிரி ஆயிருச்சு. இப்போ அதே மாதிரிதான் இப்ப டிராகன் ஃப்ரூட்டுமே வந்து முதல்ல ரொம்ப டிமாண்ட் அதிகமா இருந்துச்சு. அதுவுமே இப்ப நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பத்தின டீடைல்ஸ் தெரியாததுனால அந்த ரிஸ்க் எடுக்கல.
1: உங்க தோட்டத்துல வந்து நீங்க டிராகன் ஃப்ரூட் நீங்க வைக்கலையா? உங்க
0: நாங்க வைக்கலாம்.
1: அதனால அதை பத்தி தெரியல. சரி, நீங்க என்னென்ன பழமரங்கள்லாம் வச்சிருக்கீங்க?
0: பழமரங்கள் வந்து ரம்புட்டான், அதுக்கப்புறம் மங்குஸ்டின் வச்சிருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து ஜஸ்ட் நேம் பேருக்காக ஒன்று ரெண்டு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் மிராக்கிள் ஃப்ரூட்னு அது வந்து மரம் கிடையாது, ஒரு சின்ன செடி தான் வச்சிருக்கோம். அது ஒரு 3 செடி இருக்கும். ஸோ அந்த மிராக்கிள் ஃப்ரூட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நீங்க அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டு நீங்க வந்து உங்க வாயில வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு வீழ்த்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து இனிப்பு சுவை தெரியும்.
1: என்னென்ன வெரைட்டி மரங்கள்லாம் வச்சிருக்கீங்க?
0: வேற எதுவுமே இப்போ அந்த அளவுக்கு வைக்கல. இருந்தது எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு இப்போ இது மட்டும்தான் வச்சிருக்கோம்.
1: ஆனா வாழை நிக்குது.
0: வாழை நிக்குது. வாழை எதுக்குன்னா, இப்போ அப்பப்ப எமர்ஜென்சி எக்ஸ்பென்ஸுக்கான இது எடுக்கிறதுக்காக வாழை அங்கங்க வச்சிருக்கோம். ஆனா அதுவும் வந்து நார்மல் இதுதான் வச்சிருக்கோம். டிஷ்யூ கல்ச்சர் முதல்ல வச்சிருந்தோம், இப்போ நார்மல் தான்.
1: மத்தபடி மாம்பழம் அந்த சப்போர்ட் அந்த மாதிரி எல்லாம் வெரைட்டி வச்சிருக்கீங்களா?
0: இல்ல, இப்போதைக்கு இல்ல.
1: முன்னாடி வச்சிருந்தீங்க? ஆமா. சரி, இப்போ நீங்க சொன்னீங்க இப்போ உள்ள தொழில்நுட்பத்துல வந்து நம்ம நிறைய பழமரங்கள் எல்லாம் நம்ம வந்து சீக்கிரமா அது வந்து பலன் தரக்கூடிய மரங்கள், அது மாதிரி நோய் எதிர்ப்பு சக்திக்கு தரக்கூடிய மரங்கள், இன்னொன்று வந்து அதிக லாபம் தரக்கூடிய இந்த மரங்கள் எல்லாம் நம்ம சூஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு
0: சொன்னீங்க.
1: இப்போ உங்க இடத்துல உங்க ஆராய்ச்சியை பொறுத்த அளவுல நீங்க என்ன மாதிரியான விவசாய முறைகளை நீங்க கையாள்றீங்க, அதை பற்றி சொல்லுங்க.
0: இப்போ எங்களோட இதை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ட்ரிப் இரிகேஷன் மட்டும் ஃபாலோ பண்ணுறோம், ஏன்னா தண்ணியை வந்து மிச்சப்படுத்துறதுக்காக. ஸோ ட்ரிப் இரிகேஷனுமே வந்து நமக்கு இந்த ரொம்ப வெயிலாக இருக்கும்போது தான் தேவை. ஸோ நம்ம மாவட்டத்தில் மழை பெய்யும் போது நமக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ எல்லாமே இயற்கையில் இருக்கிறதா நமக்கு தேவையான மாதிரி நம்ம மாற்றி எடுத்தோம்.
1: கண்டிப்பாக குமரி பண்பலையில் நிறைய நேயர்கள் விவசாயிகள் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது அனைவருக்கும் பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி
0: இந்த வாய்ப்பை தந்தமைக்காக. ரொம்ப
2: இதுவரை பல பெயர் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகத்தில் பங்கேற்றவர் நல்லூர் ஜே ரோஹித் அவர்கள். உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்.
3: அமுத சுரபி.
2: இனி பாரத பிரதமரின் கிருஷி சிஞ்சாய் யோஜனா உரையாடல் கேட்கலாம்.
4: ஏக்கா பாருங்க அக்கா, ஒரே மழை. ஆனா மழை பெய்யறது நல்லது, விவசாயத்துக்கு தேவையான தண்ணியும் கிடைக்கும். இப்ப பாருங்க அக்கா, பரவாயில்ல, மழை பெய்யுது, தேவையான தண்ணி வந்து கிடைக்குது. வெயில் காலங்கன்னு பார்க்கும் போது நான் அந்த கிணற்றுல இருந்து மோட்டர் போட்டு தண்ணி அத்தனை விடுவாக்கா. ஆனா தண்ணி அவ்வளவு வேஸ்டா வீணாயிதாக்கா போகுது. ஆனா வந்து பலனும் கிடைக்காம போகுது.
1: தம்பி நீ சொல்றது கரெக்ட் தான். என்னன்னா நமக்கு ஒரு கப்பு தண்ணி தான் தாகமா இருக்குன்னா அந்த ஒரு கப்பு தண்ணியை மட்டும் தானப்போ நம்ம குடிக்கணும். தேவைக்கு அதிகமா நம்ம தண்ணியை குடிச்சோம்னா நமக்கு வாமிட் தான் வரும். அதே மாதிரிதான் தென்னை மரங்களுக்கு எவ்வளவு தூரம் தண்ணி விடணுமோ அந்த அளவுக்கு தண்ணீருடைய அளவையும் குறைக்கலாம். அந்த மரத்துக்கு தேவையான தண்ணீரும் அதுல கிடைக்கும். தண்ணீர் அதிக அளவுல செலவழிக்கக்கூடிய அந்த திறனும் நமக்கு வந்து குறைச்சிக்கிடலாம்ப்பா. ஏன்னா தண்ணீர் வந்து இன்னைக்குள்ள காலகட்டத்தில் எவ்வளவு அவசியம் அப்படிங்கறத நம்முடைய மத்திய அரசு கருத்துல கொண்டு இந்த மாதிரி விஷயங்களை செயல்படுத்திட்டு வராங்க.
4: ஏக்கா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்க்கா. இப்ப வந்து நம்ம தென்னைக்கு தண்ணி விடணும்னு பார்க்கும் போது நமக்கு வந்து ஓசு மூலம் அடிச்சான்னு பார்க்கும்போது அது அடிக்காம அந்த அளவுக்கு தேங்கி நிக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க வந்து நுண்ணுயிர் பாசனம் மூலம் வந்து தண்ணி கொடுக்கணும்னு பார்க்கும்போது அது வந்து சொட்டு சொட்டா போகும்போது வந்து அந்த தண்ணி வந்து அந்த தென்னை மரத்துக்கு மூட நினைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமே.
1: தம்பி அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல.

0: தான் நம்முடைய ஏஐ அந்த மாதிரி புதிய தொழில்நுட்பங்கள்லாம் வந்தாச்சு. அந்த தொழில்நுட்பத்தின் மூலம் நம்ம எந்த வேலைகள் பார்த்துட்டு இருந்தாலும், நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்முடைய விவசாயத்தை நாம இருந்த இடத்துல இருந்தே பண்ணலாம். அதுவும் இந்த நுண்ணீர் பாசன திட்டங்கள் மூலமாக நம்மளுடைய எல்லா கனெக்ஷனையும் நம்ம போன்ல நம்ம கொடுத்து வச்சிருந்தோம்னா, எந்த டைம்ல இருந்து எந்த டைம், காலையில ஒரு டைம், சாயங்காலம் ஒரு டைம், டைம் பிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம் மட்டும் அந்த செடிக்கு வந்து தண்ணீர் போய் அந்த தென்னை மரத்துக்கு தண்ணீர் தேவையான அளவு கிடைச்சி அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி நம்ம டைமிங் செட் பண்ணி விட்டா சாயங்காலம் அதே போல விட்டுக்கிடலாம்ப்பா. இதுக்கு நம்ம பெருசா ஒன்றும் நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தண்ணீருடைய அளவு குறையும் இல்லப்பா, எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தண்ணி கிடைக்கும் சொல்ல முடியாது. இங்க செழிப்பா இருக்கு, இதே இது தள்ளி வெளியில விருதுநகர் அந்த மாதிரி மாவட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா காஞ்சி போய் தான் இருக்கும். அந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி நுண்ணீர் பாசன திட்ட வசதிகள் வந்து ஒரு நல்ல பயனுள்ள திட்டம் இல்லப்பா இது.
1: ஏக்கா நீங்க சொல்றதும் இன்னொரு விஷயத்துல கரெக்ட் தான்க்கா. இப்ப வந்து நம்ம தென்னைக்கு வந்து தண்ணி விடணும் பார்க்கும்போது நம்ம அந்த பாத்தி மூலம் வந்து தண்ணி விடம்பம் பார்க்கும்போது எல்லா இடமும் படுற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க வந்து நுண்ணுயிர் பாசனம் மூலம் படுறோம் பார்க்கும்போது அந்த தென்னையினுடைய அந்த மூடு பகுதியில மட்டும்தானாக்கா நனைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
0: தம்பி நீ கேட்டது எல்லாம் கரெக்ட் தான், ஏன்னா சுத்தி தண்ணி நமக்கு தேவையில்லை. எந்த மரத்துக்கு வேணுமோ அந்த மரத்துக்கு மட்டும் தண்ணி தேவைப்படும். நாம ஓசு மூலமா சுத்தி எல்லா இடங்களையும் அதிக அளவுல தண்ணி அடிச்சு விடும் போது அதுல தேவையில்லாத களை வரும். அந்த களை வந்துன்னா திருப்பி அந்த களை எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஆளை பாக்கணும், ஒரு மிஷினை பாக்கணும், அது வேலையும் நேரம் விரயம் தானப்பா அது.
1: அதுதான்க்கா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான்க்கா. சரி இப்ப இந்த நுண்ணுயிர் பாசனம் வைக்கிறேன்னு பாக்கும்போது அதனுடைய எதுக்காக வைக்கிறாங்க?
0: தம்பி இது வந்து இந்த வயல் மட்டத்தில இருந்து நீர்ப்பாசன திட்டங்களை ஒருங்கிணைக்கிறது. இன்னொன்னு பாசன திட்டத்தின் கீழ் அந்த சாகுபடி பரப்பை வந்து இதன் மூலம் அதிகப்படுத்தலாம். அதே மாதிரி பண்ணை நீர் பயன்பாட்டினுடைய திறனை நம்ம குறைக்கலாம். இன்னொன்னு வந்து தண்ணி விரயத்தை நம்ம குறைக்கலாம். துல்லியமான அந்த பாசன முறை அப்புறம் வந்து நீர் சேமிப்பு தொழில்நுட்பங்களை நம்ம ஒருங்கிணைக்கிறதுக்காக வேண்டிதான் இந்த மாதிரி நுண்ணீர் பாசன திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தேன்னா பொதுவாட்டு தேவையான மரத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் கொடுத்தல் இதுதான் இதனுடைய முக்கிய நோக்கமா இருக்குப்பா.
1: நீங்க நுண்ணுயிர் பாசனம் கூட வைக்கணும்னு சொல்றீங்க, இப்ப இந்த நுண்ணுயிர் பாசன திட்டம் வந்து வைக்கணும்னு பாக்கும்போது அதிக செலவு கூட ஆக வாய்ப்பு இருக்கு இல்லையா?
0: ஏ தம்பி நீ கேட்ட கேள்வி நல்ல கேள்விதான். என்னன்னா நம்ம வந்து மின் மோட்டார போட்டு ஆன் பண்ணி நம்ம அந்த செடிகளுக்கும் அந்த பயிர்களுக்கும் நம்ம தண்ணீர் விடும்போது அதனுடைய கரண்ட் செலவு நமக்கு அதிகமாகும், அதிக அளவுல தண்ணியும் நமக்கு விரயமாகும். ஆனா இது வந்து தேவையான அளவுக்கு நம்மளுடைய தண்ணியை செட் பண்ணி விட்டோம்னா அந்த தேவையான நேரம் கழிந்த உடனே அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஆஃப் ஆயிரும். நீ டேங்க்ல முதல்ல காலையில வந்தோடனே தண்ணீர் நிரப்பி மட்டும் போட்டா போறோம், ஒரு நாளைக்கு நீ நிரப்படக்கூடிய தண்ணி பயிர்களுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு தண்ணீர் கிடைச்சிரும்ப்பா. அதனால எக்ஸ்ட்ரா கரண்ட் செலவோ மத்த ஆள் செலவோ நமக்கு வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லப்பா.
1: ஏக்கா இது ஒரு நல்ல ஒரு யோசனை தான்க்கா. அப்ப இந்த திட்டத்துல வந்து நம்ம பயன்பெறணும்னு பாக்கும்போது யார்கிட்ட கேட்டாக்கா இந்த திட்டத்துல வந்து நம்ம பயன்பெறலாம்?
0: தம்பி பொதுவாவே இந்த மாதிரி எந்திரமயமாக்கல் திட்டத்துல நம்ம பயனடையணும்னா நாம எங்க கேட்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு பக்கத்துல உள்ள வேளாண் பொறியியல் துறை அணுகணுப்பா. அவங்களுடைய ஆலோசனை பேர்ல நாம முன்கூட்டியே நம்ம பதிவு செய்து வைக்கணும். அந்த பதிவு மூப்பின் அடிப்படையில நமக்கு இந்த திட்டத்துல நம்ம பயன்பெறலாம். இன்னொன்னு இந்த திட்டத்துல வந்து நமக்கு பயன்பெறதுக்கு ஒரு தடவை ஒரு விவசாயி ஒரு திட்டத்துல பயனடைஞ்சிட்டான 7 வருஷம் வரைக்கும் அந்த விவசாயி அந்த மானிய திட்டத்துல பயனடைய முடியாது. ஒரு விவசாயிக்கு ஒண்ணுக்கு மேற்பட்ட பயிர்கள் இருந்தா கூட அந்த பயிர்களுக்கு ஏற்ற மாதிரியான மானிய திட்டங்களை அவங்க சொல்லுவாங்க.
1: அப்போ இந்த வேளாண் பொறியியல் துறையை வந்து நம்ம அணுகணும்னு பாக்கும்போது அங்க வந்து நமக்கு அதிக செலவாகும் நினைக்கிறேன்க்கா.
0: தம்பி அதிக செலவு ஆகுறது ஒரு விஷயம் தான், ஆனாலும் நம்முடைய அரசு வந்து இதுக்கான மானிய திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. சிறு குறு விவசாயிகளுக்கு ஒரு மானிய திட்டமும், பெரிய விவசாயிகளுக்கு ஒரு மானிய திட்டமும், அதே மாதிரி பெண் விவசாயிகளுக்கு, அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனியான மானிய திட்டங்களை நம்முடைய அரசு அறிவிச்சிருக்கு. இதன் மூலமா நாம என்ன செய்யலாம், பயனடையலாம் இதுல.
2: இதுவரை பாரத பிரதமரின் கிருஷி சிஞ்சாயி யோஜனா உரையாடல் கேட்டீர்கள்.
3: நொடிகளில் சில நுட்பங்கள்.
2: இதில் வாழையில் தண்டு கூன்வண்டு தாக்குதல் குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சி நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள்.
4: எல்லா விவசாயிகளுக்கும் தெரியும் நம்ம வாழை மரத்துல முக்கியமா நேந்திரன், செவ்வாழை இந்த மாதிரி ரகங்கள் அதிகமாக தண்டு கூன்வண்டு தாக்குதல் அதிகமாக காணப்படும். இந்த கூன்வண்டி அதோட அறிகுறி எப்படின்னு பாயிருக்கும்னா தண்டு மற்றும் வாழைத்தாரோட தண்டு பகுதியில துளைகள் தென்படும் ஃபர்ஸ்ட் முதலாவது அறிகுறி. அதுக்கப்புறம் வந்தோம்னா துளையிட்ட பகுதியில இருந்து நிறம் மாறும் மற்றும் துளையிலிருந்து ஒரு மாதிரி வந்து சீல் மாதிரி ஒரு மாதிரி நிறம் மாறி வந்துட்டு இருக்கும். தண்டு கூன்வண்டு பாதிக்கப்பட்ட மரங்கள் இலைகள் வந்து மஞ்சள் நிறமாக மாறும். மரங்கள் எளிதில் காற்றில் சாய்ந்து போயிடும். சோ தண்டு கூன் வண்டு தென்பட்ட உடனே வந்து அல்லது வந்து வலுவிழுப்பான மிக வந்து ஒரு திரவம் வந்து அந்த தண்டுல இருந்து மர்றத பாக்கலாம். இதை கட்டுப்படுத்த முறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்டை வெட்டிய உடனே வந்து நார்மலா வந்து அந்த மரத்தின் நிலத்தடியில

0: பல்கேரியானா பேசியானா மூணு மில்லி ஒரு லிட்டர் தண்ணி அந்த மாதிரி கலந்து நிலமட்டத்துல வந்து நமக்கு வந்து இயற்கை முறையில கட்டுப்படுத்தினா புவேரியா பேசியானா அந்த மரத்தின் மீது தெளிக்க வேண்டும். அல்லது குளோர் பைரிபாஸ் இந்த பூச்சிக்கொல்லி மருந்து 2.5 மில்லி ஒரு லிட்டர் தண்ணியில நம்ம அந்த மரத்துல தண்டு பகுதியில தெளிக்கலாம். இல்லது என்னன்னா தண்டு பொறின்னு சொல்லுவாங்க, வாழை தண்டு பொறி அப்படின்னா வாழை தார் வெட்டினதுக்கு அப்புறம் அந்த தண்டு பகுதியை நீள்வக்க பாகத்துல வந்து வெட்டிட்டு இந்த புவேரியா பேசியானா கலவை அதாவது 20 கிராம் அல்லது 20 மில்லி திரவமா இருந்துச்சுன்னா 20 மில்லி பவுடரா இருந்துச்சுன்னா 20 கிராம் அந்த கலந்து அந்த ஒவ்வொரு பொறியிலையும் வந்து நம்ம தூவி விடும்போது இயற்கை முறையில அந்த பூச்சியை வந்து நம்ம கவர்ந்திருக்கலாம்.
1: நொடிகளில் சில நுட்பங்கள் கேட்டீர்கள்.
2: அமைப்பில் உதவி ரதி அருண்குமார், அமைப்பு டிஎல் ஜேக்கப்.

முளைப்பாலில மகளை வணங்கிடுவோம், பொட்டலையும் பூமொழியால் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது ஆனைமங்கல செப்பேடுகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்ததற்காக பிரதமருக்கு அவர் நன்றி தெரிவித்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் மாநில வாழ்த்து பாடலை பாடுவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வான்வழி அமைப்பு மையத்தினை தமிழகத்தில் அமைக்க வேண்டும், மேகதாது அணை கட்டும் திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது போன்ற கோரிக்கைகளையும் முதலமைச்சர் வலியுறுத்தியதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் உள்ள 58 தமிழக மீனவர்களையும் 266 படகுகளையும் மீட்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு விஜய் பிரதமரிடம் வலியுறுத்தியதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் சந்திப்புக்கு பின்னர் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ஆண்டார்குப்பத்தில் பிஜேபி சார்பில் இன்று நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபி தொண்டர்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 2 வாரங்களில் மட்டும் 28 கொலை சம்பவங்கள், 40 பாலியல் குற்றங்கள் நடந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிற கட்சிகளுக்குள் புகுந்து குதிரை பேரம் நடத்துவதில் மட்டும் கவனம் செலுத்திக் கொண்டு சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் தாவிக்க

0: அரசு கோட்டை விட்டுள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஒரணியில் செயல்படுவதாக அறிவித்துள்ளனர். இன்று சென்னையில் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பின் இருதரப்பும் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து இதற்கான கடிதத்தை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு எஸ் பி வேலுமணி, அஇஅதிமுகவிற்குள் கருத்து வேறுபாடுகள் தான் நிலவியதாகவும் பிளவு ஏதும் இல்லை என்றும் கூறினார். தற்போது அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சட்டப்பேரவை அஇஅதிமுக குழு தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமியே செயல்படுவார் என்பதற்கான கடிதமும் பேரவைத் தலைவரிடம் வழங்கப்பட்டுள்ளதாக திரு எஸ் பி வேலுமணி கூறினார். இதற்கிடையே அஇஅதிமுக சார்பில் பெறப்பட்ட மனுக்கள் தொடர்பாக நாளை தமது முடிவினை அறிவிக்க உள்ளதாக திரு ஜே சி டி பிரபாகர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேரை ராஜினாமா செய்ய வைத்து அவர்களை தவிகவில் இணைத்தது ஜனநாயக படுகொலையாகும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவிக அரசின் இந்த செயலை மக்கள் விரும்பவில்லை என்று கூறினார். குதிரை பேரத்தை விட மோசமானது இது என்றும் அவர் குறிப்பிட்டார். இது வாக்களித்த தொகுதி மக்களின் தீர்ப்புக்கு எதிரான செயலாகும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த தொகுதிகளில் நடைபெறும் இடைத்தேர்தலில் பதவியை ராஜினாமா செய்தவர்கள் போட்டியிட்டால் படுதோல்வி அடைவார்கள் என்றும் அவர் கூறினார். தேவைப்பட்டால் எதிர்க்கட்சிகளின் சார்பில் பொது வேட்பாளரை நிறுத்தும் சூழல் ஏற்படும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எச்சரித்தார். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்கள் தொடர்புடைய காணாமல் போன குழந்தைகள் குறித்த வழக்குகளில் உதவி புரிய பாரா சட்டப்பணி தன்னார்வலர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளதாக சட்டப்பணிகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தகுதி வாய்ந்தவர்கள் இதற்கான விண்ணப்பங்களை அடுத்த மாதம் 1 தேதிக்குள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அலுவலகத்திற்கு அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியின் மியூனிக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவில் புதிய உலக சாதனையுடன் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 10-21, 21-12, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஜோனத்தன் கிறிஸ்டியை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் டானிஷா கிராஸ்டோ த்ரூ கபிலா இணை 21-14, 20-22, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் வாங் டின் சி லிம் சியூ சீன் இணையை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான இந்த அணியில் 24 பேர் இடம்பெற்றுள்ளனர். நார்வே செஸ் போட்டியின் இரண்டாவது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 2.5 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: பக்குமான பண்பிலை இது உங்களுக்கு மதிப்பு பண்பிலை நூற்று ஒன்று.

0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101, நேரம் 8:06. பணப்பிடக்கும் பட்டாம்பூச்சிகளாய் காற்றலையில் சிறகடிக்க வருகிறார்கள் நம் வீட்டு செல்லச்சீட்டுகள். ஆரம்பமாவது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதல் குழந்தை யார்னு கேட்டலாம். வணக்கம் வணக்கம்
1: ஹலோ மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: என் பேர் சிதீஷ்.
0: என்னம்மா?
1: ஊரு கன்னியாகுமரி.
0: கன்னியாகுமரியிலிருந்து பேர் என்ன சொன்னீங்க?
1: சிதீஷ்.
0: சிதீஷ், இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க சிதீஷ்?
1: திருக்குறள், தமிழ் ரைம்.
0: சொல்லுங்க கேக்கலாம்.
1: பூசணிக்கா தலையிலே பச்சை மிளகாய் மூக்குதான், காத்த இரண்டு கண்களான், தக்காளி பழம் வயதானா பார்த்தவன் தான்.

0: அவ்வளவுதானா? சரி, அடுத்து என்ன சொல்ல
1: ஆ
0: போறீங்க?
1: ஆ
0: அடுத்து அவ்வளவுதானா? இது
1: நொண்டு திருக்குறள்,
0: சொல்லுங்க.
1: அகர முகர எடுத்தலா
0: அகர
1: மாதி
0: முதல்ல
1: பகவன்
0: அகர
1: வச்சே உனது கச்சவுதான் ஆயவனே என் தொல் மாலறிவன் நச்சார் கொல்லார் எனில்.
0: சிதீஷ்மா, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து பேசும்போது திருக்குறளை இன்னும் நல்லா தெளிவாக படிச்சுட்டு அப்புறம் வந்து சொல்லணும், சரிங்களாம்மா? இப்போ நல்லா சொன்னீங்க, நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி.
1: தங்கச்சிட்ட குடுக்கேன்.
0: கொடுங்க. ஹலோ, உங்கள் பேர் என்ன? அப்படியா, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? நீங்களும் திருக்குறள் சொல்ல போறீங்களா? சரி சொல்லுங்க பார்க்கலாம். சரி சொல்லுங்க கேக்கலாம். பாடுங்க பாடுங்கடா. சூப்பரா பாடு. நீங்க என்ன படிக்கிறீங்க கண்ணா? இனி ரெண்டாம் வகுப்பு போக போறீங்களா? சரிம்மா, சூப்பரா சொன்னீங்க. சரியா, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி.
2: ஜோதி வடிவானவனே என தொடங்கும் பாடலை பாடி
3: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: Pontiously super specialty hospital Parvathipuram Nagarkoil emergency services 24 hours anaitha sigichai muraigal ore idathil
6: ungal idayathai maaridipil irundhu paadhigaathida angiogram angioplasty open heart surgery pacemaker pondra sigichigalukku Pontiously super specialty hospital.
7: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
8: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
7: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
8: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
9: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
10: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: நேர்களே, இது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. நம் வீட்டு செல்ல சிட்டுகள் காற்றலையில் கதை பேசும் நேரம் இது. நிகழ்ச்சியின் அடுத்த லிட்டில் ஸ்டார் யாருன்னு கேட்கலாமா? வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்கம்மா? என்னமா, எந்த ஊர்ல இருந்து யார் பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. ஆண்டனா?

0: ஆண்டனா?
1: சொன்னாக்கா
0: சரி, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? என்னம்மா? சரி, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: திருக்குறள் எழுதியவர் திருவள்ளுவர். அவர் முதல் எழுத்தெல்லாம் ஆகி கொள்ளும் முகத்தே உள்ளது. நன்றி அன்றே மரபு நன்றி உலகம்
0: சரி, சூப்பரா. பிள்ளை என்ன படிக்கிறீங்கம்மா? யூகேஜி படிக்கிறீங்களா? சரி, நீங்க யார் உங்களுக்கு திருக்குறள் சொல்லி கொடுத்தது? அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. சரிம்மா, நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு நன்றி. வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்கேருந்து பேசுறீங்க? ஜாஸ்மினா? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கடா? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? கார்த்திகை வடலியில இருந்தா? சரி, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? எல்லா குழந்தைங்களும் இந்த லீவ்ல சமத்தா திருக்குறள் படிச்சிருக்கீங்க, ஆமா தானே? சரி, இன்னைக்கு சொல்லுங்க திருக்குறள். சரிம்மா ஜாஸ்மின், சரிடா. நீங்கள் நல்லா அழகாக சொல்கிறீங்க. அப்படியே இன்னும் கேட்டானே, நீங்கள் ஃபுல்லாகவே சொல்லி முடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன், ஆமாம் தானே? சரிம்மா, நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றிம்மா.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. வணக்கம்
1: வணக்கம்.
0: யார் எங்கேருந்து பேசுறீங்க? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கடா?
1: நாகர்கோவில்.
0: நாகர்கோவில்ல இருந்து இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: பாட்டு
0: பாடுங்க.

அம்மா, இயேசு போல கீழ்ப்படிந்து ஜொலிக்க வேண்டுமா? ஜொலிக்க வேண்டுமா? இயேசு போல கீழ்ப்படிந்து ஜொலிக்க வேண்டுமா? நின்று

0: சரி, நீங்க வீட்டில்
1: வேலை
0: அம்மாக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சிக்கு நடப்பீங்களா? அம்மா
1: ஆமா
0: சொல்றத கேட்பீங்களா? சண்டை போடுவீங்களா? அம்மா சொல்றாங்க சண்டை போடுவாங்க அப்படின்னு அம்மா சொல்றது இங்க கேக்குது எனக்கு. ஆமா தானே? சரி, நீங்களும் நல்ல பிள்ளையா சமத்து பிள்ளையா இருக்கணும். சரியா, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றிம்மா.
1: நன்றி.
2: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
3: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.

0: இனிமை ததமும் இன்பமொழியிலின் இசை மீட்டிக் கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை நூற்று ஒன்றில் பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. நேரம் 8:24. நிகழ்ச்சியின் அடுத்த குட்டி நட்சத்திரத்தை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? வெரி குட் மோனிஷா, அழகா ஒரு கதை சொல்லி அதுக்கு ஒரு திருக்குறள் சொல்லி அதுக்கான விளக்கமும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அருமையா நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சூப்பரா பண்ணீங்க. சரிங்களா, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றிமா.
1: நன்றி.

0: நிறைவு பெறுகிறது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து செல்லச்சிட்டுகளுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 8:30.

நேயர்களே, ஆரம்பமாவது திரைக்களஞ்சியம். இன்றைய நிகழ்ச்சியில் கோகுலம் என்ற தலைப்பில் குலசேகரபுரம் செல்லப்பன் அவர்கள் தொகுத்து அனுப்பியிருக்கும் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

கண்ணன் கம்சனின் சிறையில் பிறந்திருந்தாலும் அவன் வளர்ந்தது என்னவோ கோகுலத்தில்தான். இன்று கோகுலம் மற்றும் கோகுல கண்ணன் பற்றிய அழகான கவிதையோடு பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். கோகுலம் செழிக்க வந்தாயோ, கொஞ்சும் குழல் ஓசையில் தவிப்பில் விடாதே கண்ணா,

சின்ன சின்ன சலங்கை கட்டி மெல்ல மெல்ல அன்ன நடை நடந்து குழல் ஓசை தாராயோ, குழல் இசைக்க வருவாயோ கண்ணா? நிகழ்ச்சியில் முதலில் நானும் ஒரு பெண் படத்திற்காக கண்ணதாசன் எழுதிய பாடல், பாடியவர் பி. சுசீலா.

கோகுலத்தில் ஒரு நாள் குழந்தை கண்ணன் விளையாடினான். யசோதை பின்னால் ஓடினாள். உரல் கட்டி நின்றான் தாமோதரன். பூதனை வந்தாள், புன்னகைத்தான். சகடம் வந்தது, உதைத்து வீழ்த்தினான். கோகுலம் முழுவதும் குழலோசை. கோபியர் மனமெல்லாம் கண்ணனே.

இன்றைய நிகழ்ச்சியில் கோகுலம் என்ற தலைப்பில் குலசீகரபுரம் செல்லப்பன் அவர்கள் தொகுத்து அனுப்பியிருக்கும் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மனதால் திருந்தி வறுமையால் வருந்திட நிற்கும் பக்தனின் குறைகளை தீர்த்து நல்லொருள் கொடுக்கும் கண்ணனின் இரக்க மனதை எடுத்துரைக்கிறதோ இப்பாடல். தெய்வமகன் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல்.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, இன்று இரவு 9:15 செய்தி சுடர் நிகழ்ச்சியில் பட்டய கணக்காளர் படிப்பு மற்றும் அதற்கான வாய்ப்புகள் குறித்த நேர்காணல் கேட்கலாம்.

குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம். நிகழ்ச்சியில் கோகுலம் என்ற தலைப்பில் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கோகுலத்தில் கண்ணனின் லீலைகளையும் சேர்த்தே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கோகுலத்தில் குழலோதி மேய்ந்து கொண்டிருக்கும் பசுக்கூட்டத்தை மயக்கும் கண்ணனுக்கு இந்த சின்ன குயில் பாடும் பாட்டு கேட்கும் நேரம் இதுதானா? மெல்ல திறந்தது கதவு படத்திற்காக சித்ரா பாடிய பாடல்.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் அல்சைமர்ஸ் எனப்படும் ஞாபக மறதி நோய் குறித்த தகவல்களை தருகிறார் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

குட்டி குட்டி கண்ணனாம், குறும்பு செய்யும் கண்ணனாம், கண் கவரும் கண்ணனாம், இவன் கோகுலத்து கண்ணனாம், முத்துப்பல் கண்ணனாம், முத்தம் தரும் கண்ணனாம், குழலூதும் கண்ணனாம், மயிலிறகு கண்ணனாம், மனமயக்கும் கண்ணனாம், என் உயிருக்குள் கண்ணனாம், கோகுலத்தில் ஏதேனும் ஆகிடவே விளைகின்றேன், ஆடி வரும் யமுனை நீராக ஆகவே நினைக்கின்றேன், அடியார்கள் பாடலாக ஆகவே துடிக்கின்றேன், ஆட்சியர் மத்தாக ஆகவே அருள்வாய், கோகுலத்தில் ஏதேனும் ஆகிடவே. நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராமு.

வேண்டும், கனிமகளை குரல் கொடுத்து பாட வேண்டும், கண் மறைந்த தாயும் அதை கேட்க வேண்டும்.

0: assured strict action against those involved. The CPM, however, termed the raids politically motivated. Indian shooter Isha Singh today broke the world record in the women's 25-meter pistol event at the ISSF World Cup in Munich. 21-year-old Isha earned 43 points from a possible 50 in the final to surpass the previous record of 42 points held by South Korea's Kim Ye-ji and claimed the gold medal. India has been awarded the hosting rights for the 2027 Asian Relays and the 2028 Asian Indoor Championships. The decision was taken at the Executive Council meeting of the Asian Athletics Association held in Hong Kong ahead of the Asian Under-20 Championships beginning tomorrow. World Athletics Vice President Adil Sumariwala said the 2027 Asian Relays will be held in Chandigarh, while Bhubaneswar will host the 2028 Asian Indoor Championships. In IPL cricket, Rajasthan Royals were 234 for 6 in 18.1 overs against Sunrisers Hyderabad in the eliminator match in New Chandigarh when reports last came in. And now before we end the bulletin, the headlines once again. Centre approves extension of Sarthak BDS scheme to modernise public distribution system with outlay of over 25,500 crore rupees. Severe heatwave conditions to continue over central and northwest India during next 2 to 3 days. Prime Minister Modi urges citizens to take care of vulnerable people amid soaring mercury. Supreme Court upholds legality of Election Commission's SIR drive, says exercise advances free and fair elections. Assam Assembly passes Uniform Civil Code Bill, becoming third state in the country to adopt the legislation. Indian shooter Isha Singh breaks world record in women's 25-meter pistol event, clinching gold at ISSF World Cup in Munich. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பட்டய கணக்காளர் படிப்பு மற்றும் அதற்கான வாய்ப்புகள் குறித்து இந்திய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனத்தின் கன்சல்டன்ட் டீன் திருமதி விஜயலட்சுமி மற்றும் அந்நிறுவனத்தில் பயின்று அகில இந்திய அளவில் 4ஆம் இடம் பெற்று தேர்ச்சி பெற்ற திருமதி அர்ச்சனா தேவி ஆகியோர் பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்தை கேட்கலாம். விஜயலட்சுமி மேம், பட்டய கணக்காளர் படிப்பு குறித்த பல்வேறு தகவல்களை முதல் பாகத்திலேயே பார்த்தோம். சிஏ படிக்கிறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க மேம்.
4: ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலமா நான் வந்து தெரிவிச்சுக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த நாலேஜ் எக்ஸ்பேண்டடா கேட்க போகுது. ஸோ இந்த 10th ஸ்டாண்டர்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஏன் ரெஜிஸ்டர் பண்ணிக்க சொல்றாங்கன்னா, 2 இயர்ஸ் 11th அண்ட் 12th அவங்க எந்த குரூப் வேணா எடுத்துக்கலாம். சயின்ஸ் எடுத்துக்கலாம், ஆர்ட்ஸ் எடுத்துக்கலாம், இல்ல காமர்ஸ் குரூப்பாவே இருக்கலாம். ஏன்னா காமர்ஸ்ங்கிற ஒரு ஃபீல்டு வந்து எங்கேக்கும் தேவைப்படும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏஆர்ல இந்த ஒரு நிறுவனத்துக்கு கண்டிப்பா ஃபினான்ஸ்ன்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதே மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியா இருக்கட்டும், ஒரு இன்ஜினியரிங், ஒரு ஹெல்த் கேர், எந்த ஒரு இதுலயும் உங்களுக்கு ஃபினான்ஸ் இல்லாம எங்கேயுமே இருக்க முடியாதுன்ற போது அக்கவுண்டன்ஸ், ப்ரொஃபஷனல் அக்கவுண்டன்ஸோட தேவையும் நிறைய வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு, இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஸ்டாச்சுட்ரி ரிக்குயர்மெண்ட்ஸ் நிறைய வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டிவிஜுவலா இருக்கீங்க, நீங்க வந்து கண்டிப்பா இன்கம் டாக்ஸ் பே பண்ணி ஆகணும். ஒரு ஸ்மால் ஷாப் வச்சிருந்தா கூட நீங்க ஜிஎஸ்டி பே பண்ணி ஆகணும். உங்களோட பர்சனல் வெல்த்தை பெட்டரா மேனேஜ் பண்ணணும். ஒரு ஸ்டார்ட் அப் நான் பண்ண போறேன், இப்ப ஸ்டார்ட் அப்ங்கிற ஒரு என்வாயன்மெண்ட் இந்தியால நிறைய இருக்கு. ஸோ இதை அட்வைஸ் பண்றதுக்கு, ஸோ அட்வைசரி, அஷூரன்ஸ், கம்ப்ளையன்ஸ், இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து சிஏஓட ரோல் தேவைப்படுது. ஸோ எக்ஸாக்டா ஃபவுண்டேஷன்ல 4 சப்ஜெக்ட்ஸ், 4 மந்த்ஸ் ஃபார் த ப்ரிப்பரேஷன். இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய ஃபீஸ் வந்து 9,000 ருபீஸ் தான். அந்த 9,000 ருபீஸ்ல நாங்க வந்து நாட் ஓன்லி பிசிக்கலா டெக்ஸ்ட் புக்ஸ் உங்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாம வி ஆர் ஆல்சோ கிவிங் யூ கிளவுட் கேம்பஸ். அதாவது கிளவுட் கேம்பஸ் என்னன்னா, ஆன்லைன்ல சென்ட்ரலா வந்து உங்களுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைவ் கிளாஸஸோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். அதை வச்சு நீங்க அட்டெண்ட் பண்ணி படிச்சுக்கலாம் ப்ரிப்பரேஷனுக்காக. அதே மாதிரி யூடியூப்ல எங்களோட ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கு, ஃபுல் ஆரம்பம்லேருந்து டில் த எண்ட் கிளாஸஸ் இருக்கு. ஸோ நான் ரெஜிஸ்டர்லாம் பண்ண போறது இல்லை, எனக்கு இதை பத்தி நாலேஜ் எனக்கு வேணும்னா தாராளமா நீங்க வந்து போய் யூடியூப்ல போய் அந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் வியூ பண்ணிக்கலாம். அந்த சேனலோட பேர் வந்து ICAICATU.
3: நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம்.
4: ஆமா, இப்போதைக்கு வந்து ICAல வந்து 2 மீடியம் ஆஃப் லாங்குவேஜ்ல வந்து நம்ம எக்ஸாம்ஸ் எழுதலாம், ஒன்னு இங்கிலீஷ், இன்னொன்னு ஹிந்தி. இதை தவிர நாங்க வந்து என்ன பண்றோம்னா, எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இப்ப வந்து வி ஹாவ் சம்திங் கால் சாரான்ஷன்ட். நீங்க அந்த சாரான்ஷன் புக்கை போய் நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா

0: கலர்ஃபுல் கிராஃபிக்ஸோட ஃப்ளோ சார்ட்ஸோட ஒவ்வொரு சாப்டரோட ரிவிஷன். இது வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு அந்த மெட்டீரியல் கொடுத்துட்றாங்க. அதை தவிர அவங்க வந்து மாடல் டெஸ்ட் பேப்பர்ஸ் கொடுக்குறாங்க. உங்க சஜஸ்டட் ஆன்சர்ஸ், ப்ரீவியஸ் எக்ஸாமினேஷன்ஸோட குவெஸ்டன் வித் ஆன்சர்ஸ், இதையும் கொடுக்குறாங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி மினிமம் 2 மாக் டெஸ்ட் நடத்துவாங்க. அதை நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அந்தந்த சென்டர்ல போய் எழுதலாம். ரொம்ப குவாலிஃபைடு பீப்புள் வந்து அதை கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ நீங்க எங்க ஸ்டாண்ட் பண்றீங்கன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நான் இப்ப ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் எக்ஸாம்க்கு, என்னோட ப்ரிப்பரேஷன் லெவல் எப்படி இருக்கு, நான் என்ன ஸ்கோர் பண்ணிருக்கேன், அப்ப நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா மராத்தன்ல கடைசியில கொஞ்சம் ஸ்பீட் பிக்அப் பண்ணி ரன் பண்ணணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு, செல்ஃப் அவேர்னஸ்க்கு அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸ் ஐசிஏ இவ்வளவும் பண்றாங்க. நீட் பேஸ்ட் ஸ்காலர்ஷிப்பும் ஒன்று இருக்கு, மெரிட் பேஸ்ட் ஸ்காலர்ஷிப்னு இருக்கு. இதுக்கு தனி போர்ட்டல் இருக்கு. உங்களோட அசோசியேட்டட் டாக்குமெண்ட்ஸ் அவங்க கேட்பாங்க, மார்க் ஷீட்ஸ் கேட்பாங்க, உங்களோட இன்கம் சர்டிபிகேட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. ஸோ அந்த ஸ்காலர்ஷிப்ஸும் வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஆல் இண்டியா லெவல்லையும் கொடுக்குறாங்க. ஸோ எங்களோட சதர்ன் ரீஜனோட பிரான்ச் வந்து நுங்கம்பாக்கத்தில் தான் இருக்கு. ஸோ அங்கேயும் வந்து ரீஜனல் கவுன்சில் நடத்துகிற கிளாஸஸ்க்கு, ரொம்ப டிசர்விங் கேண்டிடேட்ஸ்க்கு நாங்கள் ஃப்ரீயாகவே கிளாஸஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க ஃபிசிக்கலாகவும் வர்ச்சுவலாகவும் அட்டன் பண்ணுறதுக்கு நாங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம். நிறைய இப்போ இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய எஃபர்ட்ஸும் எல்லா கவர்மெண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இன் தட் வே த கரண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி லக்கி. அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணும், அக்னாலேஜ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஹையர் எஜுகேஷன் போகும்போது காஸ்ட்ங்கிறது ஒரு ஃபேக்டர் ஆயிடுது. கவர்மெண்ட்டோட காலேஜில் படிக்கணும்னாலும் ஒரு ஃபீஸ் அவங்க கட்ட வேண்டியிருக்குது மினிமம். அப்படின்னு பார்க்கும்போது எங்களோட சிஏ கோர்ஸ் வந்து ரொம்ப சீப். கோர்ஸ் ஃபீஸு நாங்கள் கலெக்ட் பண்ணுறது 77,000 ஐசிஏலேருந்து. ஆவரேஜ் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வந்து ஃபார் த 2 இயர்ஸ் வந்து 1,05,000 அதிகமாக கொடுக்குறோம். இது வந்து நான் என்ன சொல்கிறேன், ஸ்டாச்சுட்ரி மினிமம். ஆனா ரியல் லைஃப்ல இப்ப பிரச்சனை கேட்டா அவங்க இதுல ஆர்டிகல் கிளர்க்கு கண்டிப்பா அதுக்கு டபுள் கொடுப்பாங்க. ஏன்னா சிட்டி இருக்கு, அதுல கொடுத்துருக்காங்க ஏ சிட்டி, பி சிட்டி, சி சிட்டிஸ் அந்த மாதிரி கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க. ஆனா கண்டிப்பா ஆடிட்டர்ஸ்க்கும் தெரியுது இப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய செலவு இருக்கு, அவங்கள வந்து நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணணும். மெம்பர் டு ஸ்டூடெண்ட் கனெக்ஷன் கிரியேட் ஆயிடுது அங்கேயே. இது வந்து அன்இன்டரப்டட் ஆர்டிகல்ஷிப்னு நாங்க சொல்றோம். அதாவது அந்த 2 வருஷத்துல அவங்க வந்து ஒரு மாசத்துக்கு 1 நாள் தான் லீவ் எடுக்க முடியும். சண்டேஸ நான் சொல்லல, சண்டேஸ தவிர. சோ டோட்டலா அவங்க வந்து 1 வருஷத்துல 12 நாள் லீவ் எடுக்கலாம், 2 வருஷத்துல 24 லீவ். அந்த சமயத்துல வந்து அவங்க ஸ்பாமுங்கிற ஒரு எக்ஸாம் தான் எழுத முடியும். வேற எந்த எக்ஸாம்ஸோ வேற எந்த கிளாஸஸ் எல்லாம் போறது அவங்களோட பர்சனல். 2 வருஷமும் அவங்க போக்கஸ்டா ஆடிட்டர் கிட்ட டெடிக்கேட்டடா ஒர்க் கத்துக்கணும். சோ இந்த ஆர்டிகல்ஷிப் ஃபீஸ வச்சு அவங்க ஃபைனலுக்கு ஃபீஸ் கட்டிடுவாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். பிகாஸ் என்னோட ரோல் ஸ்டூடெண்ட்ஸோட ஆக்டிவிட்டீஸோட இன்வால்வ்டா இருக்கிறதுனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட பேசுவேன். அப்ப கேட்பேன், என்ன பண்ணீங்க மேம், நாங்க இப்பெல்லாம் எங்க அப்பா கிட்ட நாங்க ஃபீஸ்க்கும் கேட்கறது இல்ல, ஹாஸ்டல் ஸ்டேக்கும் நாங்க கேட்கறது இல்ல, ஏன்னா எங்களுக்கு நல்ல பே பண்றாங்க மேடம் ஃபர்ம்ஸ் எல்லாம், நாங்க அதை வச்சே நாங்க வந்து எங்களோட எஜுகேஷனை நாங்க சப்போர்ட் இன்டர் எழுதி தான் அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: சப்ஜெக்ட் வந்து டஃப் அப்படின்னு இதை படிக்காம அவாய்ட் பண்ணிட்டு போறவங்க மத்தியில இந்த மாதிரி விஷயங்கள் கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா
0: இருக்கு. அமேசிங் ஸ்டோரிஸ் இருக்கு மேடம். அப்பா அம்மா கிராமத்துல விவசாயம் பண்றவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 21-22 இந்த இதுல வந்து சிஏ ஜலபத்தின்னு இருந்தாரு. அவர் வந்து ரொம்ப வெரி ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து ஹி பிகேம் த சேர்மன் ஆஃப் த SIRC ஆஃப் ஐசிஏ.
1: இப்போ பேரண்ட்ஸோட பங்களிப்பு என்ன மேம்? ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா படிக்க போகும்போது அவங்களுக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்குமா அப்படின்றது தெரியல. நிறைய குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படி சொல்றாங்களே தவிர, பெரும்பாலான குழந்தைகள் வந்து பட்டய கணக்காளர் ஆகணும், நான் ஒரு சிஏ ஆகணும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டது இல்ல. அந்த மாதிரி அந்த குழந்தைங்க மனசுல அந்த எண்ணத்தை உருவாக்குறதுக்கு பெற்றோர்களுடைய பங்களிப்பு என்ன மேம்?
0: பேரண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு அந்த என்வைரன்மெண்ட்டை கொடுக்கலாம். நான் ஒரு ரூம் வீட்டுல இருந்தாலும் சரி, இல்ல பங்களால இருந்தாலும் சரி, நம்ம அங்க என்ன மாதிரி ஒரு என்வைரன்மெண்ட்டை நம்ம கொடுக்கறோங்கிறது தான் முக்கியம். ஸ்பேஸ் இஸ் நாட் த பாயிண்ட். தானா உத்வேகத்தோட படிக்கிறதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு ஒன்று, பேரண்ட்ஸும் நம்ம குழந்தை வந்து ஃபியூச்சர்ல ஆப்ஷனை நம்ம ஓப்பன் பண்ணி வைக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள், அவங்கள ஒரு லோக்கல் லைப்ரரியில மெம்பர் ஆக்கலாம். பப்ளிக் லைப்ரரிஸ் இப்போ நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அவங்க கையில் என்ன மேகசின்ஸ் கிடைக்கிறதோ அடிக்கடி போய் டீச்சர்ஸோட மீட் பண்ணி பேசுறது, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேரண்ட்ஸ் பிடிஏ மீட்டிங்ஸ்க்கே போகிறது கிடையாது. ஸோ அந்த பிடிஏ மீட்டிங்ஸ்க்கு போகணும், இல்லை தானா வாலண்டியராக என்ன மேடம் எங்கள் பொண்ணை எப்படி படிக்கிறான், என் பையன் எப்படி படிக்கிறான் அப்படிங்கிறது ஒரு விஷயம். தானே ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனை

0: கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம்.
1: பேரண்ட்ஸோட பங்களிப்பு என்ன குழந்தைங்களை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போறது, குறிப்பா வந்து ஒரு பட்டய கணக்காளர் ஆக்கணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லி தரணும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். இப்ப வந்து மேடம் வந்து மூணு லெவல் வந்து சொன்னாங்க, நீங்க படிக்கும் போது அந்த மூணு லெவல்லையும் எப்படி படிச்சு வந்தீங்க மேம்?
2: ஸ்கூல் முடிச்சுதான் ஃபவுண்டேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து இன்ஸ்டிடியூட்டோட மெட்டீரியல் மட்டும் தான் ஃபாலோ பண்ணேன்.
1: உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிக்கும் போதே ரொம்ப ஈஸியா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சா?
2: டஃபா தான் இருந்துச்சு, ஈஸியாலாம் ஃபீல் ஆகல. பட் என்னன்னா ஸ்ட்ரக்சர்டா இருந்துச்சு, அதாவது செல்ஃப் பேஸ்ட் மாடியூல் தான். இன்ஸ்டிடியூட் வந்து கிளாஸஸ் கொடுக்குறாங்கிறது வந்து ஒரு அடிஷனல் புஷ். அக்கவுண்ட்ஸ்ல எனக்கு இந்த விஷயம் புரியல அப்படின்னா ஒரு சிஏ கிளாஸ் போறோம்னு வச்சுக்கோங்க, இன்ஸ்டியூட்ல தே ப்ரொவைடிங். அப்ப வந்து பிசிக்கல் கிளாஸஸும் இருந்துச்சு, அப்ப வர்ச்சுவல் மோடு ரொம்ப இல்லை. வென் ஐ ஸ்டடி 2002 பிசிக்கல் கிளாஸஸ் போனோம்னா அங்க வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி அண்ட் ஈஸிலி ரீச்சபிள் ஃபேக்கல்ட்டிஸ். இப்போ வரைக்கும் அதை மெயின்டைன் பண்றாங்க, இப்போ ஹைபிரிட் வெர்ஷன்ல இருக்கு. கிளாஸஸ் ஒரு பக்கம், தேவையான சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும், மற்றபடி செல்ஃப் ஸ்டடி. அவங்க வந்து ஸ்ட்ரக்சர்டா கொடுத்துட்டாங்க அண்ட் தே யூஸ் டு பி ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்கும், சஜஸ்டட் ஆன்சர்ஸ் இருக்கும். விஜயலட்சுமி மேம் சொன்ன மாதிரி முன்னாடி அந்த மாக் டெஸ்ட் எல்லாம் நடக்கும், சண்டே டெஸ்ட் ரெகுலரா நடக்கும். முன்னாடி யூஸ் டு கோ அண்ட் சிட் அண்ட் ரைட். ஸோ அந்த எல்லாம் ட்ரெயின் பண்ணி ஃபவுண்டேஷன் வந்து சொன்ன மாதிரி 11th and 12th இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்ப நான் வந்து 11th and 12th இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சதுனால எனக்கு அது ஈஸியரா தெரிஞ்சது. அண்ட் மேம் எக்ஸாக்டா சொன்ன மாதிரி இங்கிலீஷ் மேத்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா சப்ஜெக்டை படிக்கும் போதே ஒரு கான்பிடன்ஸ் வந்துடும், சரி இதை என்னால மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு. அண்ட் கான்செப்சுவல் கிளாரிட்டி. இப்ப ஸ்கூல்ல என்ன ஆயிடும், இந்த க்வெஸ்சன்ஸ் நோட்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க, இதுதான்ப்பா வரும், இதை மக் அடிச்சுட்டு போய் இது பண்ணிடலாங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். கிட்ஸுக்குமே ஓகே, இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் மேம் சொல்லிட்டாங்க, அதுவே படிச்சுட்டு போயிடலாம்,
1: புரியுதோ புரியலையோ படிச்சுட்டு போய்
2: அப்படியே மக் அடிச்சாச்சு, அப்படியே போய் கொட்டிடுவோம். அங்க வந்து நம்ம கான்செப்சுவல் கிளாரிட்டின்னு யோசிக்கல. பட் இப்ப ப்ரொஃபஷனல் கோர்ஸ் போகணும்னா பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்னு நீங்க கேட்டதுக்கு மேம் சொன்னதுல ஒரு அடிஷனல் பாயிண்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன் மேம். அவங்க வந்து கான்செப்டா படி அப்படிங்கறத கிட்ஸுக்கு சொல்லணும். சிக்ஸ்தா இருக்கட்டும், செவன்த்தா இருக்கட்டும், எயித்தா இருக்கட்டும், எப்பனாலுமே புரிஞ்சு படி. நீ படிக்கிறது ஏன்னு கேள்வி கேளு, இன்டெப்த் போய் புரிஞ்சுட்டா நீங்க லைஃபுக்கு மறக்க மாட்டீங்க.
1: நிச்சயமா
2: மக் அடிச்சா அடுத்த நாள் கூட மறந்துடலாம்,
1: பசுமரத்தாணி போல பதிஞ்சிரும்.
2: புரிஞ்சிருச்சு கான்செப்ட், இதுதான் என்னைக்கு கேட்டாலும் நீங்க யாருக்கும் எக்ஸ்பிளைனும் பண்ண முடியும்.
1: நிச்சயமா
2: அண்ட் நீங்களுமே ஃபார் ஷுர் நீங்க மறக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி படிக்க ஒரு அப்ரோச்ச பேரண்ட்ஸும் சொல்லணும். ஏன்னா இப்போ இருக்கிறதுல ரிசோர்சஸ் கொட்டி கிடக்குது, நீங்க ஆக்சுவலா நல்ல விதத்தையாவும் யூஸ் பண்ணலாம். மொபைலா இருக்கட்டும், டெலிவிஷனா இருக்கட்டும், எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸ் நிறைய வருது. இந்த ப்ரோக்ராம் மாதிரி நீங்க சொல்ற மாதிரி நல்ல கண்டென்ட் எவ்வளவோ இருக்கு. ஸோ அதெல்லாம் தேடி அவங்க பார்க்கலாம். நிறைய ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம், சாட் ஜிபிடி, பெர்ப்ளெக்சிட்டியா இருக்கட்டும், கிளாடா இருக்கட்டும், இது எல்லாமே நல்லதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரிசர்ச் பண்ண
1: நிறைய வாய்ப்புகள் இருக்கு, பயன்படுத்திக்கலாம்.
2: எக்ஸ்ட்ரீம் வாய்ப்புகள் இருக்கு. இப்போ மேம் சொன்ன மாதிரி கிட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மார்ட், இமோஷனலி மோர் மெச்சோர், கிளாரிட்டி ரொம்ப, they have a wide range of resources available. So adha supera use panna hard work kuda illa smart work la avanga win pannidalam. So level foundation andha maadhiri four subjects irundhu, adukapram group 1 group 2 nu piriyum moonu subjects andha maari. So adukkume edhukku theviyo adukku mattum coaching pona na vandu personally auditing and law la vandu indha theory subjects ellame veetliye naane dhaan padichen. And ennoda studying strategy enna solvena, make small notes. Ipo oru periya para irukku, nariya vishayangal irukum adula. எல்லாத்தையும் நீங்க மனசுல ஏத்திக்கணும்னு இல்ல, கீ வேர்ட்ஸ் கீ பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை நோட்ஸா வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ரிவைஸ் பண்ணும்போது அந்த நோட்ஸ் மட்டும் பார்த்தா போதும்.
1: புரிஞ்சு படிச்சோம்னா அந்த மாதிரி நோட்ஸ்
2: எடுத்துக்க முடியும். அண்ட் யூல் நோ கீ வேர்ட்ஸ். இப்ப எக்ஸாமினர் வந்து கரெக்ட் பண்ணும்போது கீ வேர்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க, புரிஞ்சா அது மனசுல ஏறிடும்.
1: நிச்சயமா.
2: சோ அந்த பேராவை சமரைஸ் பண்ணி அந்த மாதிரி படிக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ணேன். அண்ட் ரெண்டாவது விஷயம் நான் சொன்னேன், எழுதணும். இப்ப இருக்கிற கிட்ஸ் எழுத மாட்டேங்கிறாங்க. அக்கௌண்ட்ஸே இருக்கட்டும், நீங்க அக்கௌண்ட்ஸ் ப்ராப்ளம் இப்படி சும்மா அப்படி பார்த்துட்டு ஓகே இந்த ஸ்டெப் இந்த ஸ்டெப் சொன்னா மனசுல பதியாது. பத்து வாட்டியாவது அதை எழுதி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா மிஸ்டேக்கும் அங்கேயே முடிஞ்சிடும். எக்ஸாம்ல மிஸ்டேக் பண்ண மாட்டோம், பண்ற தப்பெல்லாம் அங்கேயே பண்ணி முடிச்சிருவோம். ஸோ இட்ஸ் டன். ஸோ எக்ஸாம் போகும்போது அந்த கிளாரிட்டி, சந்தேகம் எல்லாம் இங்க வந்துடும். படிக்கும் போது எனக்கு ஈஸியா தெரியும், சம் இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் இந்த ஸ்டெப், கணக்க போட்டு பார்க்கணும், அக்கௌண்ட்ஸையும் போட்டு பார்க்கணும். எவ்வளவு வாட்டி போட்டு பாக்குறீங்களோ உங்களோட சந்தேகங்களும் அங்கேயே தீந்துரும். கொஞ்சம் நமக்கு இருக்கணும், பழைய ஸ்டைலும் இருக்கணும், சில விஷயங்கள் சில மெத்தட்ஸ் அதுவும் செட் ஆகும். ஏஐயும் கொண்டு வந்துடலாம், மிக்ஸ் பண்ணி படிச்சோம்.

0: இட் பி அ ஸ்மார்ட் அப்ரோச்.
1: ஹைபிரிட் லேர்னிங் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி.
0: கண்டிப்பா ஹைபிரிட் லேர்னிங் வேணும், அதுக்கு வந்தாச்சு. இன்ஸ்டிடியூட் இஸ் கிவிங் ஹைபிரிட் லேர்னிங் தானே. கிளவுட் கேம்பஸ்ங்கிற கான்செப்ட்லாம் வந்து எல்லா மெட்டீரியலும் இட்ஸ் அவைலபிள். உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறது தேடி எடுக்கிற பொறுமை இருந்து டவுன்லோட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. எவ்ரி ரிசோர்ஸ் அவைலபிள். போர்ட் ஆஃப் ஸ்டடிஸ் வந்து ரெகுலரா தே கீப் ரிலீசிங் அ லாட் ஆஃப் தீஸ் பேப்பர்ஸா இருக்கட்டும், ரிவிஷன் மாடியூல்ஸ், கேஸ் ஸ்டடிஸ்லாம் அத்தனை இருக்கு. ஸோ நீங்க கிளிக் பண்ணி அதை படிச்சாவே யூல் பி மோர் தென் ப்ரிப்பேர்ட் ஃபார் தி எக்ஸாம்.
2: எவ்ரி எக்ஸாம்க்கு முன்னாடியும் வெப்காஸ்ட் பண்ணுவாங்க, ஏதாவது அப்டேட்டட் விஷயமாவும் இருக்கும் அதை பத்தி, இல்ல இந்த க்வெஸ்சன் இந்த சாப்டர்ல எப்படி அப்ரோச் பண்ணணும்னு இருக்கும். அதை தவிர எங்களுக்கு மந்த்லி மேகசின் இருக்கு, ரெஜிஸ்டர் ஆன எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பிசிக்கலா போஸ்ட்ல போகுது. அது அவங்க அதுல வந்து ஒரு பர்டிகுலர் சாப்டர் எடுத்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஃபவுண்டேஷன் லெவலா இருக்கட்டும் சரி, இன்டர்மீடியட் லெவலா இருக்கட்டும் சரி, ஃபைனல் லெவல் எக்ஸாம் பாயிண்ட்ல. இதை தவிர நிறைய ரியல் லைஃப் சினாரியோஸ், இப்ப கரண்டா உலகத்துல நடக்கிற நடப்புகள், இப்ப இருக்கிற இன்னோவேஷன்ஸ், ஐசிஏ எப்படி வந்து எவால்வ் ஆயிட்டு இருக்காங்க, இத பத்தி எல்லாமே வந்து அதுல இருக்கும்.
3: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.
4: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 9:30. நிகழ்ச்சியில் இனி திருத்தணியன் சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை பாடல்கள் சிலவற்றை கேட்கலாம்.

0: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101,
1: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 10:01. மின்னும் விண்மீன்கள் கவிதை பாட மெல்லிசை தூவும் மௌனமான இரவில் உங்கள் மனதின் கனவுகளை சுமந்து வருகிறது நிலாமுற்றம். நேயர்களே, உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கணுமா? நீங்க அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602-240 மற்றும் ஒரு எண் 2907-722, இணைப்பு எண் 04652. நிகழ்ச்சியின் முதல் நேயர், வணக்கம்.
2: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
1: சொல்லுங்க.
2: ஜெய ஜெயக்குமார்.
1: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
2: படம் வந்து காட்சியிலே வரங்கியதாம். அத பாடல் வரி தந்தது.
1: பாடல் கேட்கலாமையா? நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
2: ரொம்ப நன்றி.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: நிலாமுற்றம் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான்மா.
2: இனிய வணக்கம் ஐயா. இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
3: நேயர்கள் அனைவருக்கும், நிலைய அறிவிப்பாளர் அத்துணை பேருக்கும், உலக மக்கள் அத்துணை பேருக்கும் தியாக திருநாள் ஈதுல் அல்ஹா நல்வாழ்த்துக்களை முதல் தெரிவித்துக்கிட்டு, பாவ மன்னிப்பு படத்துல இருந்து டி எம் எஸ் ஐயா பாடுன எல்லோரும் கொண்டாடுவோம் எல்லோரும் கொண்டாடுவோம் அந்த இனிமையான பாடல் இந்த இரவு நேரத்துல நேரில்

0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை காலை

0: உலா வந்து கொண்டிருப்பது நிலா மற்றும் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம், மீனாட்சிபுரம் பாலசுப்ரமணியம் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து கலங்கரை விளக்கம், பாடல் வந்து காற்று வாங்க போனேன் கவிதை வாங்கி வந்தேன் இந்த பாடல்.
0: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். நன்றி ஐயா.
1: நன்றி மேடம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம்.

0: தவானில் சந்தோஷ கோலமிட்டு கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101. இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 10:19. நிலாமுற்றத்தில் இனி தன்னுடைய விருப்ப பாடலுக்காக காத்திருக்கும் நேயர் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம்.
0: வணக்கம் ஐயா. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மார்த்தாண்டம் விட்டுமணி ராஜசேகர் நட்டு.
0: சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
1: மேடம், அருணோதயம் சொல்லக்கூடிய திரைப்படத்தில் இருந்து உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே அப்படின்னு தூங்கக்கூடிய பாடல்.
0: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றுமைக்கு நன்றி.
1: நன்றி மேடம். நன்றி.
2: உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே

0: நிலா முற்றும் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யாரை இங்கேருந்து பேசுறீங்க?
1: சுங்கன்குடலேருந்து ஷீலா நாகேந்திரன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: 1001 படத்துல இருந்து உன்னை நான் சந்தித்தேன், நீ 1001 ஒருவர், இந்த பாட்டு வேணும் மேடம்.
0: பாடல் கேட்டுலாமா?
1: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கும்மா, நல்லா இருக்கும். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிம்மா.
1: நன்றி மேடம், நன்றி.

0: இலாமுற்றம் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம்.
1: நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கு இரவு வணக்கம் கொஞ்சம் தகவல் ஆகலை.
0: சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு விவசாயி படத்துல இருந்து விவசாயி முதலாளி
0: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
1: நன்றி மேடம்.
2: என்னமோ பெருசா கரணி காட்டை பத்தி படிக்க வச்சீங்களே, பாத்தீங்களா? நான் அப்பவே சொன்னேன், ஒரு டாக்டருக்கோ என்ஜினியருக்கோ படிக்க வைங்கன்னு. கேட்டீங்களா?
3: அரஞ்சனா தெரியுமா, இப்ப படிக்க வச்சதுல என்னடி குறைஞ்சு போச்சு? நீ சொல்றிய டாக்டர், அந்த டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் ஏன் இந்த உலகத்துக்கே சோறு போடுறோம் யார் தெரியுமா? யாரு யாருன்னு?
4: விவசாயி விவசாயி கடவுள் என்னும்

0: நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் சிந்திப்போம். இதில் வாழ வைத்த வானொலி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திரைப்பட இயக்குனர் ஆர். ராஜமோகன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. இனிய இரவு பொழுதில் உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களோடு வலம் வந்து கொண்டிருப்பது நிலா முற்றம் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். நலமா இருக்கோங்கம்மா. யார் இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
1: நெஞ்சிருக்கும் பாரு. முத்துக்களே,

சரி, பாடல் கேட்டலாம். மாமா, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.

0: நிலா மற்றும் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
1: அன்பான அன்பு சரிக்கு இனிய இரவு வணக்கம்.
0: இனிய இரவு வணக்கம். ஐயா, யார் இங்கேருந்து பேசுறீங்க?
1: மதுரையிலிருந்து ஆண்டனி.
0: என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஒரு புதிய பதவி சரி அபிநேயர் கன்னடத்தில் எங்களுக்கு குரல் கொடுத்துருப்பாங்க. அது சிட்டுக்குருவிய கொஞ்சம் அது அந்த அனுப்பிவிடுங்க சார். ஏதாவது மதுரை சம்பந்தம்
0: கண்டிப்பா உங்களுக்காக மதுரைக்கு வந்துட்டு இருக்கு. பாடல் கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: தேங்க்யூ.

0: நிலாமுற்றத்தின் அடுத்த நீர். வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் கோட்டார்ல ஜமால் முகமது பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: எனக்கு ஆடுபுலி ஆட்டம் இதுல இருந்து வானுக்கு தன்னா மண்ணுக்கு மூலங்களா, யாருக்கும் அவனே இல்லை அவனுக்கும் தந்தை இல்லை அல்லாஹ் பெற்ற பிள்ளை தான் யாரும்.
0: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கையா, நிகழ்ச்சியில பங்கேற்றமைக்கு நன்றி.
1: தந்ததுக்கு நன்றி.

0: நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கிசான் வாணி. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை. மல்பெரி சாகுபடியும் பட்டுப்புழு வளர்ப்பும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மேலத்திடல் டி ஜபஸ்டின் அவர்கள். அமுது சுரபியில் விக்ஷித் பாரத் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாத திட்டம் உரையாடல் கேட்கலாம். நொடிகளில் சில நுட்பங்களில் வாழையில் இலைப்புள்ளி நோய் கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் மேலாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நேரம் 10:47. இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. இனி இரவு பொழுதில் இனிமையான பாடல்களோடு வலம் வந்து கொண்டிருப்பது நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இனி நம்மோடு பேச காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: கலிகலனுமான் பேச
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் படிக்காத பண்ணையார், பாட்டு ஒண்ணும் தெரியாத அந்த பாட்டு
0: பாடல் கேட்டலாம் ஐயா. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
1: நன்றி நன்றி.
2: தொட்டா சிறுங்கும் அடி செடியே நீ தொடாம கு

0: நேரம் 10:50. நிகழ்ச்சியில் இனி நம்மோடு இணையும் நேயர், வணக்கம்.
1: குமரி பழம்பனை 101 நாகர்கோயில் வானொலி நிலையர்களுக்கு பணிவான முன்னிரவு வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யாரு சொல்லுங்க?
1: நான் திருப்பூர் மாநகர் மணரை பாறப்பாளையத்திலிருந்து ஜெயரங்கசாமி பேசிட்டு வரீங்க. திரைப்படத்தின் பெயர் உயிருள்ள வரை உஷா. திரைப்படத்தின் பாடல் வைகை கரை காட்டின் இல்லை என்ற பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். நன்றி.

0: நிலாமுற்றம் நிகழ்ச்சியின் நிறைவான நேயரை சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: இனிய இரவு. வணக்கம் மேம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
1: கர்ணா இது திரைப்படத்தின் பெயர் மேம். இதுல இருந்து மலரே மௌனமா பாட்டினுடைய இசை வரிகள் காட்சி அமைப்பு எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த பாடல் ஒளிபரப்புறீங்களா?
0: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.

0: கேட்டு பாடலுடன் நிறைவு பெறுகிறது நிலா மற்றும் நேரலை நிகழ்ச்சி. தொடர்வது மனஸ் மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரை இசை கேட்கலாம்.
1: திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 102.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,
2: பக்தின்னு சொல்றோம் இல்லையா,
1: நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் ஆஹா படத்திலிருந்து அரியரன் சித்ரா பாடியுள்ள பாடல், வாசன் ஏற்றி தேவாவின் இசையமைப்பில். இதோ இந்த முதன் முதலில் வரும் அன்பு எப்படியாக இருக்கும்?

இனி இசை தந்து கொண்டிருப்பதால் நேயர்களின் மனசு மயங்கிக் கொண்டிருக்கிறது அல்லவா? இது இரவு நேரத்து மயக்கம். அன்பு நேயர்களே, இசையை ரசித்துக் கொண்டே விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற ஃபேஸ்புக் பக்கமாக வாங்க. நாங்கள் போட்டிருக்கிற போஸ்ட்டுக்கு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் அரியரன் குரலில் பழனி பாரதி இயற்றி தேவாவின் இசையமைப்பில் காலமெல்லாம் காதல் வாழ்க படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இதோ உன் ஓசையை கேட்டு எப்படியாக என்னால் பாடாமல் இருக்க முடியும்?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சுஜாதா பாடியுள்ளது. ஆர் வி உதயகுமார் இயற்றி தேவாவின் இசையமைப்பில் தர்ம சக்கரம் படத்திலிருந்து. என் தலைவனை காணவில்லை, என் அன்பை கண்டால் நீயும் கண்டுபிடித்து தருவாயா? எப்படி?

சிற்பியின் இசையமைப்பில் பழனி பாரதி இயற்றி எஸ் பி பாலசுப்ரமணியம் அனுராதா ஸ்ரீராம் பாடியுள்ள பாடல் ஜானகிராமன் படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. என்னுள் நீ இருந்துவிட்ட பிறகு பாதியாய் எப்படி செல்ல மனம் வரும் உன்னிடம்?

அருண்மொழி சித்ரா பாடியுள்ள பாடலை தேவாவின் இசையமைப்பில் பாரதி கண்ணம்மா படத்திலிருந்து ஒலிக்கவிருக்கின்றது. தென்றலுக்கு தெரியும் இந்த இசை, உங்களுக்கு தெரியுமா என்ன?

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம் அன்பினியர்களே. இனிய இசை தந்து கொண்டிருக்கின்றது, மனசு மயங்கும் வழங்கிக் கொண்டிருப்பது இசையோடு ஆர்ஜி பீட்டர்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து மனோ ஸ்வரலதா பாடியுள்ள பாடல் பழனி பாரதி ஏற்றி தேவாவின் இசையமைப்பில் அருணாச்சலம் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இதோ இந்த இரவு வேளையில் கொஞ்சம் துள்ளலாக இருக்கட்டுமே.

நேரம் 11:34 30 நொடி. நேயர்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மனோ சித்ரா குழுவினரோடு பாடியுள்ள பாடல். பழனி பாரதி இயற்றிய சிற்பியின் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது இந்த பாடல். மேட்டுக்குடி படத்திலிருந்து.

தனிமையிலே இனிமை காண முடியுமா அல்லது உறவிலே இனிமை காண முடியுமா? அந்த உறவுகள் என்று சொல்லும்போது நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள்? மனு சுஜாதா பாடியுள்ள பாடல் ஏற்றியவர் பழனி பாரதி, இசை சிற்பி. உள்ளத்தை அள்ளித்தா படத்திலிருந்து இந்த பாடல் உங்களுக்காக.

அடுத்து வரும் பாடல் தேவாவின் இசையமைப்பில் வாலி ஏற்றி ஹரிஹரன் சுஜாதா பாடியுள்ள பாடல். அவ்வை சண்முகி படத்திலிருந்து. என் அருகில் நீ இருக்கும்போது எங்கெங்கோ தேடுகிறேன், எப்படி

இசையை ரசித்துக் கொண்டே ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்டிருக்கிறார்கள். பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லும்போது, அந்த வகையில் மதுரா கோலத்தூர் பாலு அவர்கள் வாழ்த்துக்கள் என்று சொல்லியும், புரசேவாக்கம் சவுந்தரராஜன் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும், ஒண்டிப்புது ரங்கசாமியின் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கிறார்கள். அன்புராணி என்ற அன்பு நேயர் வெல்கம் பீட்டர் என பதிவிட்டிருக்கின்றார். அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி என்ற அன்பு நேயர்களும் இரவு வணக்கம் வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கிறார்கள். எப்பொழுதும் வழக்கம் போல மாதவரத்திலிருந்து வீரராகவன் அவர்கள், முதன் முதல் கேட்டேன் கவி வரிகளை ரசித்தேன் மனசு மயங்கிடு திளைத்தேன் விண்மீனிகள் என்று திகைத்தேன் என பதிவிட்டிருக்கின்றார். காட்டுப்பாக்கம் அந்தோணி ராஜ் என்ற அன்பு நேயரும் இசையால் இணைய மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்களும் இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். தருமபுரி முனிராஜ் என்ற அன்பு நேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். ஸ்ரீதேவி என்ற நேயரும் பதிவிட்டிருக்கின்றார். விழுப்புரத்திலிருந்து முரளிதரன் என்ற அன்பு நேயர் ஆர்ஜே பீட்டர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், விவித் பார் தமிழ் எஃப்எம்க்கு நன்றி என சொல்லியிருக்கின்றார். ஹேமலதா அவர்கள் இரு கரங்களை தட்டி வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அலிநகர் மெஸ் மகாதேவன் என்ற அன்பு நேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். ராஜசுப்ரமணியன் அவர்களும், ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம் எனும் அந்த பாடலின் பல்லவி வரிகள், அவள் மீது எந்த அளவிற்கு அவள் அன்பு வைத்து உண்மையான காதலை வெளிப்படுத்தியிருப்பான், பாடலை கேட்கும் நமக்கே அவனது அதீத அன்பு வெளிப்பாடு தெரியும்போது, அவள் பால் வைத்துள்ள அவனது அன்பு காதலின் உச்சம்தானே, அருமையான காலத்தால் மறக்க முடியாத காவிய பாடல் சிறப்பு என சொல்லி பம்மல் ராஜன் என்ற அன்பு நேயர் பதிவிட்டிருக்கின்றார். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி வினோபா நகரை சேர்ந்த சித்ரா நாகராஜ், யுவராஜ், கீர்த்தனா, முத்துராணி, காளீஸ்வரி என்ற நேயர்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கிறார்கள். விழுப்புரத்தில் முரளிதரன் என்ற அன்பு நேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என மீண்டும் பதிவிட்டிருக்கின்றார். சாந்தி ரமேஷ் அவர்கள் இரவு வணக்கம் என சொல்லியிருக்கிறார்கள். ஆனைக்கட்டி கோவையிலிருந்து குணசுகின்ற அன்பு நேயரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், ஒவ்வொரு பாடலும் மனசு மயங்குகிறது சார் என பதிவிட்டிருக்கின்றார். குரோம்பேட்டை பாலசுப்ரமணியம் அவர்களும் தங்களுடைய ஒளிபரப்பு விவித் பாரதி தமிழ் 102.3 வேலூர் பண்பலையிலும் கும்பகோணம் பண்பலையிலும் ஏற்காடு பண்பலையிலும் அஞ்சல் செய்கிறது, அதனையும் அறிவிப்பில் குறிப்பிடல் என பதிவிட்டிருக்கின்றார். அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஷ் அவர்கள் மீண்டும் ஆய் பாடல்கள் அத்தனையும் சூப்பர் என பதிவிட்டிருக்கின்றார். புலுவப்பாளையம் ஆனந்த முருகன் என்ற அன்பு நேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இரவு வணக்கம் என பதிவிட்டிருக்கின்றார். மீண்டும் ஆய் யாரது யாரது அங்கே பாடலை துள்ளல் இசையோடு கேட்டவுடன் கார்த்திக்குடன் கற்பனையில் பழத்தது எனக்கு துள்ளி குதித்து ஓடிப்போய் கைகோர்த்து எண்ணத்தை பூர்த்தி செய்யலாம் என நினைத்தபோது எழுந்து விட்டாராம். கற்பனை என்பது அவரவருக்கு தெரிந்து விட்டது போதும் சொல்லி சிரிப்போடு துள்ளல் இசைதான் சொல்லி என சொல்லி மறுவாய்ப்புக்காக காத்திருக்கும் கற்பனையாளன் என சொல்லி பதிவிட்டிருக்கின்றார். பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு

வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லி நிறைவாக, இந்தியன் படத்தில் வந்து அரியரன் அரிணி பாடியுள்ள பாடல் வைரமுத்து ஏற்று ஏரவணி சமைப்பில், இதோ இந்த பெண்ணின் சிரிப்பை இப்படியும் சொல்லலாம் என்று சொல்லியிருக்கிறாரோ?

0: நேயர்கள் இதுவரை இசைத்தது ரசித்தது
1: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்
0: நேரம் 12:20. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,
3: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: அன்பு நேயர்களே, காற்றின் மொழியாகவும் நீங்காத ரீங்காரமாகவும் தூங்காத விழிகளாகவும் இன்னிசேரவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக 4 மணி வரை அணிவகுத்து நிற்கின்றன. இணைந்திருப்போம். இது விவித் பாரதி தமிழகம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி,
4: காற்றின் மொழி.

உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

என் வா

0: ஏய் பசங்களா, சைக்கிள் மெதுவா தரணும், என்ன தெரிஞ்சுதா? அங்க பாரு, ரோட்ல எல்லாம் குறுக்க மறுக்க ஆள் போயிட்டு இருக்காங்க, அவங்களை எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா. அட ஓரமா போக சொல்லுங்கடா.
1: ஓரமா போயா?
2: ஓரம் பாப்பா,
1: ஓரம் போ,
3: ஓரம் போயா?

போரம்போ

0: கண்ணு, ஆப்பத்துக்கு ஒரு மூணு தலை ஏலக்கா, அப்புறம் ஒரு பத்தமட பாய், சின்ன கருப்புட்டி அரை வீச, அப்படியே ஒரு மூக்கு பொட்டி டப்பி.
1: சொல்லிட்டீங்கல்ல, மறக்காம வாங்கிறேன்.

0: வத்தல வத்தல வத்தலையோ, கொழுந்து வத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வத்தலையோ.
1: தாத்தா எனக்கு கண்ணாளம்ங்க.
2: சந்தோஷம். ஏ சம்பத்த, கண்ணாளம் ஆனதும் உன் பொண்டாட்டிக்கு மொதல் ராத்திரி மொதல் ஆசீர்வாதம் நான் தான் பண்ணுவேன். சம்மதமா?

0: சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க, சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க, பொண்டாட்டி கட்டிக்க வேணும்னு சொன்னாங்க, முன்னாடி கூட்டிட்டு வாடான்னு சொன்னாங்க, கல்யாணம் செஞ்ச அன்னைக்கு ராத்திரி ஆசி வாங்கணும் நிஜமாக வருவேங்க. நிஜமாக வருவேங்க, வயசான மனுஷங்க வாயார மனசார வாட்டணும் நீங்க, வெத்தல வெத்தல வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: டேய், ஏழு தோலானுக்கு பாதாமும் புஸ்தாவும் மூணு தோலானுக்கு முந்திரியும் திராட்சையும் வாங்கிட்டு வாடா.
2: என்னங்க வழக்கத்தை விட அதிகமா கேக்குறீங்க?
1: எனக்கு இல்லடா, அது உனக்கு.
2: எனக்கா?

நான் திங்க போறே நான் திங்க போறேன் போறம் பாரு நம்மூரு காடைய முட்டி பார்க்க போறேன் வத்தல வத்தல வத்தலையோ கொழுந்து வத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வத்தலையோ வண்டி சோல செம்பட்டண்ணா வித்து வர பொங்கட்டாதா எல்லாம் சோறா போய் எல்லாம் சோறா நடந்து

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: நேரம் 4 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது திரை இசையில் பக்தி பாடல்கள். டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா பாடியுள்ள பாடல், பாடல் வாரி, இசை எம் எஸ் விஸ்வநாதன். வடைமலை படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ராம் பக்தானுமான் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது திரை செயல்பக்தி பாடல்கள். நேரம் 4:10. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று போந்துவாக்கம் பி டி பலராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வடபழனி என் விஜயகுமார் அவர்கள் தவில். கஜானன யுதம், ராகம் சக்கரவாகம், ஆதிதாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் போந்துவாக்கம் பி டி பலராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வடபழனி என் விஜயகுமார் அவர்கள் தவில்.

0: 5 மணி.
1: அருள்மணி மாலை.
0: நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியின் முதலாவதாக ஆஞ்சநேய சுப்ரபாதம், பாடியவர் பி வி ஸ்ரீனிவாஸ், அதனைத் தொடர்ந்து அனுமான் சாலிசா, பாடியவர் பி உன்னிகிருஷ்ணன்.

நெஞ்சனே ஜனே செங்கமலம் பூத்திடும் நற்பொழுதில் நினக்கென பாடுகின்ற சுப்பிரபாதம்.

கணையாழி கொண்டு சென்ற காற்றின் மைந்தனே, அவனிவாழ் மக்கள் துயரம்